நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz இன்று எமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 26ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கீரவாணி.

0: இதுவரை வலம் வந்தது கீரவாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் முதல் குறட்பா.

தான் ஓருதவியும் செய்யாமல் இருக்கவும் தனக்கு பிறர் செய்த உதவிக்கு இவ்வுலகத்தையும் வானுலகத்தையும் கொடுப்பின் ஈடாகாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இளம் புலவரின் வெற்றி கதை இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் ஆடுகளம். செஸ் விளையாட்டு குறித்த தகவல்களோடு பயிற்றுநர் இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸின் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி திருக்கோவில் குறித்த சித்திரம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் திருச்சி ஜியபுரம் வழங்கொன்றா நீர் உயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ரூபி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் நல்லவனுக்கு நல்லவன், வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் திரையில் நான். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். வேளாண் அரங்கத்தில் இன்று பாசி பயிறு சாகுபடி அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் சுண்டைக்காய் பாளையம் பி கந்தசாமி அவர்கள். 2:30 மண்ணின் மனம் பி உஷா குழுவினர் வழங்கும் கரகாட்டம். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 அரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று பிறர் நல பெருந்தகை உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து தமிழக காதல் கதைகள் சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். எட்டு மணிக்கு இரவு இசை இனிமே, 9:15 இசைக்கும் இனியராகும், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00

மணிக்கு அரங்கேசையில் ஸ்ரீரங்கம் ஆர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வயோலா, சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், முற்பகல் 11 மணிக்கு தீன் சிந்தும் நேரம். பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் பி சுஜித்ரா அவர்கள் பாடியுள்ள பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலில், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30க்கு என் சி இஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10க்கு சேலம் மாவட்ட செய்திமடல். இரவு 7:30க்கு இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிசான் வாணி. 8:15க்கு நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15க்கு ஸ்பாட்லைட், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இனி தொடர்வது

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின்போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ, அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளாதவர்கள் பலனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படுகுழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றார் போல பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு களிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளியாகிறவர்களிடையே நிரம்பக்கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக்கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விழுகிறது என்பதிலேயே குறி

0: ஆக இருக்கிறோம். பேருந்தில், தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை, சக மனிதனை கண்டுகொள்வதில்லை. நொறுக்கு தீனி தின்பதாக பீந்து போன இருக்கையின் மெத்தை பஞ்சை சுவைத்து தின்னும் வேடிக்கை காட்சிகளும் உண்டு. கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டுக் கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

எண்ணம் அழகானால் எல்லாமும் அழகாகும். இந்த மனப்பாங்கை வளர்த்து கொண்டால் எதிர்மறை எண்ணங்கள் ஆதவனை கண்ட பனி போல மறைந்துவிடும். மனம் சொல்லும் வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொண்டால் எண்ணங்கள் நேர்மறையாகவே இருக்கும். புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

இறைவனம் நினைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிருந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். கடினமான நேரங்கள்தான் பெரும்பாலும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த தருணங்களுக்கு வழிவகுக்கும். காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை, ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லிச் செல்லும். ஆனந்த ராகத்தில் இனிவரும் பாடல் அட்டா அலி ஆசாத் குழுவினர் பாடியது.

நேரம் இலவசமானது, ஆனால் அது விலைமதிப்பற்றது. அதை நம்மால் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது, ஆனால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதை நம்மால் சேமித்து வைக்க முடியாது, செலவிட முடியும். ஒரு முறை இழந்துவிட்டால் மீண்டும் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் மாலினி ரஜினி குரல்களில்.

இதுமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று கீசகன்பதம் கிருஷ்ணன் தூது. திருவையாறு பஞ்சநதீஸ்வர சுவாமி தர்ம சம்வர்தனையம்மாள் ஆலய ஆடிப்பூர மகோத்சவத்தில் இன்று காலை பல்லக்கு, இரவு சிம்மவாகனம். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எஸ் சௌமியா குரலில்.

0: நேரம் காலை 6:35. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 26 செவ்வாய்க்கிழமை. இப்போது RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று இளம் உழவரின் வெற்றி கதை.
4: எந்த ஒரு செயலின் வெற்றிக்கும் இலக்கு என்பதுதான் முதற்படி. அந்த இலக்கினை நோக்கிய தேடல் பகுப்பாய்வு சரியானதாக இருந்தால் மட்டுமே வெற்றி கனியை பறிக்க முடியும். ஆம், அந்த வகையில் மனித ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிப்பது பழங்கள். உடலுக்கு தேவையான இயற்கை ஆற்றலை தரக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது. தற்போதுள்ள அவசர கால சூழ்நிலையில் நுகர்வோரின் தேவையை அலசி ஆராய்ந்து முக்கணி நிறுவனத்தை நடத்தி வரும் இளைஞர்களின் அனுபவங்கள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.
5: முக்கணி அப்படின்ற நிறுவனத்தை ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்க பிரியா, சத்யசீலன், சிவா இவங்க மூணு பேர் தான் சந்திக்க இருக்கிறோம். சிவா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிச்சீங்க?
6: மூணு பேருக்கும் காமனா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
5: இந்த ஐடியா சொன்னது
6: நான் தான் சார் சொன்னேன். புளிவளம்னு எங்களோட கிராமம்,
5: துறையூர் பக்கத்துல
6: அதுதான் எங்களோட சொந்த ஊர். அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எல்லாருமே படிச்சோம். எல்லாமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னாவதுல இருந்து கொஞ்சம் ஒன்னா படிக்கிற ஒரு ஆளு. ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ள ஒரு ஐடியா இருந்துச்சு, ஸோ அதை மோல் பண்ணனு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 2 சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு.
5: சரி, ஸ்டார்ட் பண்ணணும்னா 1000 பிசினஸ் இருக்கு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு இல்லையா? ஆனா நம்ம வந்து உணவு சார்ந்த விஷயம் தான் எடுத்து செய்யணும்ன்ற எண்ணத்தை சொன்னது யாரு?
6: நான் தான் சார். ஆக்சுவலி என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு, அது உளுந்தங்கஞ்சி பேஸ் பண்ணி நான் பண்ணேன். ஹெல்த்தி ஃபுட்டா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை கமர்ஷியலா பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. நான் COVID-19 ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை கமர்ஷியலா மாத்துறதுக்காக அதை ப்ராஜெக்டா பண்ணேன். சும்மா வாய் வார்த்தையா பேசுறதுக்கும் அதை படிச்சு தீசிசா வைக்கிறதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்களா? ஸோ அதை அப்படியே மாத்திட்டேன். அதை அப்படியே கமர்ஷியல் ஐடியாவா இது பண்ணி அதை மோல் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
5: சரி, இப்போ நம்ம வந்து ஃபுட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாலட் இதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது பழங்கள், பழங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு உணவு இதா உங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எப்படி தோணுச்சு?
6: ஆக்சுவலி தான் சொன்னல, நிறைய மோல் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து அடி வாங்கியிருக்கோம். இதுல
5: என்னென்னலாம் வாங்கினீங்க அடி?
6: இப்போ வாக்கிங் போற இடத்துல ஸ்டால் போட்டு நிற்போம், அவர் சுகருக்காக தான் வாக்கிங்கே போவார். அது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அப்புறம் சரி, அது அங்கே விற்காத அட்டுக்கு அப்படின்னு நினச்சி இது பண்ணோம். அப்புறம் கட் ஃப்ரூட் வந்து எப்படி பார்த்தாலும் கட் பண்ணால் ஒரு 3 செல்ஃப் லைஃப். அதை வந்து ஸ்டால் போட்டோ இல்ல டெய்லி பேஸ்ல விற்க கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அது அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனா மாத்தணும். வேஸ்டேஜும் கம்மியாச்சு, சோ ரெவென்யூ மாடலும் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு.
5: இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடமா இருந்திருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம இதே மாதிரி கத்துக்கிட்டே செய்ய முடியாது. நீங்களா ஒரு சில ஐடியாஸ் வச்சிருந்திருப்பீங்க இல்ல, இல்ல ஆல்ரெடி ஏற்கனவே ஏதாவது பண்ண ஒரு ஐடியால இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க இல்ல, அது மாதிரி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா எது தோணுச்சு?
7: ஆக்சுவலி ஹெல்த்தி ஃபுட் பண்ணணும் அப்படின்றதுதான் இன்டென்ஷனா இருந்தது. அதுல ஒரு விஷயமா ஃப்ரூட் செலக்ட் பண்ணமே தவிர எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுல ரெஃபரன்ஸ் கிடையாது சார். இந்த கட் ஃப்ரூட் வந்து தமிழ்நாட்டு சைடில், இந்த சைடில் வந்து நாங்கள் தான் இனிஷியலாக பண்ணோம். எங்களுக்கு கேட்டு பண்ணுறதுக்கு கூட ஆள் கிடையாது. அதனால ஒரு ஒரு விஷயமே பண்ண பண்ண தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குயிக்காக மாடிஃபை பண்ணிப்போம்.
6: நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் இது பியூர் வெஜிடேரியனாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ன வரைக்கும் அப்படி தான் ரன் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 5 கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 6 ஃப்ரூட்ஸ் 7 ஃப்ரூட்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சுன்னு ஒரு 12 தான் இருக்கும். இதெல்லாம் வேணாம், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எவ்ரிடே 2 ஃப்ரூட்ஸ் ஒரு சேலட்னு மெனு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம். அப்படி பண்ணப்போ ஸ்கேலபிள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இருக்கிறது எவ்ரிடே 2 ஃப்ரூட்ஸ் ஒரு சேலட், அவ்வளோதான் மெனு.
5: முதல்ல கஸ்டமைசேஷன்ன்றது ஒன்று நடக்குது. நீங்க டேட்டா வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க கன்சூமர்லேருந்து, அவரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவர் என்ன மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறாருன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான்
6: நாங்களும் கொடுப்போம்.
5: இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க?
6: புலிவளத்திலேருந்து தில்லை நகரில் ஒன்று, கே நகரில் ஒன்று, ஸ்ரீரங்கத்தில் ஒரு 2, டோல்கேட்டில் ஒன்று. ஸோ புலிவளத்திலேருந்து வண்டி எடுத்தோம்னா ஒரு 5 கே நகர் வரைக்கும் ஓட்டும். ஒரு நாளைக்கு 140 ஓட்டும் சார்.
5: இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமான லெசன் என்ன கேட்டா, அதாவது கேக்க நேரம் எடுத்தா 40 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அந்த 5 பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் தான் இன்னைக்கு வந்து

0: இப்போ எத்தனை கன்சூமர் இருக்காங்க நம்மகிட்ட?
1: 125 இருக்காங்க சார் அவருக்கு.
0: ரெகுலராக இருக்காங்க. இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் அவங்க தான்.
1: இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 80% நாங்கள் மோல்ட் ஆகிட்டோம். இப்போ ஒரு 20% மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணலான்ட்டு
0: சார். சரி, இப்போ உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு கூப்பிடுறாங்க?
1: இப்போதைக்கு ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் போதுமானது, ஒரு 150 கிளைண்ட்டை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு.
0: சரிங்க, இப்போ இது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கோம், நல்லா பண்ணுறீங்கன்னு யாராவது அப்ரிஷியேட் பண்ணலாம்னு கூட நினைப்பாங்க. அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
1: எங்களோட கம்பெனி நம்பருக்கு தொடர்பு கொண்டா போதும்
0: சார்.
1: 7448446067 அது கால் பண்ணீங்கன்னா எப்பவுமே நான் கைட் பண்ண ரெடியாக தான் சார் இருப்போம்.
0: மிக்க மகிழ்ச்சி. இன்னும் பெரிய லெவலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.
2: அனுபவமே சிறந்த ஆசான், தொடர் முயற்சியே களப்பயிற்சி. இன்றைய தலைமுறையினருக்கு இலக்கினை அடைவதற்கான ஸ்மார்ட் அனலிசிஸ், அதாவது திறமையான பகுப்பாய்வு இருந்தால் வெற்றி கனியை எளிதில் பறித்து விடலாம் என்பதை நிஜமாக்கியுள்ளனர் முக்கணியாளர்கள். அவர்களை வாழ்த்துவோமே. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
5: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
6: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் 94 88 39 38 49. என் மீண்டும் ஒருமுறை 94 88 39 38 49 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தில் தரமான நெல் விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. கோ 54 நெல் ஆதார விதை 1770 கிலோ இருப்பில் உள்ளது. கோ 56 நெல் ஆதார விதை 6180 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த இரண்டு விதை நெல்லும் 1 கிலோ விதை 44 ரூபாய். இதேபோல கோ 55, கோ 52, கோ 59, கோ 54, கோ 56 இந்த விதைகளின் விலை 1 கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய். கோ 55 நெல் உண்மை நிலை விதை 1567 கிலோவும், கோ 52 நெல் உண்மை நிலை விதை 2858 கிலோவும், கோ 59 நெல் உண்மை நிலை விதை 11036 கிலோவும், கோ 54 நெல் உண்மை நிலை விதை 60 கிலோவும், கோ 56 நெல் உண்மை நிலை விதை 2000 கிலோவும் இருப்பில் உள்ளன. இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ விதை நெல்லை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 64 10 003. அலைபேசி எண் 98 65 00 69 33. என் மீண்டும் ஒருமுறை 98 65 00 69 33. மின்னஞ்சல் முகவரி rice@tnau.ac.in, அதாவது rice@tnau.ac.in என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுமாறு கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் பாசிப்பயறு சாகுபடி அனுபவம் நேர்முகம். பங்கேற்கிறார் நாமக்கல் மாவட்டம் சுண்டாங்கிப்பாளையம் பி கந்தசாமி அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில்
7: பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகம். பங்கேற்கிறார்

0: கிழவாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காகவே. கேட்டு பயன் பெறுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000-க்கும் மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa

0: .in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷிணி

0: ஈஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டு அணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: ஆகஸ்ட் 11.
5: மைசூர் வேணை வித்வான் வி துரைசாமி ஐயங்காரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920. குழந்தை மேதையாக பாராட்டப்படும் இவர் வீணை இசையில் தனக்கென தனி பாணியை உருவாக்கி புகழ்பெற்றவர். ராகத்தின் போக்கை அழகாக ஆழமாக பிரயோகித்து ராகபாவத்தோடு வீணை இசை கச்சேரிகளை வழங்குவதில் கைதேர்ந்தவர்.

1953 அகில இந்திய வானொலி மைசூர் நிலையத்தில் தேசிய நிகழ்ச்சியினை வழங்கி பின் மைசூர் அகில இந்திய வானொலியில் 25 ஆண்டுகள் வீணை இசை கலைஞராக பணியாற்றியவர். 1983 பத்மபூஷன் விருது பெற்று சிறப்புற்றவர் இவர். காந்தியவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான உஷா மேத்தா நினைவு தினம் இன்று. ஆண்டு 2000. 1928 சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று சைமன் கோபேக் என்று தனது முதல் வார்த்தைகளை உரக்கச் சொன்னார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது கைதான இந்தியர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் முக்கிய தலைவர்களின் செய்திகளை ஒலிபரப்ப ரகசிய வானொலி ஒலிபரப்பை தொடங்கினார் உஷா மேத்தா. தினசரி அந்த வானொலியின் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இதை அறிந்த ஆங்கிலேய அரசு உஷா மேத்தாவை கைது செய்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் காந்திய சிந்தனையையும் தத்துவங்களையும் பரப்பி வந்தார். 1998 பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. இந்திய விடுதலை போராட்ட வீரரும் மிகவும் இளம் வயதில் நாட்டு விடுதலைக்காக தூக்கு மேடையில் உயிர் நீத்த தியாகியுமான குதிராம் போஸ் நினைவு தினம் இன்று. ஆங்கில ஆட்சியை எதிர்த்து இரவு பகல் பாராது பசி தூக்கத்தை பொருட்படுத்தாமல் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த இவரை காவலர் ஒருவர் பிடிக்க வந்தபோது, தைரியமிருந்தால் வாரண்ட் இல்லாமல் என்னை கைது செய்து பாருங்கள் என்று துணிச்சலோடு சவால் விட்டவர். வங்க பிரிவினையின் போது பல காவல் நிலையங்களை குதிராமின் குழுவினர் குண்டுகளால் தாக்கினர். பல்வேறு இடங்களில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மீது தாக்குதல்களும் நடைபெற்றன. இந்த அதிரடி தாக்குதல் ஆங்கிலேயரை உலுக்கிவிட்டது. இறுதியில் குதிராம் போஸ் பிடிபட்டார். தேச துரோக குற்றத்துக்காக இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 18 வயது நிரம்பிய குதிராம் போஸ் ஆகஸ்ட் 11 1908 கையில் பகவத்கீதையுடனும் வந்தே மாதரம் முழக்கத்துடனும் தாய் திருநாட்டிற்காக தூக்கு மேடை ஏறினார் குதிராம் போஸ்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம், சில பல விஷயங்களை செய்ய வேண்டியதா இருக்கலாம். ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவராசிகளுடைய அன்பு, கிடைக்கிற உணவை ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறது, ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா கூட அதை ரொம்ப பெருசா நினைக்கிறது, இப்படி நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்து கவனிச்சு ரசிக்கிறவங்கள நாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பல விஷயங்களால வரக்கூடிய டிப்ரெஷன் எல்லாம் காணாம ரொம்ப தூரமா போயிடும். அப்படியே நீங்களும் கூட உங்களோட பக்கத்துல பாருங்க. ஒரு நாய்க்குட்டியோட, பூனைக்குட்டியோட, குருவிகளோட, ஏன் பக்கத்து வீட்டு குட்டி பாப்பாவோட சேட்டை கூட கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இப்படி அழகான காட்சிகளை இந்த இனிமையான காலை நேரத்துல நம்ம கண்களுக்கு ரசிக்க கொடுக்கலாம், காதுகளுக்கு இனிமையான பாடல்கள் கொடுக்க திருச்சி 102.1 இப்போ நாம காலை மலர் கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிகளம்
3: சதுரங்கத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன?
4: இது ஒரு 25 இருக்கும், அங்கிட்ட ஒரு 25 இருக்கும்.
5: ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.
3: செஸ்ல என்னென்ன பீஸ் எல்லாம் இருக்குண்ணா?
4: யானை, குதிரை, ராஜா ராணி, புலி, குங்கும் புலியெல்லாம் இருக்கும்போது நமக்கு அவ்வளவுதான் தெரியும்.
6: சதுரங்க விளையாட்டுல நானும் இதே நிலைமை தான். என்ன மாதிரி தான் நீங்கள்னா, நமக்கு அத இன்னைக்கு ஆடுகளம் நிகழ்ச்சியில தகவல்களை தர இருக்கிறாங்க சதுரங்க பயிற்சியாளர் பி இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள்.
7: செஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 காயின், ஃபர்ஸ்ட் 8 இருக்கும், அதுக்கு பேரு ரூக்கு, நைட்டு, பிஷப்பு, குயின், கிங்கு, அதே மாதிரி திருப்பி பிஷப்பு, நைட்டு, ரூக்கு, இந்த 8 கட்டம் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு செகண்ட்ல பூரா இந்த பான்ஸ் சொல்லுவோம், நம்ம சிப்பாயின்னு சொல்றோம் இல்லைங்களா, அததான் வந்து பான்ஸ். நம்ம செஸ்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், அதனாலதான் நம்ம வந்து ரூக்குன்னு சொல்றோம், நைட்டுன்னு சொல்றோம், இந்த மாதிரி பிரெஞ்சு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம். சோ போர்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணனும். ரெண்டு பேர் விளையாடக்கூடிய கேம், ரைட் சைடு கார்னர் வச்சு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கணும், அப்பதான் போர்டு கரெக்ட். ஏன்னா நாலு பக்கமும் பார்த்தா சதுரமா தான் இருக்கும், ஆனா கரெக்ட் எங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரைட் சைடு கார்னர்ல உள்ள ஸ்கொயரை பாத்தீங்கன்னா ஒயிட் இருக்கும். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க, ஏபிசிடி ஹெச் வரைக்கும் போட்டிருக்கும், அதெல்லாம் ஃபைல்ஸ் சொல்றோம், 1, 2, 3 போட்டிருக்கும், 8 வரைக்கும், இதெல்லாம் ரேங்க்ஸ் சொல்றோம். இது எதுக்குன்னா நொட்டேஷன் பர்பஸ், ஒவ்வொரு பீசஸ் நகர்த்தும் போது அதை எழுதி ஆடணும். இன்கேஸ் ரெண்டு பிளேயர் விளையாடும் போது கீழே விழுந்துட்டாலோ இல்ல தவறுதலா ஒருத்தர் மாத்தி வச்சுட்டாலோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டேட் சாம்பியன்ஷிப், நேஷனல்ஸ், இதுக்கெல்லாம் இந்த எழுதி ஆடுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும், நீங்க விளையாடும் போது எழுதி ஆடினா உங்க கோச்சிட்ட கொடுத்து அனலைஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸா இருக்கும். செஸ் போர்டு எப்படி இருக்கணும்னு தெரியணும். செஸ் போர்டு பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் போர்டு இருக்கக்கூடாது. முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆஸ் பர் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷனோட டைரக்ஷன்ஸ் படி டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்ணி

0: சொல்லியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் போர்டு மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹெட் ஏக் வரும், ஐ இரிட்டேஷன் வரும்னு. அதனாலதான் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கிரீன் அண்ட் ஒயிட் இருக்கும், இல்லாட்டி பிரவுன் அண்ட் ஒயிட் இருக்கும், ஒரு சில இடத்துல ப்ளூ அண்ட் ஒயிட் கூட இருக்கும். ஸோ அதனாலதான் நீங்க வந்து செஸ் போர்டு வாங்குறதா இருந்தா இந்த மாதிரி கலர்ஸ் உள்ள போர்டு வாங்கிக்கோங்க. காயின் பிளாக்கா இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செஸ் போர்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ரூக்கு நைட்டு சொல்லியிருக்கோம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ இருக்கு. ரூக்குக்கு 5 பாயிண்ட், நைட்டுக்கு 3 பாயிண்ட், பிஷப்புக்கு 3 பாயிண்ட், குயினுக்கு 9 பாயிண்ட், கிங்க வந்து அன்கவுண்டபுள் ஆர் கவுண்ட்லெஸ் சொல்றோம். இந்த பான் செகண்ட் ரோல இருக்க பான்ஸ் எல்லாத்துக்கும் 1 பாயிண்ட். ஸோ இதுல வந்து மேஜர் பீஸ் மைனர் பீஸ் இருக்கு. குயின் ரூக்கு இதை வந்து மேஜர் பீஸ் சொல்றோம், மைனர் பீஸ் அப்படின்னா பிஷப்பும் நைட்டும் சொல்றோம். பானை வந்து மேஜர் பீஸ்லயும் சேர்க்க முடியாது, மைனர் பீஸ்லயும் சொல்ல முடியாது. ஏன்னா பானும் வந்து ஆரம்பத்துல 1 பாயிண்ட் வேல்யூவா இருக்கும், அதுக்கு ஒரு பான் ப்ரொமோஷன் ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கு. 8th ரேங்க்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அது குயினாவோ ரூக்காவோ பிஷப்பாவோ மாறிடும். அப்போ 3 பாயிண்டாவோ 5 பாயிண்டாவோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பான் இஸ் பான். ஸோ வந்து ஸ்பெஷல் மூவ் ரெண்டு இருக்கு செஸ்ல. முக்கியமான மூவ் என்னன்னா 3 ஸ்பெஷல் மூவ். ஒன்னு வந்து காஸ்லிங்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து பான் ப்ரொமோஷன். பிளாக் பான் வந்து ஒயிட்டோட ஏரியாவுக்கு வந்துருச்சுன்னா ஃபுல்லா 8th ரேங்க்ல நீங்க ஏதாவது எடுத்துக்கலாம். கிங் எடுக்க முடியாது, குயினோ ரூக்கோ பிஷப்போ எடுத்துக்கலாம் ப்ரொமோட் பண்ணி. ஏன்னா ஒரு ஆட்டத்துக்கு ஒரு கிங் தான் இருக்கும். கிங்குக்கு ஏன் பாயிண்ட் சொல்ல நீங்க கேட்கலாம். கிங் வந்து சுப்பீரியர் பவர், ஸோ அதனாலதான் இது அன்கவுண்டபுள் ஆர் கவுண்ட்லெஸ். நம்ம அதை வந்து 5, 10 நம்பருக்குள்ள அடக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கும். எல்லா பீஸையும் நீங்க ஒன்னோட ஒன்னு கேப்சர் பண்ணிடலாம், அடிச்சிடலாம்னு சொல்றோம் இல்லீங்களா, அதான் இங்க அடிச்சிடலாம்னு சொல்லாம கேப்சர் பண்றது. கிங்க மட்டும் கேப்சர் பண்ணக்கூடாது, கிங்க செக்மேட் தான் பண்ணணும். யாரு செக்மேட் பண்றாங்களோ அவங்க வின்னர், தோத்தவங்க லூசர். ஜெயிச்சவங்களுக்கு 1 பாயிண்ட், தோத்தவங்களுக்கு 0 பாயிண்ட். சம்டைம்ஸ் டிரா ஆயிடும், அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, எப்பப்பெல்லாம் டிரா ஆகும்னு அதெல்லாம் நீங்க நிறைய பயிற்சியாளர்கிட்ட போனா தெரியும். அதாவது டிரா வந்து தனியா ரெண்டு பேருக்கும் வெறும் ராஜாவே மட்டும்தான் இருக்குன்னா அது டிரா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல ஒயிட்டுக்கு 0.5 பாயிண்ட் கொடுப்பாங்க, பிளாக்குக்கு 0.5 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதையெல்லாம் கத்துக்கிட்டு அனைவரும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: இன்னைக்கு ஆடுகளம் நிகழ்ச்சியில சதுரங்க பயிற்சியாளர் பி இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. சதுரங்க விளையாட்ட பழகுறோம், சாம்பியன் ஆகுறோங்க.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு JP நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு JP நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், CBSE பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜும்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவில் இருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்.

கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000க்கும் மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நித்தி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.
மீண்டும் தலைப்பு

செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சுந்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

FM ரெயின்போ 102.1 இன்று காலை 8 மணிக்கு பயம் போக்கும் பராசக்தி, எதிரிகள் தொல்லை நீக்கும் உக்கிரகாளி, ஐயாவாடியில் அருள் செய்யும் பிரத்யங்கரா தரிசனம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

அமைஞ்சிருக்கோம். காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.81 அடியாருக்கு, ஆபரண தங்கம் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 250 ரூபாயாகவும் விற்பனையாயிற்று. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முள்ளிக்குடி, ஒக்கநாடு, ஈச்சங்கோட்டை, ஐயம்பேட்டை, மெலட்டூர் துணைமின் நிலையங்கள்லையும், அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர், பாக்குடி, நகரப்பட்டி, மேலதானியம், கொன்னையூர், விராலிமலை, மாத்தூர், இலுப்பூர் துணைமின் நிலையங்கள்லையும் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால இங்கெல்லாம் காலையில 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல குடற்புழு நீக்க மாத்திரைகள் வாங்காதவங்களுக்கு வர 17ஆம் தேதி வழங்கப்பட இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கேட்டணிச்சிருங்க. இது காலை மலர்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: காலை நேரத்துல ஆரோக்கிய தகவல்களோட இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் டாக்டர்?
2: பேபி வெயிட் அப்படின்றப்பே மதர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பாத்தாங்கன்னா குழந்தை என்ன ஒல்லியா இருக்கு, குழந்தை என்ன குண்டா இருக்கு, கமெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்கும் போது மதர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கும். ஜென்ரலி குழந்தை வந்து பர்த் வெயிட், இனிஷியல் ஃபர்ஸ்ட் இயர்க்கான வெயிட் கெயின் பர்த் வெயிட்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு குழந்தை பர்த்ல பிறந்ததுக்கு அப்புறம் பர்த் வெயிட்னு சொல்லுவோம். இனிஷியலா அந்த வெயிட் வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிட்டு 7 to 14 days அவங்களோட பர்த் வெயிட்ட வந்து திருப்பியும் அட்டைன் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் 14 days என்ன ஆகுனா பேபி வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். பேபியோட வெயிட் கெயின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 months அதிகமா இருக்கும். சோ பர் டே வந்து அவங்க வந்து 30 grams per day நம்ம பார்த்தோம்னா அப் டு 150 to 200 grams per week இருக்கும். 4th, 5th and 6th month வந்து 20 grams per day. சோ உங்களுக்கு வந்துட்டு 100 to 150 grams per week இருக்கலாம். 6 to 12 months அது இன்னும் ரெடியூஸ் ஆகும், நம்மளுக்கு 15 grams per day. சோ அரௌண்ட் 70 to 90 grams per week இருக்கும். இந்த மாதிரி தான் பேபிக்கு வந்துட்டு வெயிட் கெயின்ஸ் இருக்கும். சோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்னா 3 kilo ஒரு குழந்தை பிறந்தப்ப இருந்ததுன்னா அவங்க வந்து 5 to 6 months வெயிட் டபுள் ஆகும். சோ 3 kg இருக்கிற பேபிக்கு 6 kg அட் அரௌண்ட் 5 or 6 months. ஒருவேளை ஒரு குழந்தை வந்துட்டு 2.5 kilo 2.5 kgனா 5 to 6 months வந்து அவங்க 5 kgன்றது நார்மல். சோ நம்ம வந்து ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் கம்பேர் பண்ண முடியாது. அது அவங்களோட ஓன் பிரதர் சிஸ்டர் சிப்லிங் இல்ல பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது. சோ ஒரு வயசு ஆகும் போது அவங்க பர்த் வெயிட் வந்து ட்ரிபிளா இருப்பாங்க. சோ 3 kilo குழந்தை வந்துட்டு ட்ரிபிள் ஆகும்போது 9 kg இருக்கிறது நார்மல். சோ நம்மளுக்கு வெயிட்ல ஒரு டவுட் இருந்ததுன்னா பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அவங்களுக்குன்னு க்ரோத் சார்ட்ஸ் இருக்கு, அந்த சார்ட்ல வந்து அவங்க நார்மலா அவங்களுக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ரஸ் ஆறாங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பேபி வந்து நல்லா க்ரோ ஆயிட்டு வெயிட் கெயின் நல்லா இருக்கு, டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 weeksல வந்துட்டு அவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றது, 4th மாசத்துல வந்து தலை நிக்க ஆரம்பிச்சிடும், அரௌண்ட் 5 to 6 months வந்து ரோலிங் ஓவர் நடக்கும், ஒரு 7-8 months வந்து புடிச்சிட்டே உட்காருவாங்க, ஒரு 8 to 9 months குழந்தைங்க வந்து கொஞ்சம் இண்டிபெண்டா உட்கார 9 months புடிச்சிட்டு நிக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு வயசுல அவங்க இண்டிபெண்டா கொஞ்சம் நிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட் எல்லாம் ஏஜுக்கு ஏத்த மாதிரி வருது, குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்கு, நல்லா ஃபீட் எடுத்துக்கிறாங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டவுட் இருந்தா ஆல்வேஸ் உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. குழந்தை பிறந்த உடனே மஞ்ச காமாலன்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் பேனிக் ஆவாங்க. இந்த மஞ்ச காமால வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ன்னு சொல்ற மஞ்ச காமாலைய விட டிஃபரெண்ட். பிறந்த உடனே வர மஞ்ச காமால வேற, இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு வைரல் இன்ஃபெக்ஷன்னால வர மஞ்ச காமால வேற. இது வந்து நியூபார்ன்ஸ்க்கு வர ஜாண்டிஸ். சில பேபிஸ்க்கு வந்துட்டு இந்த மதரோட பிளட் குரூப் பேபியோட பிளட் குரூப்புக்கு ஏத்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். சோ மஞ்ச காமால வந்ததுன்னா நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு டாக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலே சொல்லிருப்பாங்க என்ன பாக்கணும், குழந்தைக்கு மஞ்ச காமால இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே நீங்க கூட்டிட்டு வாங்க, ஏன்னா உங்களுக்கு அது நார்மலா இல்லையான்னு தெரியாது. சோ நீங்க வந்து ஒருவேளை முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்க, டிஸ்சார்ஜ் ஆகும்போது குழந்தைக்கு மஞ்ச காமால இல்ல, வீட்டுக்கு போனோன்னா மஞ்ச காமால இருக்குன்னா டிலே பண்ணாம கூட்டிட்டு போய் ஒரு தடவை செக் பண்ணுங்க. இது நார்மல் தான், இதுக்கு வந்துட்டு போட்டோ தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ வேணானா அவங்க டாக்டரே அதை பார்த்து செக் பண்ணி உங்களை அனுப்புவாங்க. இனிஷியல் டேஸ்ல அந்த ஒரு 3rd day, 4th day அந்த மாதிரி வர மஞ்ச காமால வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா பால் கொடுக்க கொடுக்க அதுவே இம்ப்ரூவ் ஆயிடும். டவுட்ஃபுல்லா இருந்தா ஆல்வேஸ் டாக்டர் கிட்ட ஒரு தடவை கூட்டிட்டு போய் காமிக்கிறது தப்பில்லை.

0: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு புத்தாக்க நிறுவனமும் இடிஐஐ அகமதாபாத் சேர்ந்து நடத்துகிற தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கம் அப்படிங்கிற சான்றிதழ் படிப்புக்காக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா edin.in அப்படிங்கிற இணையதள முகவரியிலையோ இல்லைன்னா 86 68 10 16 38 அப்படிங்கிற அலைபேசி எண்ணிலையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா வாங்கினீர்களே, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்த பக்கமா போயிட்டு வந்துருவோம். காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துருவோம். தக்காளி 1 கிலோ 22 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 60, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 54, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சோ 36, புடலங்காய் 60, பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100, சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 80, கேரட் 94, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் 50, எலுமிச்சை 7 ரூபாய். கொய்யா 130, பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 170, மாதுளை 240, திராட்சை 120 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லையும், புதுவை பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க மீனவ நண்பர்களை பொறுத்த வரைக்கும். தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடலோட ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையில 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும் அப்படிங்கறதுனால மீனவ நண்பர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு அன்பா அறிவுறுத்தப்படுறாங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில்.
7: வணக்கம், நான் டாக்டர் ரூபி. நான் தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் அலங்கார மீன் வளர்ப்பு, அதாவது வண்ண மீன் வளர்ப்பு பற்றி பேசப் போகிறேன். நீங்களும் மீன் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
6: உங்களுக்கான எண் 43 1 246 106 2 1 மற்றும் 240 102 1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: நேர்களினி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்புப் படையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் 65 காவல் நிலையங்களுக்கு தலா ஒரு படை என 65 சிறப்பு படைகள் அமைக்கப்பட உள்ளன. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில்

0: போதைப்பொருள் புழக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழி இன்று ஏற்கப்படுவதோடு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்விற்கு எதிராக அரசினர் தனி தீர்மானம் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய அரசின் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் தனி தீர்மானம் முன்மொழியப்பட உள்ளது. மாநில அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இத்தனி தீர்மானங்களை பேரவையில் முன்மொழியவுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பேரவையில் இன்று வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு விகிதாச்சார அடிப்படையில் நீரை வழங்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என மாநில அரசு சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு இம்மாதம் 45.5 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டிய நிலையில் ஒழுங்காற்று குழு கூட்டம் இன்று கூடுகிறது. இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55வது கூட்டம் இதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்கப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாணாக்கர் TNGASA.IN என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். வரும் 25ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி வனப்பகுதியில் 3வது நாளாக காட்டுத்தீ தொடர்வதால் பக்தர்கள் இன்று ஒருநாள் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் திருக்கோயில். நாளை ஆடி அமாவாசை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நேற்று முதல் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவு தானிப்பாறை பீட் 6 உள்ளிட்ட இடங்களில் திடீரென காட்டுத்தீ பற்றி மலமளவென பல்வேறு இடங்களுக்கு பரவி வருகிறது. இந்த தீயை அணைக்கும் பணியில் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினரும் தீ தடுப்பு பிரிவினரும் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி இன்று ஒருநாள் சதுரகிரி மலையேற பக்தர்களுக்கு தடை விதிப்பதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் இன்று நெல்லை, திருச்சி, கோவை, திருப்பூர் அணிகள் மோதுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்க விருப்பது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும்
3: 1000 பதனமும் அமுத நிலா எங்கள் ஆனந்தமே நீதான் பிரத்யங்கிதம்.
2: ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்
3: அமுத நிலா எங்கள் ஆனந்தமே நீதான் பிரத்யங்கிதம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.

0: சிங்க முகமும் சிங்க பல்லும் பெண் உடலும் கொண்ட உக்கிர காளியை பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்ய நாங்கள் ஒரு மாலை பொழுதில் ஆலயம் சென்றிருந்தோம். நிறைய விதவிதமான வாகனங்களில் உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் நிறைந்திருந்தார்கள். ஆலயத்தின் நுழைவாயிலில் மிகப்பெரிய திடலில் எங்கெங்கும் உளியின் சத்தம், ஆங்காங்கே முழுமையடையாத தூண்களும் சிலைகளும். ஆம், ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
1: தீபங்களின் ஒளியும் ஊதுபத்தியின் வாசமும் ஆலயத்தை நிறைக்கிறது. அம்பிகையின் பெருமைகளை எழுதிய பதாகையை பார்க்கிறோம். அருகிலேயே நிகும்பலா யாகம் எனும் மிளகா யாகம் நடத்தும் இடத்தையும் பார்த்தோம். நீண்ட வரிசையில் செல்லும் போது அம்பிகையின் கருவறை அருகே செல்ல செல்ல ஒரு விதமான வெம்மையை உணர்கிறோம்.
0: அம்பிகையின் வலப்பக்கம் சரபேஸ்வரர் அகஸ்தியர், இடப்பக்கம் பிரத்யங்கிரர் ஆங்கிரசர் உருவங்கள் சுவற்றில் தாமிர தட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறது. பக்க சுவர்களில் கதைகளை ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள். 8 பைரவர்கள் அன்னம், மாடு, மயில், கழுகு, குதிரை, யானை, நாய், கழுதை வாகனங்களோடு காட்சி தருகிறார்கள்.
1: 8 திக்கும் மயானமாய் இருக்க மத்தியில் அருள் தரும் பிரத்யங்கராவை கருவறையில் பார்த்தோம். அப்பப்பா, எப்படி சொல்வது, வர்ணிக்க வார்த்தைகள் ஏது? சுயம்பு திருமேனி என்று சொல்கிறார்கள். ஆனால் நேரிலேயே தரிசனம் தரும்

0: வருகிறாள். கருப்பு வண்ண திருமேனி அமர்ந்த திருக்கோலத்தில் நான்கு சிங்கங்கள் பூட்டப்பட்ட ரதத்தில் 18 கரங்கள், சிம்ம முகம், கழுத்தில் கபால மாலை, நிறைய அணிகலன்கள், சிரசின் மீது படமெடுத்து ஆடும் நாகம், மிகப்பெரிய சூலம் கொண்டு அதர்வன காளியாய் தரிசனம் தருகிறாள். வாருங்கள், பிரத்யங்கரா தேவியின் பெருமைகளை குருக்கள் சொல்ல கேட்கலாமா?
1: இந்த அம்பாளுடைய சிறப்புகள், பெருமைகள், இங்கு நடைபெறக்கூடிய விழாக்கள் பற்றி செந்தில் சிவம் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்.
2: ஓம் அபராஜிதாஜ வித்மஹே சத்ரு நிஷூதன்யை ச தீமஹி தன்னோ உக்ரா பிரஜோதஜாஹாத் மகா பிரத்திங்கராயி நமோ நமஹ. அம்பாள் பெயர் பிரத்திங்கரா தேவி, ஊர் பெயர் வந்து ஐயாவாடி. ஐவர் பாடி அப்படிங்கிறது மருவி இங்கே ஐயாவாடின்னு அழைக்கப்படுகிறது. கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊரார்ந்து அமைந்திருக்கிறது. முதல்ல இங்கே ராவணேஸ்வரனுடைய மகன் மேகநாதன் வந்து இந்திரனுடைய பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய குலகுருவான சுக்கராச்சாரியார்கிட்ட போய் வரம் வாங்கி இந்த கோயிலுக்கு வரார். இங்கே வந்து அந்த நிகும்பலா யாகம் அப்படின்னு அந்த மிளகாவத்தலால யாகம் பண்ணி தர்ம மார்க்கமாக இந்திரனோட போய் யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்துல வென்று இந்திரஜித் அப்படிங்கிற பட்டமும் இந்திர பதவியும் அவருக்கு இங்கே கிடைக்கிறது. பஞ்சபாண்டவர்கள் வனவாச காலத்துல இந்த கோயிலுக்கு வராங்க. புஷ்பம் இல்ல, சித்திர மாசம், ஆலமரத்து இலையால இங்க வந்து அந்த பத்திரத்தினால வழிபாடு பண்ணி இழந்த 16 செல்வங்களையும் ராஜ்ய பதவியும் மீண்டும் பெறாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு ஐவர் பாடி அப்படின்னு பேர். மருவி இப்ப ஐயாவாடி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காந்தாரியால் புத்திர சாபம் கிருஷ்ணருக்கு ஏற்படுது. அந்த சாபம் நீங்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் இங்க வந்து வழிபாடு பண்றார். அவருக்கு இங்க பிரத்திங்கிரா அருளால் குழந்தை பிறக்கிறதுனால பிரத்யும்னன் அப்படின்னு அவருடைய மகனுக்கு இங்க பேர் வைக்கிறார். கோவிலை சுத்தியுமே இங்க மயானம், நடுவுல கோவில், அபிஷேகம் அர்ச்சனை கிடையாது. அம்பாள் வந்து இங்க ஸ்வயம்பு வழிபாடு மட்டும்தான். அமாவாசை ஒரு நாள் இந்த நிகும்பலா யாகம் அப்படின்னு அந்த வரமிளகாவால யாகம் காலையில பண்றது, 9 மதியம் 12 வரைக்கும். கோயில திருப்பணி நடந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகத்துக்காக, அதனால யாகம் தற்காலிகமா நிறுத்திருக்காங்க. வர ஐப்பசி மாசம் பண்றதா இருக்கு. அம்பாளுடைய அனுகிரகத்துல திருப்பணி முடிஞ்ச பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அமாவாசை யாகம் நடக்கும்.
3: அமாவாசை என்று தனிப்பட்ட இந்த தேவியோட சிறப்பு பத்தி சொல்லுங்க, எப்படி வழிபாடு பண்றாங்க?
2: பொதுவா இங்க யாகம் நடக்கும், மிளகாவத்தலால யாகம் நடக்கும். மிளகா நெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், என்ன பிரார்த்தனையோ அதை வேண்டிட்டு வந்து இங்க யாகத்துல கொடுக்கலாம். நீங்க வீட்டுல வழிபாடு பண்றீங்க அப்படின்னா படமா வச்சுக்கிறத விட தீபமா வச்சு வழிபாடு பண்றதுதான் உகந்தது. ஏன் அப்படின்னா படம்ங்கிறது நித்தியமா அம்பாள் அங்கேயே இருக்கக்கூடியவள். அப்ப நித்தியமும் நீங்க 3 வேளையும் சாதம் வச்சு நிவேத்தியம் பண்ணும், வீட்டுல நித்தியமும் தீபம் எரியணும். பொதுவா பிரத்திங்கரா, பைரவர், சூழ்நீ துர்கை, வாராகி, சண்டி, தூமாவதி இதெல்லாம் வந்து உக்ரமான தெய்வம். அதிகமா அன்னம் வச்சு நிவேத்தியம் பண்ணும், அப்பதான் நமக்கு அதிக பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம மாத்துல இருக்கா நீ மறந்துட்டியே அப்படின்னு நமக்கு வந்து தொந்தரவு கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப தீபமா வச்சிங்கன்னா அப்ப ஏத்திட்டு நீங்க சோஸ்திரங்கள் இல்ல ஜபம் மூலமந்திரம் ஏதாவது படிச்சுட்டு பால் அன்னம் பழம் ஏதாவது வச்சு நிவேத்தியம் பண்ணணும். இந்த மாதிரி உக்ரமான தெய்வத்துக்கு தீப வழிபாடு உகர்ந்தது. அமாவாசையில பண்றப்ப வீட்டுல பண்றப்ப தீபத்தை ஏற்றி அம்பாள் வந்து இங்க வடக்கு திசை பார்த்திருப்பாங்க, வடக்க பார்த்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம்.
3: அகஸ்திய முனி வழிபட்ட தலம் இல்லையா, அதனுடைய பெருமை.
2: அகஸ்தியர் வந்து இங்க வழிபாடு பண்றார். அவருடைய மூதாதியர் ஆங்கிர ரிஷி, பிரத்யங்கிர ரிஷி அப்படிங்கிற இரு மகரிஷிகள் தான் முதல்ல அம்பாளுக்கு, அம்பாளுடைய தரிசனம் அவங்களுக்கு தான் கிடைக்கிறது. பிரத்யங்கிரா மூல மந்திரத்துல ரிஷி சந்தஸ்ல பாத்தீங்கன்னா அந்த தேவதர்கள் தான் வருவாங்க. அகஸ்தியரோட மூதாதியர் இவங்க. அகஸ்தியர் இங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்கார். இங்க பிரதான சிவாலயம் அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேர். சுவாமியோட பேர் வந்து வடமூலநாதர். வடவிருக்ஷம்னா ஆலமரம், அதுக்கு கீழே இருந்ததுனால வடமூலநாதர்னு பேர். அகஸ்திய மகரிஷி அப்புறம் இங்க இருந்து வழிபாடு பண்ணி சுவாமிகிட்டேந்து வரமாக ஓலைச்சுவடிகளை பெற்றதுனாலதான் மருவி அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அம்பாள் பெயர் தர்ம சம்வர்தனி அப்படின்னு பேர், அறம் வளர்த்த நாயகி.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: பிரத்யங்கிரா தேவியோட திருக்கோலத்தை பத்தி சொல்லுவாங்க.
1: திருக்கோலம்னா அம்பாள் இங்க சிம்ம முகத்தோட 18 கையோட இருக்காங்க. ஏன் சிம்ம முகம் அப்படின்னா, நரசிம்மருக்கு இரண்யகசிபு அவதார சம்ஹாரம் தெரியும். அதுக்கப்புறம் நரசிம்மர் ரொம்ப உக்ரமாயிடுறார். அவரை சாந்தப்படுத்துறதுக்காக சுவாமி எடுத்த ரூபம் சரபேஸ்வரர். அதே மாதிரி நரசிம்ம

0: அவரை சாந்தப்படுத்துறதுக்காக சுவாமி எடுக்கிறார். அந்த பக்ஷி ரூபத்துல இரண்டு ரெக்கை இருக்கும். அந்த ரெண்டு ரெக்கையில ஒரு வந்து பிரத்யங்கரா தேவி, மறு ரெக்க சூழ்நீ துர்க்க, சிம்ம முகம், யாழியோட உடம்பு, அந்த மாதிரி நரசிம்மரை சாந்தப்படுத்துறார். அதனால அவங்களுடைய தோற்றமானது இப்படி அமைந்திருக்கும். கிருஷ்ணவர்ணின்னு பேரு, கருப்பு நிறம். மூலமையே அம்பாளுடைய மந்திரமே தான், கிருஷ்ணவர்ணே பிருஹத் ரூபே மகத் கர்ணே பிருஹத் பஜே, இந்த பயங்கரமா அப்படி இருக்காங்களா அம்பாள். பொதுவாகவே பிரத்யங்கராவுடைய பரிவார தெய்வம் தான் பைரவர். சோ இங்க பரிவார தெய்வம் பைரவர் வந்து அஷ்ட பைரவர் இங்க இருக்காங்க, ஓவியமா இருக்காங்க.
1: ஆடி மாத விழாக்கள் பத்தி சொல்லுங்களேன். ஆலயத்துல
0: ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சகசிரநாமம் பண்றது, நித்தியப்படி தீபாரதி பண்றது. அவர் அம்பாள் மங்களாரதி வழிபாடு மட்டும்தான், அர்ச்சனைங்கிறதே கிடையாது. மங்களாரதி பண்ணி குங்கும பிரசாதம் தருவாங்க, அது மட்டும்தான்.
1: கோபுரம் அமைப்பு அதை பத்தி சொல்லுங்க.
0: வட தேசங்கள்லாம் பாத்தீங்கன்னா, கேதார்நாத் பாத்தீங்கன்னா, நார்த் சைட்ல ஒரு கோபுரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்க கோபுரமானது அந்த மாதிரிதான் அமைந்திருக்கு. பொதுவாகவே இங்க முழுமையாவே ருத்ராட்ச பந்தல் உண்டு. பொதுவா ருத்ராட்சணம் அணிஞ்சுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்றப்ப அது 100 மடங்கு பண்ணதுடைய பலன் எளிதா கிடைக்கும். நம்மளுடைய பிரார்த்தனைகள் சீக்கிரம் நிறைவேறும். இங்க வரப்ப நம்ம ஓம் சக்தின்னு ஒரு வாட்டி சொன்னாலும் நம்ம 1000 தட்டி அதோட சொன்னதுடைய பலன் நமக்கு எளிதா இங்கே கிடைக்கக்கூடியதுக்காக இந்த ருத்ராட்ச பந்தலானது போட்டிருக்கு. ஸ்தல விரக்ஷம் ஆலமரம் தான், இந்த பஞ்சபாண்டவர்கள் வழிபாடு பண்ண விரக்ஷம். அது பெல்ல அதோடைய கிளை வந்து இப்ப இங்க மரமா இருக்கு, பாக்கலாம். ஆலையில அரச இல, புரச இல, மா இல, அத்தி இல, இந்த 5 இலையும் அந்த ஒரு மரத்துல ஒரு கொத்திலையும் இருக்கும், பார்க்க முடியும்.
2: மிளகாய் யாகம் நடக்கும் போது அந்த மிளகாயோட காரம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க.
0: பொதுவா உள்ளது அம்பாள் அந்த நெடியை எடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்டுல சமைப்போம், மிளகாவத்தலால போட்டு சமைக்கிறப்ப நெடி வரும், கமரும். இங்க அந்த காரம் வராது, நெடி வராது. அது அம்பாளை எடுத்துக்கிட்டு நமக்கு வேண்டிய சௌக்கியத்தை அம்பாள் தராங்க. கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் கோயிலுடைய நடை திறப்பு நேரம் காலை 8 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை. சாயிரச்ச மாலையில வந்து 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். மயானமா இருக்கிறதுனால சீக்கிரமா 7:30 மணிக்கு முன்னாடியே சாத்திடுவாங்க. நம்ம வேண்டியது எளிதா கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த உனக்கு இருக்கேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மாசம் வேண்டிட்டு போவாங்க. மறு மாசம் வந்து அவங்க வேண்டி, அம்மா அந்த அம்மா நான் பூ சாத்துறேன், வேண்டிட்டு இருந்தேன், என்னுடைய வேண்டுதலானது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையால பூ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அம்பாள் எல்லாருக்குமே எல்லா அனுகிரகத்தையும் செய்வாங்க.
3: காளியின் திருவுருவம் என்கிறார்கள், இழந்ததையெல்லாம் மீட்டு தருவாள் என்கிறார்கள், பில்லி சூனியம் அழிப்பவள் என்கிறார்கள், பிரச்சனைகளை போக்கும் பரிபூரணி என்கிறார்கள், அனைவருக்கும் நீதி வழங்கும் மகா பிரத்யங்கரா என்கிறார்கள். அதெல்லாம் பார்ப்பவர் கண்களுக்கு சுத்தமாக தெரியாது. அம்மா அம்மா என்று மனதிற்குள் மருகத்தான் தோன்றும். கைகள் இரண்டையும் நீட்டி என்னிடம் எதுவும் இல்லை, நீதான் எல்லாமே என்று சொல்லத்தான் தோன்றும். வேண்டுதலுக்கு வார்த்தைகள் இல்லை, ஆண்டு கொண்டு அருள் செய் என்று கண்ணீர் விடத்தான் தோன்றும்.
4: அவள் அழைப்பு இருந்ததால் தானே ஆலயம் வர முடிந்தது, தரிசனம் பெற முடிந்தது என்ற ஆறுதல் மனதை நிறைக்கிறது. ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெறுவதால் கிடைத்த இடங்களிலெல்லாம் பக்தர்கள் அமர்ந்திருந்தார்கள். யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஆலயம் விட்டு வெளியே செல்வதில் விருப்பமில்லை. திரும்ப திரும்ப வரிசையில் செல்லும் அளவு அம்பிகையின் சாநித்தியத்தை எங்களால் உணர முடிந்தது.
3: 1000 சொல்லுங்கள், வேதங்கள் கொண்டாடும் வித்தகியை, அமாவாசை நாயகியை ஐயாவாடியில் தரிசனம் செய்தது வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேறு.
5: காலனின் கோலம் தரிப்பவள் நீ அம்மா, காலடி பணிந்தேன் காவலை.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
5: அம்மாவும் திருநாமம் சொல்லி
6: வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் ஏ கௌரி அம்மன் தரிசனத்திற்கு காத்திருங்கள்.
5: என்னை ஆதரித்தால வரவே.
6: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
5: அமுதனிதாயங்கள் ஆனந்தமே தீரான் பிரச்சந்திரா.
6: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.

0: நாகம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசுப் பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாவும் அமைதியாவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இணைந்திடுவோம் இதய ராகம் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 938-546-1 என்ற எண்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை போட்டு உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்பலாம். உங்கள் விருப்ப பாடல் கேட்கலாம் இதய ராகம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து அஜித், ஷாலினி. இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம், தேவராட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
7: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: தள்ளுபடி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இதயராகம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பழனியிலிருந்து ராமகிருஷ்ணன் இவங்க விரும்பி கேட்ட பாடல் ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில்.
1: வணக்கம், நான் டாக்டர் ரூபி. நான் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திருச்சி

0: அறமுன்றாள் நீருயிரி வளர்ப்பு மையத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் பழங்கார மீன் வளர்ப்பு, அதாவது வண்ண மீன் வளர்ப்பு பற்றி பேசப் போகிறேன். நீங்களும் மீன் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: உங்களுக்கான எண் 431-246-102-1 மற்றும் 240-102-1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: இதய ராகம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். தங்களான் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க வாரியங்காவல், கதிரவன், வசந்தி, குளஞ்சிநாதன், முத்தரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கத்திலிருந்து குபேரன்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம்.

0: எங்கள் வீட்டில் தினம் மூணு வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே மூணு மாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட பட்டினி கிடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் கிடைச்சிட்டார், விட்டுள்ளாமா? உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது மூணுக்கும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்குறதுக்கு இது மூணும் ஒன்று மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த மூன்று வகையான அந்த சுவைப்புகளின் தன்மையும் வேறு வேறு. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா, சீக்கிரமே சலிப்பை உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் ஒரு 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம், அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற களிப்பை ரெண்டாவது தடவையும் கொடுக்காது, மூணாவது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாக மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற களிப்பு, அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் களிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது, ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை, ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயமாகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம், அதனால் அது குறைஞ்சி போக போகிறதில்ல, இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு தட்டும். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா, மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது, ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சி போயிடும். இதுதான் அந்த மகிழ்ச்சி, மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ மூணாவதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா, இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். களிப்பிலிருந்து மகிழ்வுக்கும், மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்கிறது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான், சார் இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க, என்ன உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து களிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. ஒன்றும் புரியல அவன் சொன்னது, அது எப்படி, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக. 2 இட்லி சாப்பிட்டா தானே சார் களிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுடுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான்.
1: நேயர்களதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க பட்ட விலையில் வெள்ளி கொலுசு.

0: மேட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இதயராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கலாம். இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க கும்பகோணத்திலிருந்து பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

0: விரிவுரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்வது
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். மக்களவையில் இன்று தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா, கேரள மாநில பெயர் மாற்ற மசோதா ஆகியவை தொடர்பான பரிசீலனையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தாக்கல் செய்கிறார். மாநிலங்களவையில் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேஹ்வால் இன்று சமர்ப்பிக்கிறார். தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்புப் படையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்படுவதோடு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்விற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானம், மத்திய அரசின் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான தனி தீர்மானங்கள் இன்று முன்மொழியப்பட உள்ளன. மாநில அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ராஜ்மோகன் ஆகியோர் பேரவையில் இதனை முன்மொழியவுள்ளனா்.

0: MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொது பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. சென்னை ஓமாந்துரார் அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கு நேரடி கலந்தாய்வும் நாளை மறுநாள் தொடங்கவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார்கள் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் இது தொடர்பான விவரங்களை பெற வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்தை அணுகுமாறு எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நுண்ணீர் பாசனம் அமைத்துள்ள விவசாயிகள் திறன் குறைந்த மின் மோட்டார்களை மாற்றி புதிய மின் மோட்டார்கள் வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் நுண்ணீர் பாசனம் அமைக்க விருப்பமுள்ள விவசாயிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். மின் மோட்டாரின் மொத்த விலையில் 50% அல்லது அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். விவசாயிகள் சிட்டா, அடங்கல், நிலவரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி புத்தக நகல், ஆதார் மற்றும் விவசாய அடையாள எண் உள்ளிட்ட ஆவணங்களுடன் இணையதளம் வாயிலாகவோ அல்லது வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்திலோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8,000 கனஅடியாக உள்ளதால் பரிசில் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 7,151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.17 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர விழாவையொட்டி சுவாமி தங்க கருட வாகனத்திலும் தாயார் சிம்ம வாகனத்திலும் எழுந்துள்ளனர். 1,000கணக்கான பக்தர்கள் இதனை தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெறும் ஆடிப்பூர திருவிழாவில் நேற்றிரவு 5 கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
2: மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மீன் இன் திருச்சி ஜீயபுரம் வளங்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மையம் உதவி பேராசிரியர் முனிவர் பி ரூபி அவர்களை இப்போ நாம நேரலையில சந்திச்சு பேச போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 4-3-1-240-1-246-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லனா 938-546-1-201 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். மீன் ஏன், என்னப்பா இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன தலைப்பு இது அப்படின்னு சொல்லி வாட் யூ மீன் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். வாட் யூ மீன் அப்படின்னா, குறிப்பாக இந்த அலங்கார மீன் வளர்ப்பு ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை வந்து நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். நம்ம கூட அந்த தகவலை சொல்கிறதுக்காக உதவி பேராசிரியர் டாக்டர் ரூபி வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப அவசர அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஓடும் போது நம்மளை நிதானப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அந்த வகையில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கண்ணாடி பெட்டியில் இருக்கக்கூடிய வண்ண மீன்கள் வந்து நம்ம மனதுக்கும் சரி நம்ம வாழ்க்கைக்கும் சரி ஒரு சின்ன பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு இசை மாதிரியான ஒரு அழகியலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதில் இருக்க வணிக வாய்ப்புகள் என்ன, அதை வந்து யார் யாரெல்லாம் செய்யலாம், அதில் இருக்க தொழில்நுட்பத்தை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற தகவலை தான் இப்போ அவங்க நம்ம கூட சொல்ல போகிறாங்க. வணக்கம் மேம்.
5: வணக்கம் சார்.
4: இப்போ பொதுவாக நிறைய அந்த வண்ண மீன்கள்லாம் இருக்குது இல்லையா, நம்ம வீட்டிலலாம் வளர்க்குறோம். நிறைய பேர் அதை ஆர்வத்தோடு வளர்க்குறாங்க, அதை தொழிலாக செய்கிறாங்க. எனக்கு முதல்ல என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ இந்த மீன்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இதை பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்கள். ஏன்னா இது எங்கேருந்து வந்தது? ஏன்னா இந்த மீன்கள்லாம் நம்ம ஆற்றுல எங்கேயும் பார்க்குறதில்ல. இதெல்லாம் நம்ம நாட்டிலேருந்து வந்ததா இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்ததா, இதெல்லாம் எங்கேருந்து

0: பிடிச்ச இந்த மீன்கள்லாம் வர ஆரம்பிச்சது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: சார், ஆக்சுவலி வந்துட்டு இதில் மீன்களில் வந்து நம்மளோட உள்நாட்டு மீன்கள் இனங்களும் இருக்குது, வெளியிலேருந்து வரக்கூடிய வெளிநாட்டு மீன் இனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ என்ன அப்படின்னா, எக்ஸோட்டிக் ஃபிஷ்ஷஸுங்கிறது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இனங்களை வந்து நம்ம வளர்க்குறது. அது எப்படின்னா, இப்போ நம்ம உள்நாட்டு மீன்களை வந்து இங்கேயே ப்ரீட் பண்ணி, அதாவது நம்மளே இனப்பெருக்கம் செஞ்சு உற்பத்தி பண்ணுறதும் இருக்குது. இப்போ இந்த மீன் வளர்ப்பில் நம்ம பார்க்கும்போது, அதாவது சாப்பிட்ற மீன்கள், அதாவது ஃபுட் ஃபிஷஸ்ன்னு வந்துடும், அலங்கார மீன் வளர்ப்புங்கிறது இப்படி தனித்தனியாக அப்படி பிரித்து பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய விதமான மீன்கள் வெரைட்டிஸ் இருக்கும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி போடுற மீன் இனங்கள்னு தனியாக இருக்குது, முட்டையிடுற மீன் இனங்கள் அப்படின்னு தனியாக இருக்குது. இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு வகையாக அதை பிரிக்கலாம். போ இதில் மெயினாக வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இதில் வந்து குட்டி போடுற மீன்களை தான் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம வீட்டிலேயே வந்து வளர்க்குறதுக்காக சூஸ் பண்ணுற மீன்கள் எல்லாமே வந்து குட்டி போடுற மீன் இனங்கள். ஏன்னா முட்டையிடுற மீனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கொஞ்சம் நமக்கு நிறைய அதுக்கு டேக்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா முட்டையிட்டதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து தனியாக பாதுகாக்கணும், கொஞ்சம் நம்ம ஏதாவது அந்த பேரண்ட் ஃபிஷ் அதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதுவே சாப்பிட்ருவோம். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். அதுலேயும் பொதுவாக வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த அலங்கார மீன் வளர்ப்பு வந்து நம்ம வந்து பொழுதுபோக்காக அதுக்கு மட்டுமே தான் நம்ம வந்து நிறைய பேர் ஃபுல்லாகவே வளர்த்துட்டு இருந்தோம். அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக நம்ம வளர்த்துட்டு இருந்தோம். அதை தாண்டி இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த அலங்கார மீன் வளர்ப்புலேயே வந்து நமக்கு நிறைய கவர்மெண்ட்டில் இருந்தனாலும் சரி, இப்போ தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் இருந்தும் சரி, நிறைய பயிற்சிகள்லாம் தராங்க. ஸோ நம்ம முறையாக அந்த பயிற்சிகளை கட்டுட்டு நம்ம அதுக்கேற்றமான சில மேலாண்மை முறைகளையும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு தொழிலாகவே வந்து நம்ம பண்ணலாம். நம்ம வந்து ஒரு தொழிலாகவும் பண்ணலாம். இதுல வந்துட்டு
0: இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த கப்பி மாலி இது மாதிரி நிறைய வகைகள் இதுல சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருந்து பிடிச்சு நம்ம வண்ண மீன்களா வளர்த்துட்டு இருக்குமா, இல்ல இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்த?
1: சார், அதுல இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சார். நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸும் இருக்கு. இம்போர்ட்டட்ல கப்பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ இங்க நம்ம திருச்சியிலே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபார்மர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35 கப்பி வெரைட்டிஸ், அதாவது ஃபுல்லாவே இம்போர்ட்டட், வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸ் கிடையாது, அது இம்போர்ட்டட் ஸ்பீஷிஸ் தான் வந்து அவங்க அதை ப்ரீட் பண்ணி சேல் பண்றாங்க. பட் ஆனால் அந்த இம்போர்ட் வெரைட்டிஸ் தான் நமக்கு ஹை மார்க்கெட் வேல்யூ இருக்கு. நம்மளோட ஸ்பீஷிஸ்க்கு விட நம்மளோட இம்போர்ட்டட் ஸ்பீஷிஸ்க்கு தான் வந்துட்டு ஹை வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாலிலையுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நமக்கு வந்து நம்ம காமனாக உள்ளது வந்துட்டு காமன் கோல்டுனா அது இந்த ஸ்பீஷிஸ், அப்புறம் வந்து கப்பினாலும் ஒரு காமனான வெரைட்டி. ஸோ அந்த வெரைட்டிஸ் மட்டும் தான்
0: கோல்டு ஃபிஷ் தான் எல்லாத்துக்கும் தெரியும். கலர் மீன் அப்படின்னா கோல்டுனாலே கோல்டு ஃபிஷ் அப்படின்றது தான் தெரியும். அந்த கோல்டு ஃபிஷ் பத்தி சொல்லுங்க மேம். ஏன்னா அந்த கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த வண்ண மீன் வளர்ப்புலேயே வந்து எல்லாருக்கும் முதல்ல இன்ட்ரொடியூஸ் ஆகிறது. இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், இல்லை இங்கே பொன்மலை சந்தைக்கு போகிறோம், இது மாதிரி எங்கே அந்தந்த ஊரில் இருக்கிற சந்தைகளுக்கெல்லாம் போனோன்னா முதல்ல கிடைக்கிறது இந்த கோல்டு ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்
1: சார். அது வந்துட்டு நமக்கு அது வந்து நமக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்த ஒரு ஸ்பீஷிஸ் தான் சார். நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸ் கிடையாது, வெளியிலேருந்து கொண்டு வந்த ஒரு ஸ்பீஷிஸ் தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ப்ரீடிங் ட்ரையல்ஸுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது இனப்பெருக்கத்துக்கான நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் சார். அதுலேருந்து உற்பத்தி ஆகி வர்றதான். பட் ஆனால் அது மெயினாக வந்து அந்த கலர் வேரியன்ட்டு. ஸோ அதுலேயுமே வந்துட்டு நிறைய இம்போர்ட்டர் இப்போ வந்து டெலஸ்கோப் கோல்டு ஃபிஷ்னு சொல்லியிருக்கோம். டெலஸ்கோப் ஐனா நம்ம பார்க்கும்போது அந்த ஐயே வந்து டெலஸ்கோப் மாதிரி இருக்கும். அதுலேயும் நிறைய வேரியன்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், ஒராண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் தான் சார். அது வந்து நம்மளோட ஸ்பீஷிஸ் வந்து கிடையாது.
0: எல்லா அப்பாவிலையும் தங்கம் வாங்கி கொடுக்க முடியுதோ இல்லையோ, தங்க மீன் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட முடியும். அது வந்து அதுவே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும், பெரியவங்களுக்கு ஆனால் பத்தாமல் இருக்கும், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதுவே போதுமானதாக.
1: ஆமாம் சார். இப்போ ஆனால் இப்போ நீங்கள் இந்த கோல்டு ஃபிஷ்லாம் ஒரு இதில் நீங்கள் நிறைய வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏரேஷன் கொடுப்போம் சார். ஏரேஷன்னா அதுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் வழங்கக்கூடிய அந்த காற்று புகுதிகள்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம அது கொடுப்போம். ஆனா வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றது வந்து கப்பி மீன்கள் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அதுல வந்துட்டு நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஆனா இப்ப நீங்க அதெல்லாம் வந்து நிறைய வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆக்சிஜன் எல்லாம் தேவையில்லை. இப்போ அது ஒரு ஒரு தொழிலா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது, இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த கப்பி மீன்கள் மாலி மீன்கள் இப்ப இந்த மாதிரி நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீடு மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு உணவு நம்ம இப்படி இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் இருக்காது. கொஞ்சம் நார்மலான
0: நம்ம டயட்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை,
1: ரொம்ப பெருசாக எல்லாம் இல்லை. அதுக்கு தேவையான
0: ஆமாம்
1: நம்மளே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வீட்டில் கிடைக்கிற அந்த வேளாண் உபப்பொருட்கள்லாம் சொல்லுவோம் நம்ம, இப்போ அதாவது கடலை புண்ணாக்கு, அரிசி தவிடு, நம்ம ரேஷனில் கிடைக்கிற அரிசி, அந்த மாதிரி உள்ள பொருட்களை வச்சே வந்து நம்ம காய்கறிகளும் கூட அதில் சேர்த்துக்கலாம். அதாவது பீட்ரூட்டு கேரட் எல்லாமே அதுக்கு வந்து நேச்சுரலாக நம்ம கலர் கொடுக்கணும்.
0: சரி,
1: அலங்கார மீன்கள் அப்படின்னாலே

0: அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து கலர் தான் அதுக்கு நம்ம மெயினாக கொடுக்கறது.
1: சரி மேம், அதாவது வார வாரம் நார்மலாக வியாழக்கிழமையில வசந்தால இப்படி தான் இந்த மாதிரியான மருத்துவ டைட்டில்லாம் பேசுவோம், ஸ்ட்ரெஸ் எப்படி குறைக்குதுன்னு. கடந்த ரெண்டு வாரமாக நம்ம நிகழ்ச்சியில் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலான்றதுக்கான வழி சொல்லியிருக்கோம். போன வாரம் வந்து வீட்டு தோட்டம் வைங்க, மாடி தோட்டம் வைங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தோம். இந்த வாரம் நீங்கள் மீன் கூட வீட்டில் வந்து வளர்க்கலாம், இல்லை மீன் தொட்டி வச்சுக்கலாம், அந்த வகையிலையும் ஸ்ட்ரெஸ் குறையும். அது வகையில் மருத்துவ நிகழ்ச்சியாகவும் இது அமைஞ்சு போச்சு. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா மேம், இப்போ இதை விட அடுத்த லெவலுக்கும் நிறைய போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னது சின்ன சின்ன மீன் வகைகள், இதை தாண்டி இந்த பெரிய மீன் வகைகள் நிறைய பேர் இந்த அரோனான்ற ஃபிஷ் வந்து இந்த வாஸ்து மாதிரியான விஷயத்துக்கு நம்பி வச்சுக்கிறாங்க ஒன்று. அதே மாதிரி இப்போ அடுத்து இந்த கோரா ஃபிஷ்ஷஸ்ன்ற மாதிரியான ஒன்று பெருசாக ஒரு மீன், கோல்டன் ஃபிஷ்லேயே ரொம்ப பெருசாக ஒன்று ஒரு பெரிய சைஸில் தொட்டி மாதிரி கட்டிலாம் விடுறாங்களே மேம், அது என்ன மீன் மேம்? அது கோல்டன் ஃபிஷ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் சைஸ் பார்த்தா ஒரு 2 கிலோ கெண்ட சைஸில் இருக்கேன் மேம்.
0: சார் கொய் வெரைட்டி சார், அது கொய்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், கொய். அந்த மீன்களுமே வந்துட்டு அது வந்துட்டு இப்போ நார்மலாக நிறைய இடத்துல நம்ம வெளியில் எங்கே ஹோட்டல்ஸு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தீம் பார்க் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபிஷஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே வந்து ஹை வேல்யூஸ் இருக்குது சார். அரோவனாவும் ரொம்ப ஹை காஸ்ட்டு. இப்போ நம்ம அது வந்துட்டு அந்தளவுக்கு நாங்கள் அதை வாங்கி நம்ம வளர்த்துற முடியாது, ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் நிறைய காஸ்ட்டு. சப்போஸ் ஏதாவது நமக்கு இப்போ மார்ட்டாலிட்டி ஏதாவது அது இறந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து ஹை வெரைட்டிஸில் வந்துடும். மற்றபடி இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நம்ம ஈஸியா வளர்த்துக்கலாம்.
1: நீங்க சொல்றது பட்ஜெட்டில் மீன் வளர்ப்பது எப்படின்றத பத்தி சொல்றீங்க. சரிங்க மேம், நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து குறிப்பா அலங்கார மீன்கள் எப்படி தொழில் வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் பேச போறோம். அப்படி இருக்கும்போது இப்போ இதை வந்து யார் யாரெல்லாம் பண்ண முடியும் மேம்? இந்த ஒரு அலங்கார மீன் வளர்ப்பு மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சு இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும்னா யார் யாரெல்லாம் செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சார் ஆக்சுவலி வந்து இந்த அலங்கார மீன் வளர்ப்பு வந்து நம்ம வீட்டில இருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழில் சார். இதுக்கு வந்து பெருசாக நிறைய நம்ம முதலீடு போட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு சின்ன ஒரு கண்ணாடி தொட்டி போதும், இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு சிமெண்ட் தொட்டி, நிறையெல்லாம் வேணாம், ஒரு 2-3 டேங்க்ஸ் அந்த மாதிரி வச்சே நம்ம பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கும்ல சார், அதை வந்து யூஸ் பண்றாங்க கல்ச்சருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுத்து அதுல வாட்டர் ஃபில் பண்ணி நிறைய
1: ஃப்ரிட்ஜை கவுத்து போட்டு
0: ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்சியில இன்னனாரோன் திருச்சி ஃபுல்லாவே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் நிறைய பேர் அலங்கார மீன் வளர்ப்பு வந்து பண்றாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த தொழில் வந்து நம்ம வீட்டில இருந்தே கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டிலன்னு பார்க்கும்போது அலங்கார மீன் வளர்ப்பு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொழிலா தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு.
1: சரி, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்க மேம்? அதாவது இப்ப ஏன்னா நீங்க சொல்றீங்க நிறைய பேர் ஆரம்பிச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லி, எல்லாருக்குமான மார்க்கெட் இருக்கா? எல்லாராலையும் அது வியாபாரம் செய்ய முடியுமா? அதை
0: கண்டிப்பாக பண்ணலாம் சார். இப்போ நீங்கள் வீட்டில் வச்சே வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அலங்கார மீன்களை வந்து விற்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு மெயினாக இருக்கிற ஒரு கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அக்வாரியம் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும், நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது சந்தை அந்த மாதிரி போடுறாங்கன்னா நீங்கள் அங்கே போய் சேல் பண்ணலாம். அதுவுமே இப்போ நீங்கள் அந்த மீன் வளர்க்குறதுலேயும் இந்த குட்டி போடுற மீனினங்களை வந்து சூஸ் பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே நமக்கு நிறைய குட்டிலாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது இனப்பெருக்கம் செஞ்சு மறுபடியும் நீங்கள் அதை வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து முதலீடு வந்து தேவைப்படாது. ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாம், இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அக்வாரியம் ஷாப்பு, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சேல் பண்ணலாம்.
1: சரிங்க மேம், தொடர்ந்து வசந்தளிப்பு நிகழ்ச்சியில் பேசுவோம். இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்துட்டு ஒரு சின்ன அளவில் ஒரு தொழிலாக ஆரம்பித்து செய்யக்கூடிய இந்த அலங்கார மீன் வளர்ப்பில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி பேசிகிட்ருப்போம். சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம நிகழ்ச்சிக்கு நம்மளோட எங்களுக்கு அழைத்து உங்களோட கேள்வியில் கேட்கலாம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கேட்டடைஞ்சிருக்கோ வசந்த் அழைப்பு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மீன் அலங்கார மீன் வளர்ப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 4 1 3 1 240 1 2 1 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ, இல்லனா 9386 1 2 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
4: மீன் சாப்பிட்டா மட்டும் கண்ணுக்கு நல்லதில்ல, மீனை பார்த்தாலும் கண்ணுக்கு நல்லது. அதுதான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற உதவி பேராசிரியர் முனைவர் ரூபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு நேர் இருக்காங்க மேம், அவங்களோட கேள்வியும் கேட்கலாம். ஹலோ,
5: ஹலோ, குட் மார்னிங் சார்.
4: வணக்கங்க, கேளுங்க கேள்வி கேளுங்க.
5: என்னென்ன வகையான
4: சரிங்க, இப்போ சின்ன பண்ணை மாதிரி வச்சு மீன் வளர்த்தோன்னா, மீன் வளர்க்கணும்னு நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன ரகங்கள்லாம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்குறாரு
6: சார். ஆக்சுவலி மெயினாக வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அலங்கார மீன் வளர்ப்பு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே குட்டி போடுற மீன் இனங்கள்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம் சார். அதாவது அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து லைவ் பியரர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து கப்பி, மாலி, ஸ்வாட்டெயில், பிளாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 4 varieties இருக்குது. ஸோ அதில் அதில் ஃபஸ்ட்டு
4: கப்பின்றதுக்கு வந்து இந்த பின்னாடி வந்து கொஞ்சம் டெயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும்,
6: கொஞ்சம் கலர்ஸ். ஆமாம் சார், பட் அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது சார். பட் ஆனால் கொஞ்சம் அது அதனோட அந்த டெயில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபேன்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல வந்து இருக்கும். நமக்கு
4: சின்னதும் இருக்கும், பெருசு
6: பெருசு இருக்கும். பெருசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு ஃபிங்கர் சைஸ்க்கு தான் சார் வரும். ஃபிங்கர் ஒரு ஒரு 2 inch அந்த சைஸ் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரே ஒரு வெரைட்டியான மீன் இனத்தை மட்டும் சூஸ் பண்ணி வளர்த்துட்டு அந்த மீனை பற்றி A to Z நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
4: இல்லை இப்போ ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் வளர்த்தோம்னா நம்மளால மார்க்கெட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்.
6: இல்லை சார், அதாவது ஒரே வெரைட்டினா நான் ஒரு மீனை மட்டும் சொல்ல, இப்போ வந்து கப்பி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்துட்டு மோர் தென் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 or 15 varieties வந்து நம்ம கல்ச்சர் பண்ணலாம் சார். இல்லை நிறைய ஸ்டெயின்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள்

0: கப்பி, மாலி, அப்புறம் பிளாட்டி, இதை மூணு மட்டும் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து நமக்கு நிறைய குட்டிலாம் போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீனை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து, அதாவது ஒரு வெரைட்டிஸ் மட்டும் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி வளர்த்துட்டு, நீங்கள் அதுக்கப்புறமா வந்து வேறு மீன்களுக்கு வந்து போதுமான அளவு இதுலேயே உங்களுக்கு ஓரளவு வந்துட்டு என்னென்ன பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வேறு வெரைட்டியான மீனை வந்து சூஸ் பண்ணுறது நல்லது சார். எடுத்தவுடனே நிறைய வெரைட்டியை பண்ணி நம்ம லாஸ் ஆகிறதுக்கு, ஏதாவது ஒரு மீனை மட்டும் எடுத்து பண்ணி நமக்கு தேவையான எல்லா
1: தொழிலை கற்றுக்குங்க. ஒரு ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் எடுத்து சின்ன லெவலில் பண்ணும் பொழுது அதுலேயே இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸை வந்து வளர்க்கும் போது நமக்கு அந்த ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தை அப்படின்றீங்க. அதேமாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ட்ரைனிங் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ நாள் அவங்க ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கலாம்?
0: கண்டிப்பாக சார். இப்போ எங்களோட தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மோர் தென் ஒரு 10 சென்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ எது நியர்பை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு நாள் ட்ரைனிங், மூணு நாள் ட்ரைனிங், 7 நாள் ட்ரைனிங் சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு, அதாவது எந்தெந்த நேயர்களுக்கு இப்போ யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து நன்னீர் மீன் வளர்ப்பை பற்றி கிளாஸ் கொடுங்க, அலங்கார மீன் வளர்ப்பை பற்றி கிளாஸ் கொடுங்க அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க என்ன ஸ்பீஷிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்றமான ட்ரைனிங் வந்து கண்டினியூஸாக வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பயன்பெற்று நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தொழிலை கூட ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: சரிங்க மேம். இந்த மாலின்றது வந்து ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், பிளாக்ல ஒன்று இருக்குமா மேம்?
0: ஆரஞ்ச் கலர்லையும் இருக்கு, பலூன் மாலின் இருக்கு, அதுமே வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் குண்டா இருக்கும். ஸோ அதுலயுமே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார்.
1: ஓ, மாலிலையும் நிறைய,
0: மாலிலையும் நிறைய
1: வெரைட்டிஸ்,
0: பிளாட்டிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுமே சிமிலர் டு கொஞ்சம் மாலி மாதிரி தான் இருக்கும்.
1: ஓ சரி மேம். அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
2: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்கிறாங்க, அலங்கார மீன்கள் வளர்க்கறதுல என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் கடைபிடிக்கணும், மீன்களோட ஆயுட்காலம் எவ்வளவு?
0: மீன்களோட ஆயுள் காலம் வந்து ஒரு ஒரு, அதாவது ஒரு ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒன்று ஒன்று இருக்கும் சார். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மீன் வந்துட்டு இப்போ கப்பின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னா, மாலின்னு எடுத்தா அது ஒரு ஸ்பீஷிஸ், இப்போ கோல்டு ஃபிஷ்னா ஒரு 7 இயர்ஸ், ஷார்க்குனா ஒரு 7 இயர்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒரு ஒரு ஆயுட் காலம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஸ்பீஷிஸ்க்கு நம்ம வந்து எல்லா காமனாக வந்து ஒரு ஆர்னமெண்டல் ஃபிஷ்னு எடுத்தா இவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்பீஷிஸை பொறுத்து இருக்கு.
1: இப்போ இப்போ இந்த மாதிரியான ஃபிஷ் வளர்க்கும் போது மேம், இப்போ நம்ம வச்சிருக்க ஏரியாவில் இருக்க தண்ணியோட குவாலிட்டின்றது ஏதாவது ஒரு இம்பாக்ட்
0: பண்ணும்? கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது நிறைய லேப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு வந்து உங்களோட இப்போ நீங்கள் பாண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மண் தன்மையும் செக் பண்ணணும், நீரிடும் தன்மையும் நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் வாட்டர் சாம்பிள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பேராமீட்டர்ஸும் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் pH எப்படி இருக்கு, அல்கலினிட்டி எப்படி இருக்கு, ஹார்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா குவாலிட்டியும் நம்ம செக் பண்ணும். சேம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பாண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட மண் தன்மையும் எப்படி இருக்குது, அதாவது இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும். மீன்களுக்குமே ஒரு ஒரு மீன்களுக்கும் ஒரு ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் அது வந்து வாழும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீஷிஸ் வளர்க்குறீங்கன்னா ஸோ அதுக்கு தேவையான ஒரு ஆப்டிமம் ரேஞ்சான வாட்டர் குவாலிட்டி, சாயில் குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பிஃபோர் தட் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் சார்.
1: சரிங்க மேம். அது மாதிரி நம்ம செக் பண்ணுறோம், அது வந்து சூட்டபிளாக இல்லைன்னா அதை மாற்றுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா மேம்?
0: வேறு இடம் சார் நம்ம சூஸ் பண்ணணும்,
1: அந்த இடம்
0: செட் ஆகாது, வேற இடம் தான் சூஸ் பண்ணணும். இப்போ தண்ணி பிரச்சனையும் இப்போ ஏதாவது இருக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம வாட்டர் கண்டென்ட்லாம் இப்போ ஏதாவது இப்போ நம்ம போர் வாட்டர் மெயினாக யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு அயன் பிரச்சனை வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ நம்ம ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்தனோட அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் வாட்டர் குவாலிட்டி. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தேவையான என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் சார்.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமிங், வசந்த் அழைப்பு, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
7: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
3: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: கேட்டணிச்சிருக்கோம் வசந்த அழைப்பு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மீன் ஏன் அலங்கார மீன் வளர்ப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 4 3 1 240 1 2 1 2 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லனா 938 546 1 2 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
1: வாழ்க்கையை வண்ணமயமா ஆக்குற இந்த வண்ணமீன் வளர்ப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மேம், இப்போ நீங்க சொன்னீங்க, குறிப்பா சின்ன லெவல்ல ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஸ்பீஷிஸ் எடுத்து செய்யலாம், கப்பியோ இல்ல மாலியோ இது மாதிரி எடுத்து அதுல இருக்க சப் ஸ்பீஷிஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இப்ப இது மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்றது சரியா இருக்கும் மேம்? நீங்க சஜஸ்ட் பண்றதுனா எந்த அளவுக்கு பட்ஜெட்ல இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ரொம்ப சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணும், இப்ப இல்ல வீட்லயே இருக்காங்க, இப்போ ஹோம் மேக்கர் மாதிரி இருக்காங்க, இப்ப அவங்களே வந்து பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றப்ப என்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் மேம்?
2: சார், நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நமக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் பெரிய தொட்டி பெரிய சிமெண்ட் அப்படிலாம் கூட தேவையில்லை. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிமெண்ட் உர மாதிரி இருக்கும்ல சார், சிமெண்ட் உர வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதை வந்து நம்ம கீழே தரையில் வச்சுட்டு அடியில் மட்டும் பூசிட்டு தண்ணி ஃபில் பண்ணி நம்ம அதுலேயுமே வளர்க்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து நமக்கு அதிகமான ஒரு முதலீடு வந்து தேவைப்படாது. உணவும் வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவே வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இந்த மாதிரி வந்துட்டு கடலை புண்ணாக்காக இருக்கட்டும், அரிசி தவிடாக இருக்கட்டும், கேழ்வரகு மாவு, தினமாவு, ஸோ இந்த மாதிரியான பொருட்களை வந்து தேவையான அளவு நம்ம அதுக்குமே வந்துட்டு, ஆனால் ஒரு ஒரு மீன்களுக்கும் ஒரு ஒரு புரத தேவை இருக்கும்.
1: சரிங்க,
2: அந்த அளவுக்கான அந்த புரத தேவையை மட்டும் பூர்த்தி செய்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா உணவு வந்து தயாரிக்கணும். உணவு தயாரிக்கிறது வந்து நம்ம பெருசாக கடையில் இருக்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படின்லாம் தேவையில்லை. நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்ம அந்த ஈவன் அந்த முறுக்கு புழியிற அந்த ஒரு இது இருக்கும்ல சார், அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அளவு தேவையான ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு ஒரு டப்பாவில் தான் ஒரு ஏர்டைட் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சு அதுக்கு தேவையான உணவை வந்து நம்ம தேவைக்கேற்ப மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு மோர் தென் ஒரு 45 டேஸ் 60 டேஸ் வரைக்குமே நீங்கள் அதை அந்த உணவை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதுக்குமே உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து காசு வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைனா கண்ணாடி தொட்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப பெரிய அளவில் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன தொட்டிங்கள்லேயே வந்து நீங்கள் வளர்க்கலாம். தண்ணியுமே உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து செலவு, அதாவது வந்து தண்ணி மட்டும் உங்களுக்கு கிராப் ஒரு ஒரு ப்ராப்பரான இடத்துல இருந்து கிடைக்குதா, எந்த விதமான அசுத்தம் எதுவும் இல்லாமல் வேற எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் வேற எந்த தண்ணியும் வந்து கலக்காமல் இருக்கிற மாதிரி, ஸோ அது மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு மினிமம் ஒரு 10,000 நீங்கள் அழகாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் இப்போ ஒரு தொழிலை தொடர்ந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பயிற்சியை மட்டும் நீங்கள் வந்து உதர வந்து ஏதாவது ஒரு எங்கள் சென்டர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பயிற்சி பல்கலைக்கழகத்தில் எங்கே நடக்குதோ அங்கே போய் கலந்துக்கிட்டு முறையாக நீங்கள் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தொழிலில் வந்து பண்ணலாம். ஆனால் மினிமம் ஒரு 10,000 போதும் சார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு.
1: சரிங்க, இப்போது குறிப்பாக அந்த குட்டி போடுற மீன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணீங்க, இப்போ அது குட்டிகள் தான் போடுது அப்படின்ற பட்சத்தில் அந்த குட்டிகள்லாம் பராமரிக்கிறது எப்படி அவங்க பராமரிக்கணும் மேம்? அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி தருவீங்களா?
2: ஆமாம் சார், கண்டிப்பாக சொல்லித்தரும். இப்போ நீங்கள் அதுவுமே இந்த மாதிரி மீன்கள்லாம் என்ன பண்ணணும், குட்டியை வந்து போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ப்ரீடிங் இனப்பெருக்க மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். நமக்கு வந்து நீங்கள் அதில் குட்டி போட போகுதுன்னா நீங்கள் அழகாக டேங்க்ல பார்த்தாலே தெரியும், அந்த மேல் ஃபிஷ் வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து சேஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் ஒரு 2 டேஸில் என்ன ஆகும்னா அது குட்டி போட்டுடும். குட்டி போட்டோடனே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த குட்டிங்களை வந்து நம்ம உடனே எடுத்து வேற ஒரு டேங்க்ல வந்து போட்டு விட்டுறணும். இல்லை அப்படின்னா அதனோட குட்டிங்களை வந்து அதுவே சாப்பிட்றோம். ஸோ அந்த ஒரு ஹேபிட் இருக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அந்த குட்டிங்களை நம்ம தனியாக எடுத்து பிரித்து வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன அப்படின்னா நம்ம இனிஷியல்லே நம்ம பண்ணுற ஃபீடை வந்து இந்த மீனுக்கு கொடுக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப மவுத் சைஸ்லாம் வந்து அதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஃபீடை வந்து அது சாப்பிடாது. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயிருள்ள உணவு உற்பத்தி, அதாவது லைஃப் ஃபீட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்குமே நாங்கள் எப்படிலாம் உற்பத்தி பண்ணணுங்கிறது நாங்கள் கிளாஸ்லேயும் சொல்லித்தருவோம். ஸோ அதுக்குமே வந்து நம்ம என்ன அப்படின்னா ஒரு நீங்கள் அந்த லைஃப் ஃபீடுக்குமே ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் மட்டும் எங்ககிட்ட இருந்தோ எங்கள் லேப்ல இருக்கோ எங்கே வாங்கி நம்ம வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான அதுக்கு ஃபீடுமே நம்ம என்ன அப்படின்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையே வந்து அதுக்கு ஃபீடாக கொடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு தான் கொடுப்பாங்க அந்த லைஃப் ஃபீடுக்குமே. ஸோ அப்போ அதனால் அதை கொடுத்துட்டிங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து அந்த குட்டி லைஃப் ஃபீடே வந்து அந்த குட்டிங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருக்க ஃபார்ம் மேட் ஃபீட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்க ஃபீடை வந்து நம்ம உணவாக கொடுத்துக்கலாம்.
1: சரி மேம், அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் மேம். வாட்ஸ்அப்பில் வந்திருக்க கேள்வியா
0: ஸ்ரீரங்கம் ராஜேஷ் கேட்டிருக்கிறாங்க, அலங்கார மீன்களுக்கு விலை நிர்ணயம் இருக்குதா?
1: விலை எப்படி வந்து இருக்கு நிர்ணயம் பண்ணி வைக்கிறது, சந்தையோட மதிப்பு எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு மேம்.
2: சார், அதுமே வந்து ஒரு ஒரு மீன்களுக்கும் ஒரு
1: ஸ்டாண்டர்டைஸ்
2: வந்து நம்ம பண்ண முடியாது.
1: நம்ம மீன் வாங்கும்போது எப்படியோ அதே மாதிரி தான், கிலோ கணக்கு எப்படி மீன் விற்கிதோ வரத்து எப்படி இருக்கோ அது மாதிரி தான். மீன் தரப்பு மீன்பிடி திரைக்காலம்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும்.
2: இப்போ நீங்கள் அதுவே பார்க்குறீங்கன்னா இப்போ ஹோல்சேலில் போய் நாங்கள்

0: இப்போ கோல்டு ஃபிஷ்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 to 3 inch சைஸில் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 rupees 4 rupees இல்லை 7 rupees அந்த மாதிரி தருவாங்க. இப்போ இதை நீங்கள் கடலை போய் அதை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து 2 fish பேர் வந்து நமக்கு 30 rupees 40 rupees அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு அது ஒரு ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் அது அப்போக்கு ஏற்ற மாதிரி தானே தவிர நம்ம வந்துட்டு இந்த ஸ்பீஷிஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற விலையை வந்து நம்ம நிர்ணயம் வந்து பண்ண முடியும்.
1: சரிங்க. இன்னொன்று இந்த கேட்கணும்னு நினச்சது, இதுலேயே வந்து இந்த ஃபைட்டர் ஃபிஷஸ் நிறைய பேர் வளர்ப்பாங்க தனித்தனியாக சின்ன சின்ன பாட்டில் போட்டு. இப்போ கூட சின்ன சின்ன பசங்க அவங்க தனியாக மார்க்கெட் பண்ணுறாங்க, நீளமாக ஒரு பாட்டிலில் இது பண்ணி வைக்கிறாங்க. அந்த அந்த ஃபிஷஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
0: ஆ சார், ஃபைட்டர் ஃபிஷ்லையுமே வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பெரிய நமக்கு டேங்க்கு பெரிய சிமெண்ட் டேங்க் அப்படிலாம் எந்த தேவையும் இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற யூஸ் அண்ட் த்ரோ அந்த வாட்டர் பாட்டில் இருக்கணும் சார். அதிலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்க்கலாம்.
1: இதுவும் குட்டி தான் போடுமா மேம்?
0: இது வந்து முட்டையிடும் சார். முட்டையிட்டு அதுக்கப்புறம் தான் குட்டி போடும். இதுல நம்ம என்ன ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு டப் எடுத்துட்டீங்கன்னா அதுல மேல் ஃபீமேல் ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து உள்ள விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீமேல வந்து நம்ம நார்மலா ஒரு பாட்டில வச்சு அந்த டப்புக்குள்ள வச்சிடணும். ஸோ என்ன ஆகும்னா அந்த மேல் வந்து அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷை பார்த்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம அது மேல வந்துட்டு ஏதாவது ஒரு அது வந்து பபிள் நெஸ்டிங் ஒரு நெஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த நெஸ்ட்ல தான் அது வந்து அந்த எக்கை கொண்டு போய் அது போய் வைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அது வந்து ப்ரீடிங்க்கு ரெடி ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெஸ்ட் வந்து அந்த வாட்டர் மேலே வந்து பபிள்ஸ் பபிள்ஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கு மேலே அந்த பபிள்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் அதாவது ஒரு பேப்பரோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது ஒன்று வைக்கணும். ஸோ அப்போதான் அந்த பபிள்ஸ் அங்கேயும் ஓடாமல் ஒரே இடத்துல இருக்கும். வச்சு நம்ம ஏதாவது ஒன்று ஒரு செலட்டப் அந்த மாதிரி வச்சு அந்த அந்த அந்த பேப்பர் வந்து மூவ் ஆகாமல் நம்ம வாட்டர் மேலே வச்சு ஒட்டி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது பபிள் நெஸ்ட் ஃபார்ம் பண்ணோடனே நம்ம அதுக்கப்புறமா தான் அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து வாட்டருக்குள்ளே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்.
1: சரிங்க.
0: உள்ள ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா ஸோ அதுக்கப்புறம் அது நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். மேபி வந்துட்டு அது சண்டை எதுவும் போடுதா, மேபி வந்து அந்த ப்ரீடிங் பேர் செட் ஆகலை அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 1 day மேபி ஒரு 24 hours என்ன ஆகும்னா எக் ரிலீஸ் பண்ணிடும். செட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த வாட்டரில் தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த மேல் ஃபிஷ் என்ன பண்ணணும்னா அந்த எக்கை கொண்டு போய் கரெக்டாக அந்த பபுள் நெஸ்ட்டில் வந்து ஃபிட் பண்ணும், மேலே வச்சிடும். ஸோ அது வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீமேல் ஃபிஷ்ஷை மட்டும் செக்ரிகேட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். இல்லைனா அது டிஸ்டர்ப் ஆகும், அது சாப்பிடும். ஸோ அதனால் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 or 2 days வந்துட்டு அது ஹேட்ச் அவுட் ஆகிடும். அது ஃப்ரீயாக ஜும்மாகிற வரைக்குமே என்ன ஆகும்னா அந்த மேல் ஃபிஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை டேக் கேர் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஃபீடுமே எடுக்காது அந்த மேல் ஃபிஷ்ஷு. முட்டையை பார்த்துட்டு அது ஹேச் அவுட் அன்டில் அது ஹேச் அவுட் ஆகிற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக் கேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மேல் ஃபிஷ்ஷுமே வந்து அது ஹேச் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேல் ஃபிஷ் எடுத்துடலாம். ஸோ அது வந்து ஃபீடு நம்ம என்ன கொடுக்கணும்னா ஸோ அதுக்குனே வந்து வினிகர் ஈல்னு சொல்லி ஒரு ஒரு உயிருள்ள ஒரு உணவு ஒன்று இருக்கும் சார், ஒரு வார்ம்ஸ். அதை வந்து நம்ம சைட் பைட் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு அந்த வினிகர் அந்த குட்டி போட்ட உடனே அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற அந்த ஃபீடு வந்து வினிகரியில் தான் அதை சாப்பிடும். ஸோ அதுக்குமே நம்ம ஸ்டாக் கல்ச்சர் வந்து வெளியில் வாங்கி வச்சுட்டு ஸோ அதில் வந்து அந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ஜூஸ்ன்னு சொல்லி ஒரு ஜூஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நார்மல் ஒரு ஆர்ஓ வாட்டர் ஒரு 50-50% மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டார்டர் கல்ச்சரும் போட்டு அதுக்கு ஃபீடாக வந்து
1: ஆப்பிள் ஸ்பெஷாலிட்டி மீல் கொடுக்கணும்.
0: ஆமாம் சார், ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த வினிகரியில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வினிகரியில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் ஃபீடு. ஏன்னா அதுதான் அதுக்கு இனிஷியல். இல்லை அப்படின்னா உங்களால் சர்வைவல் எடுக்கவே முடியாது, எல்லாமே மாஸ் மார்ட்டலிட்டி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த ஃபீட் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 15 days அந்த வினிகரியில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வேற ஃபீட்ஸு லைஃப் ஃபீட்ஸோ இல்லை ஃபார்மேட் ஃபீட்ஸோ நம்ம அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம்.
1: சரி மேம், அடுத்து ஒரு கேள்வி.
2: ராஜி ரமேஷ் நங்கவரத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க, அலங்கார மீன்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம், தொட்டியில் எத்தனை முறை தண்ணீர் மாற்றணும், உப்பு தண்ணீரில் மீன்கள் வளர்க்கலாமா, என்னென்ன நோய்கள் வரும்?
1: 4 கேள்வி கேட்டிருக்காங்களே. அதில் முதல் கேள்விக்கு பதில் சொல்லும் போது 4 கேள்வி மறந்துடும். அதனால் ஒவ்வொரு கேள்வியை கேளுங்க.
2: அலங்கார மீன்களுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம்?
1: அதுதான் சொன்னாங்க, இப்போ ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மீன். கடல் புண்ணாக்குலேருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், இப்போ நீங்கள் அலங்கார மீன்கள் இந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற ஃபீட்ஸு நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காம்போசிஷன் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து 30% ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியண்ட்டை வந்து ரெடி பண்ணணும். அதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் சோர்ஸும் இருக்கணும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் போக நமக்கு விட்டமின் மினரல்ஸ் ஆட் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு ஹியூமன்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ ஸோ அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி
1: இப்படி சாப்பிட்றது இல்லையா? நீங்கள் சொல்கிற அளவுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கான்சியஸாக சாப்பிட்றது இல்லை.
0: ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்போஷனை நம்ம ஃபார்முலேட் ஃபஸ்ட்டு ஃபீடு ஃபார்முலேட் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி அதான் ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ப்ரோட்டீனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பேஸ்டான அந்த ரெக்குயர்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து

0: ரொட்டீன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நம்ம மோஸ்ட்லி பண்ணுற ஃபீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, நம்ம ஃபார்மேட் ஃபீட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது சிங்கிங் ஃபீட் ஆகிடும். சிங்கிங் ஃபீட்னா நீங்கள் போட்டவுடனே என்ன ஆகும்னா தண்ணியில் முங்கிடும், சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஸோ அந்த ஒரு இருக்கு. இப்போ நீங்கள் கடையில் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் எல்லாமே மோஸ்ட்லி என்ன ஆகும்னா ஃப்ளோட்டிங் ஃபீட்ஸாக இருக்கும், போட்ட உடனே தண்ணியில் மிதக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பிடும். ஸோ இப்போ வந்து அதனால் இப்போ நீங்கள் பண்ணுற ஃபீட்ஸ்க்கு வந்து கடையில் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அதில் போதுமான அளவு ப்ரோட்டீன் இருக்கும், பட் ஆனால் அது நமக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ஸ் தான். அது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படி இப்போ நீங்களே ஃபார்முலேட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி நீங்கள் அந்த மாதிரி
1: ஃபீட்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த நம்ம கடையில் வாங்குற ஃபீட் மாதிரி மிதக்கிற மாதிரி செய்ய முடியாது நம்மளால.
0: ஆனால் செய்யறதுக்கு சார் இப்போ அதுக்கான வந்துட்டு அதுக்கு நமக்கு தனியாக ஃபீட் எக்ஸ்ட்ரூடர்ஸ் அந்த மாதிரி நிறைய அதுக்கு அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹீட் ப்ரெஷர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மிஷின்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து இது வந்து நம்ம நார்மலாகவே ஹேண்ட் பெலட்டைசர் வச்சு நம்ம பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிங்கிங் ஃபீடாக தான் இருக்கும்,
1: கீழே போயிடும், அதுக்கப்புறம் அதை சாப்பிட்ற மாதிரி.
0: ஆமாம், அதுக்கப்புறம் சாப்பிடும்.
1: சரி, அடுத்து
2: தொட்டியில் தண்ணீர் எத்தனை முறை மாற்றணும்?
0: இப்போ நீங்கள் தண்ணி வந்து ஒரு ஒரு வீக்லி வந்து ஒரு 3 times to 2 times கண்டிப்பாக மாற்றணும் சார். அதுவும் ஃபுல்லாக பண்ணக்கூடாது, பார்ஷியல் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்.
2: உப்பு தண்ணியில் அலங்கார மீன்கள் வளர்க்கலாமா?
0: உப்பு தண்ணியில்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு வாட்டர் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 0.2, 0.3, 0.5, even 1, 2 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பண்ண வரைக்கும் ஒரு 2 PPT வரைக்குமே வந்துட்டு ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷு வளர்ந்துருக்கு, நல்லா வளரும். 2 PPT
1: இப்போ அதுக்கு
0: ஓரளவு இருக்கணும். இப்போ நீங்கள் கடலெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சீ வாட்டர் செக் பண்ணிங்கன்னா 35 PPT இருக்கும். இப்போ பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 0.5 நமக்கு 35 இருக்கிறத பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் வாட்டர்னா 0 PPT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 0 2 இல்லை 1.5, 1 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மீன் வளர்க்கலாம்.
2: என்னென்ன நோய்கள் வரும்?
0: நோய் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஃபிஷ்ஷுக்கு நோய் வர்றது அப்படின்னு ஒன்று வந்து வாட்டர் குவாலிட்டி மோசமாக இருந்தால் வரும், இல்லை அப்படின்னா ஃபீடு மேனேஜ்மெண்ட்டு. ஒன்று என்ன பண்ணுவீங்க, சில பேர் வந்துட்டு நிறைய ஃபீடு போட்டுருவாங்க.
1: அதுதான் நிறைய பொதுவாக நடக்கிற விஷயம். அதுதான்
0: நிறைய ஃபீடு போடக்கூடாது. நிறைய ஃபீடு போட்டோம் அப்படின்னா அது போய் வாட்டர்லேயே தான் இருக்கும், அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் வாட்டர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த வந்துட்டு அந்த ஒரு ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நோய் எதுவும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
1: சரிங்க, தொடர்ந்து பேசலாம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
4: கழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில அலங்கார மீன் வளர்ப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 4 1 2 1 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லனா 9386 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
1: மேம், இப்போ இந்த நன்னீரில் வளர்க்குற நிறைய இந்த மாதிரியான அலங்கார மீன் பற்றிலாம் சொன்னீங்க. இதே மாதிரி நம்ம சீ வாட்டர்லேயும் வளர்க்கக்கூடிய அலங்கார மீன்கள் இருக்குங்களா மேம்? அதையும் நம்ம இது மாதிரி கமர்ஷியலாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
2: ஆ, இருக்குது சார். ஆனால் வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் பண்ணுற அளவுக்கு வந்து இன்னும் மெரைன் வாட்டரில் வந்து நமக்கு அந்த அளவுக்கான ஸ்பீஷிஸ் வந்து இன்னும் கல்ச்சர் பண்ணலை. இதில் நம்ம பார்க்கும்போது கம்பேர் பண்ணோன்னா ஒரு பாயிண்ட் ஒரு என்ன சொல் ஒரு 1-2% தான் வந்து நம்ம வந்து அதாவது மரைனில் இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குமே வந்து ஹை மார்க்கெட் வேல்யூ இருக்குது. இப்போ எங்களோட சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டபமில் ஒரு சென்டர் இருக்குது, அதாவது
1: ராமேஸ்வரம்
2: பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்துட்டு கிளவுன் ஃபிஷ்ஷு, ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதுக்குமே ஹை மார்க்கெட் வேல்யூ இருக்குது. பட் ஆனால் வென் கம்பேர் டு ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரை விட மரைன் வாட்டரில் பண்ணுற அந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் கல்ச்சர் வந்து ரொம்ப கம்மி.
1: சரி, அடுத்து ஒரு நேரோட கேள்வி இருக்கு மேம், அதையும் கேட்கலாம்.
0: வாஸ்து மீன்கள் இருக்கா, அதனால என்னென்ன பயன்கள் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியம்.
1: அதாவது இந்த அரோனா ஃபிஷ் பற்றி கேட்குறாங்க மேம். அதை பற்றி அதாவது அவங்கவுங்க நம்பிக்கை, வாஸ்து இருக்கிறவங்களுக்கு வாஸ்து இருக்குது, வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது அழகு மீன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது ஆனால் அதுக்கான சந்தை வாய்ப்பு இருக்கு இல்லையா?
2: ஆ, கண்டிப்பாக இருக்குது சார். ஆனால் அதுக்கு மார்க்கெட் வேல்யூ நமக்கு சந்தை மதிப்பு நிறையவே இருக்குது. பட் ஆனால் அது அந்த வாஸ்து வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு
1: அதுக்கு எந்த உத்தரவாதமும் பல்கலைக்கழகத்துலேருந்து கொடுக்க மாட்டாங்க. வாஸ்து வந்து அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அது பயன்படலாம். அது நிறைய பேர் நம்புறனால தான் அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க.
2: ஆமாம் சார், அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட அது விருப்பம் பண்ணுறது. மேபி அவங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது மேபி ஒரு சைன் அப்படி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படி வளர்ப்பாங்களா இருக்குமே தவிர, அது வந்து இது வளர்த்தா கண்டிப்பாக வந்து இது நல்லாயிருக்கும், நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கு.
1: சரி மேம், இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங் பற்றி சொன்னீங்கல்ல மேம், இது வந்து ஒரு பேசிக்கான ட்ரைனிங் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க. இதை தாண்டி நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக இதை பண்ணணும், இதே ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணுன்றவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு மந்த்லி கோர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களா
2: அப்படின்னு? சார், ஆனால் இப்போதைக்கு அந்த மந்த்லி கோர்சஸ் எதுவும் வந்து இல்லை. ஆனால் முன்னாடி இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து இதுலேயே வந்துட்டு இப்போது நம்ம தமிழ்நாடு நான் முதல்வன் திட்டத்திலேருந்து ஸ்கில் ட்ரைனிங்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த ட்ரைனிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 days அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 15 days அந்த மாதிரி தான் ட்ரைனிங் பீரியட் இருக்க தவிர, இதுக்கு வந்து இதுக்குன்னு தனியாக கோர்சஸ் அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் இப்போதைக்கு எதுவும் பல்கலைக்கழகத்திலேருந்து கொடுக்கல. ஆனால் ட்ரைனிங்கே வந்துட்டு நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்கும். இதுலையுமே பெய்டு ட்ரைனிங் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து, அதாவது ஒரு

0: நாங்க 300 ரூபாய் அப்படி சார்ஜ் பண்ணுவோம், 3 நாள்னா 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். அப்படி ஃப்ரீ ட்ரைனிங்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நீங்க எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நாங்க ட்ரைனிங் வைப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க கலந்து கத்துக்கலாம்.
1: சரி, இதுல இப்ப இந்த நம்ம இந்த வீட்டில் வச்சிருக்க இந்த மாதிரியான மீன் வளர்ப்புல மேம், ஒன்னு அந்த மீன் தொட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு நிறைய அதுலயே கொஞ்சம் சின்ன சின்ன பிளான்ஸ் இந்த மாதிரிலாம் இது பண்றாங்க. இப்ப அதுவுமே இந்த ட்ரைனிங்ல இன்க்ளூட் ஆயிடுமா? நிறைய ஏன்னா அதுவுமே பாக்குறதுக்கு ஒரு அழகியல கொடுக்குது. ஒரு ஒரு வனமீன் தொட்டி அப்படின்றப்ப அதுல கீழே போடுற அந்த சின்ன சின்ன கற்கள், அப்புறம் சின்ன இந்த இது, அப்புறம் இந்த சின்ன சின்ன செடிகள் வந்து நிறைய போடுறாங்க, பாசிகள் இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அதுக்கும் இதுலயே நீங்க சொல்லி தரீங்களா?
0: ஆமா சார், இதுலயுமே வந்துட்டு நம்ம இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஃபார்மிங் ட்ரைனிங் அப்படின்னு வச்சாலே எங்களுக்கு அதுல ஒரு கிளாஸ் வந்து கல்ச்சர் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் சொல்லி நாங்க ஒரு கிளாஸ் வச்சிருப்போம். ஸோ அதுல வந்து என்னென்ன ஸ்பீஷிஸ் எல்லாம் வந்து கல்ச்சர் பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், ஸோ அதனோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் தேவையான பயிற்சியுமே வந்து நாங்க கொடுப்போம்.
1: இது அழகியலா மட்டும்தான் இருக்கா, இல்ல அது வந்து ஒரு வகையில இம்ப்ரூவ் பண்ணுதா அந்த ஃபிஷ்ஷுக்கான?
0: சார், அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ சில ஃபிஷஸ் எல்லாம் இப்போ ப்ரீடிங் ஆகுது அப்படின்னா சில ஃபிஷஸ் வந்து அதையே சாப்பிடும், அதையே சாப்பிடும். இப்போ ப்ரீட் ஆகி இனப்பெருக்கம் செஞ்சு இருக்கு அப்படின்னா அந்த குட்டிங்களுக்கு வந்து ஒரு ஹைடிங் பிளேசஸாக வந்து அது ப்ரொவைட் பண்ணும், ஒரு ஹைடிங் பிளேசஸ்க்காக வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னாலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நாட் ஓன்லி ஃபார் அழகு அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஸோ அதுக்கும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அது ஃபுட்டாகவும் இருக்கும், அது ஹைடிங் பிளேசஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
1: சரிங்க மேம், இப்போ நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு தொழிலை வந்து நம்ம முன்னெடுத்து செய்யணும், இது சம்பந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் மையத்தை எப்படி தொடர்பு கொள்ளலாம், இல்லை உங்கள் மையத்துக்கு வரணும்னா எப்படி வரலாம், என்ன டைமில் வரலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: சார், இது வந்து நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஜியபுரம். நீங்கள் அங்கே வந்து நம்ம சென்டரோட நேம் வந்து திருச்சி சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர், அதாவது திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையம். ஸோ நீங்கள் அங்கே வந்து டைரெக்டாகவும் வந்து கேட்கலாம். என்னோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு எப்போ ட்ரைனிங் நடக்குது, ஸோ அந்த மாதிரி டைரெக்டாகவும் வந்து அட்வைஸ். இப்போ நீங்கள் எதுவும் ஃபார்ம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் டெக்னிக்கலான அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் கிட்ட சொன்னீங்க அப்படின்னாலும் நாங்கள் நேரடியாக வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான என்ன ஆலோசனையோ அதை நாங்கள் வழங்குவோம். நீங்களும் எப்போ பயிற்சி அப்படிங்கிறது எங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க மேம், உங்களை தொடர்பு கொள்வதற்கு எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மேம்? அவங்க
0: 9790597602
1: 9790597602 அப்படின்ற எண்ணில் வந்து நீங்கள் டாக்டர் ரூபி அவங்களை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வந்து கேட்டு தெளிவுபெறலாம். குறிப்பாக இந்த வண்ணமீன் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிற ஒரு தொழிலாக தான் இருக்குது. அதை வந்து சின்ன சின்ன பசங்கள்லேருந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் முதற்கொண்டு எல்லோரும் செய்ய முடியும். ஒரு சின்ன பயிற்சியின் மூலமாக அழகாக ஆரம்பித்து நம்மளோட வாழ்க்கையும் வளமாக கேட்கலாம், நம்ம மனதையும் வந்து இதமாக கேட்கலாம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்களுக்கும் எங்களுடைய நன்றி, கேள்வி கேட்ட நேயர்களுக்கும் நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி குறிப்பிடப்படுகிறோம். நன்றி மேம்.
0: நன்றி சார், தேங்க்யூ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மீன் ஏன் அலங்கார மீன் வளர்ப்பு பத்தின பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க திருச்சி ஜியபுரம் வழங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ரூபி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜிதேந்திர சிங், திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை ஊக்குவிக்கும் வகையில் இ விசா வசதியின் கீழ் மேலும் 11 சர்வதேச முனையங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. திருப்பதி, போபால், அகர்தலா, ஹரிதாஸ்பூர், தௌஹி உள்ளிட்ட 11 முனையங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்பு படையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்படுவதோடு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் 3வது நாளாக இன்று தொடங்கியது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளித்தந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்துள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற இயலாது என்றும் 5 ஆண்டுகளில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றார். பேரவையில் இன்று நீட் தேர்விற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானம், மத்திய அரசின் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான தனி தீர்மானங்கள்

0: முன்மொழியப்பட உள்ளன. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்குகளை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சோளக்காட்டில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொல்லிமலையின் முக்கிய வணிகப் பகுதியாக சோளக்காடு விளங்கி வருகிறது. இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் மலை வாழைப்பழம், அன்னாசி, பலாப்பழம் உள்ளிட்ட பழங்களும் உலகப் புகழ்பெற்ற கொல்லிமலை மிளகு, சீரகம், ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களும் இங்குள்ள கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கொல்லிமலை, சோளக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நேற்று இரவு இடைவிடாது கனமழை பெய்தது. திடீர் கனமழை காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் வருகையும் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இதனால் கொல்லிமலை, சோளக்காடு பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பழங்கள் மற்றும் மிளகு உள்ளிட்ட பொருட்களின் விற்பனையும் பாதிக்கப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை, திருச்சி, கோவை, திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வானொலி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். வளம் சேர நலம் கூட வாழ்த்துக்களோடு இனி திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் எண்ண ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசிக்கலாம். போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் நேயர்களை நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு. நேயர்களே, 11 மணிக்கு உங்களோடு நாங்க, உங்களுக்காக தாங்க. உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை நேரலையில நீங்க கேட்டு ரசிக்கலாம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோடு 240 102 1 246 102 1 இந்த எண்களை நீங்க தொட்டு வரலாம். இணைந்திருங்கள் எங்களோடு. இது போடு ஆட்டம் போடு.

நேரம் 10:18. எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. தோழிகளே, உங்களுக்காக நண்பர்கள் 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இன்னைக்கு தலைப்பு திரையில் நான். நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசைப்படுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

நேயர்களை, நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில பாசிப்பயிர் சாகுபடி அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் சுண்டைக்காய்ப்பாளையம் பி கந்தசாமி அவர்கள். தொடர்ந்து 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பி உசா குழுவினர் வழங்கும் கரகாட்டம் உங்களுக்காக. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும். இது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி வானொலி அலை வரிசைகள்ல நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம். போடு ஆட்டம் போடு. நேரம் 10:30.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, நாம இனி கேட்டு ரசிக்கலாம் இருபட பாடல்கள். இருபட பாடல்கள்ல முதல் வரிசையில நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து பாடல்கள்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பத்து மணி 45 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இருபட பாடல்கள். இருபட பாடல்கள்ல அடுத்தது வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போறோம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேர்களை அடுத்ததா 11 மணிக்கு உங்களோடு நாங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கதாங்க. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்களில் வருஷமில்லாம் வசந்தம் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் இருபட பாடல்கள். நேயர்களே, நமது வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1. கடிகாரம் காட்டும் நேரம் காலை 11 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்பு இயக்கத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழியை முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி, கல்லூரிகள் மற்றும் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை முதலமைச்சர் அளித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும், மாநிலத்தின் சொந்த வருவாய் குறைந்து கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55வது கூட்டம் இதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுடில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது. மாணாக்கர் tngaesa.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்குகளை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். ஓவிய பயிற்சி மாணவர்களின் பல்வேறு படைப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகப்பட்டினம் நீலா தெற்கு வீதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட கல்வி தன்முனைவு திட்டத்தின் கீழ் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கு 13 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ஓவியம் கற்பிக்கப்படுகிறது. வார இறுதி நாட்களில் நடைபெறும் இப்பயிற்சி பள்ளியில் நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பிறந்த நாள், திருமண நிகழ்வு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற வகையில் ஓவியங்கள் வரைந்து தரப்படுவதற்கான ஏற்பாடுகளும்

0: செய்யப்பட்டுள்ளது. இந்த ஓவியங்கள் வாட்டர் கலர் பெயிண்டிங், ஆயில் கலர் பெயிண்டிங் போன்றவைகளையும் தங்களுக்கு ஏற்ற வகையில் அனைத்து வகையான ஓவியங்களும் வரைந்து தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி வனப்பகுதியில் மூன்றாவது நாளாக காட்டுத்தீ தொடர்வதால் பக்தர்கள் இன்று ஒருநாள் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: அன்பான நேயர்கள், ஆசையாய் தேர்ந்தெடுத்த இனிமையான பாடல்களை கேட்க போறோம் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது உங்களோடு நாங்கள்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிலே.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
11: யார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க, கேட்கலாமா?

0: நிலமா இருக்கிறாங்களான்னு கேட்டேன் மேடம்.
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
0: கரூர் மாவட்டம் வாலியம்பட்டியில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விஜயா மா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: ஊர் விட்டு ஊர் பந்தல வந்து சொர்க்கமே என்றாலு போன வருமா, அந்த பாட்டு கொடுங்க.
1: கண்டிப்பா நம்ம ஊர் மாதிரி வேற எந்த ஊரும் வராது. அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.

0: இருக்கோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம் நாலூர் கிராமத்துல இருந்து ரேவதி பாண்டியன் பேசுறேன். மேடம்
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பொற்காலத்துல இருந்து மேடம் பாடல்
0: கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றி மேடம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கேட்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: கந்தரவக்கோட்டை வட்டம் புதுநாரில் இருந்து முத்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து மண் வாசனை, அரிசி குத்து அக்கா மகளே என்ற பாடல்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: மேடம்,

0: விவசாயிகளுக்கான ஒரு சின்ன அறிவிப்பு தான் இது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் எல்லைக்குட்பட்ட சிறு மற்றும் குறு வியாபார விவசாய உறுப்பினர்களுக்கு இகேசிசி முறையில் பயிர்கடன் வழங்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 148 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் இதுவரைக்கும் உறுப்பினரா இல்லாதவங்க சிறு மற்றும் குறு விவசாயிகள் 10 ரூபாய் நுழைவு கட்டணம் மற்றும் 100 ரூபாய் பங்கு தொகை செலுத்தி புதிய உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். பயிர்கடன் பெற சங்கங்களை நேரில் அணுகியோ இல்லைனா பொது சேவை மையங்கள் மூலமாகவோ இகேசிசி முறையில் விண்ணப்பித்து பயிர்கடன் பெற்றுக்கலாம். 160,000 வரை எந்தவித பிணையமும் இன்றியும் 3 லட்சம் வரை நகை மற்றும் நில அடமானத்தின் பேரில் கடன் வாங்கிக்கலாம். இக்கடன்களுக்கான தவணை காலம் 1 ஆண்டு. தவணை தேதிக்குள் கடனை முழுமையாக திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு எந்தவித வட்டியும் கிடையாது. எனவே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி பயிர்கடன் பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களுடன் நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
12: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி K. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி K. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
14: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
15: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா.

0: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சியில யாரு அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறாங்க கேக்கல? வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: யார் பேசுறீங்கம்மா?
2: ராஜமலை சந்தாநாய்க்கம்பட்டியில இருந்து முத்துக்கண்ணு கோதுமனு பேசுறேன் மேம்.
1: என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
2: கேப்டன் பிரபாகரன் பாசமுள்ள பாண்டியாரே
1: பாடல் கேட்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
2: லைன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மேம்.
1: நன்றிமா, நன்றி.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் மேம். கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் இருந்து சையதா சார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இந்த ஓமேல ஒரு கண்ணுங்கிற பாட்டு கொடுத்துருங்க.
0: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: ஓகே, ரொம்ப நன்றி. லைன் கொடுத்ததுக்கு.

0: ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளுக்கான ஒரு சிறப்பான நியூஸ் தான் இது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுப்பிரிவு மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ளது. போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் அனைவருமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக வீரர்களின் குழு மற்றும் தனிநபர்களின் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்திட வரும் 31 தேதி கடைசி நாளாகும். மேலும் முக்கிய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அண்ணா விளையாட்டு அரங்கம் திருச்சி என்ற முகவரியில் நேரில் போயும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2420685 என்ற எண்ணில் இல்லைன்னா ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க 7401703494 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க 11:45 ஆயிடுச்சு. நம்ம கூட இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் எஸ்னப்பட்டி இருந்து இளஞ்சியம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: ஊர்காவலன் படத்துல இருந்து மல்லிகைப்பூ கல்யாணம் பாடல்
0: கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: கேட்கலாம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர்.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோட. நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல குடற்புழு நீக்க மாத்திரை வழங்காமல் விடுபட்டோருக்கு வரும் 17ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: அன்பு தோழிக்கு இனிய காலை வணக்கம் மேடம். சோபன பதிவு மாலா சிதம்பரம், இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோங்க மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
4: பாடம் வந்து மேடம், உன்னிடத்தில் என்ன கொடுத்து. மல்லிகை பூவே, மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தில் பார்த்த பூத்தாயா. அந்த பாட்டு போடுங்க மேடம்.
3: நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து பாடல் கேட்டதுக்கு.
4: தேங்க்யூ மேடம்.
5: மல்லிகை பூவே, மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தில்.

பாட நாங்கள் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் இணைப்பில் வந்து பாடல்கள் கேட்ட நேயர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளோடு நிறைவு பெறுகிறது. உங்களோடு நாங்கள்

0: நேர்களை அடுத்ததான் நண்பர்கள் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இன்னைக்கு நிகழ்ச்சியில திரையில் நான் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கான கதாபாத்திரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம். நம்ம வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. நேரம் நண்பர்கள் 12:00. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் 12 வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்பு இயக்கத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் வழங்கினார். போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தனி தீர்மானத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இன்று முன்மொழிந்தார். தொடர்ந்து அவையில் பேசிய அமைச்சர், மருத்துவ கல்வி திறமையுள்ள அனைவருக்கும் வேண்டும் என்றும் வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமல்ல என்று எடுத்துரைத்தார். முன்னர் 12 தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்றும் இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்தனர் என்றும் குறிப்பிட்டார். ஒருநாள் நடக்கும் நீட் தேர்வு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பலன் பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்தை மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு விகிதாசார அடிப்படையில் நீரை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது. கர்நாடக அரசு இம்மாதம் 45.5 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டிய நிலையில் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55th கூட்டம் இதன் தலைவர் எஸ்கே ஹல்தர் தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கனஅடியாக உள்ளதால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.17 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை திருச்சி கோவை திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.

0: சாம்சங் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறளமுதம் கண்ணோட்டம் 58 அதிகாரம் 3வது குறட்பா.

பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயன் இல்லை. அதுபோலவே கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலும் பயன் இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், உணவை வீணாக்காம சாப்பிடணும், சிந்தாம சாப்பிடணும்னு. ஆனா வளர்ந்த குழந்தைகளான நாம அதெல்லாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். தினசரி வீடுகளில் சமைக்கும் போதும், விழாக்கள் பண்டிகைகள்ல சமைக்கும் போதும், பழங்கள் காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வாங்கி குவிப்பதாலும், உணவகங்களில் உணவு உண்ணும் போதும், இவ்வளவே தானியங்களை கழுவும் போது கூட நாம உணவுப் பொருட்களை வீணாக்குறோம். உணவுப் பொருட்கள் வீணாகுதுனால என்னப்பா பிரச்சனை, நான் காசு கொடுத்து வாங்குற பொருள் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். உணவு வீணாதல் அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள் வீணாவதை மட்டும் குறிப்பதில்லை, அந்த உணவை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட பணம், நீர், உழைப்பு, நிலம் மற்றும் போக்குவரத்து அனைத்தும் வீணாவதை குறிக்குது. உணவை வீணாக்குறது கூட பருவநிலை மாற்றத்துக்கு துணை புரியுதுன்னு சொல்றாங்க. வீணாகக்கூடிய உணவு குப்பைக்கு செல்றதுனால மீத்தேன் வாயு உருவாகுது, அந்த மீத்தேன் வாயுனால பருவநிலை மாற்றம் ஏற்படுது. உணவுப் பொருட்கள் வீணாகிறத தடுக்கிறதுக்கு திட்டமிடுதல் அவசியம். வீட்டிலுள்ள நபர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நாம சமைக்கணும், அதிகமான அளவு சமைக்கக்கூடாது. வீட்டில் சமைச்ச பிறகு வெளி உணவுகள் வாங்கி உண்பதை தவிர்க்கலாம். காய்கறிகள் வாங்கும்போது கவனமா இருக்கணும். பார்க்குற எல்லா காய்கறியும் வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்காம தேவையான காய்கறிகளை வாங்குறது நல்லது. பழைய காய்கறிகள் இருக்கும்போதே புதிய காய்கறிகளை வாங்கி அடுக்காம அந்த காய்கறிகள் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான காய்கறிகளை வாங்கிக்கலாம். பழைய காய்கறிகள் இருக்கும்போது புதிய காய்கறிகளை வாங்குவதால பழைய பொருட்களை பயன்படுத்தாம வீணாக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். அதே போல வீணாக்கிற உணவுப் பொருட்களை உரமாக மாற்றி செடிகள், வீட்டு தாவரங்களுக்கு இடலாம். இடவசதி இருப்பவர்கள் உரக்குழி முறையிலையும், இடவசதி இல்லாதவர்கள் கூட மாடிகளில் உரமாக மாற்றும் அமைப்புகளையும் உணவுப் பொருட்கள் வீணாகிறத உரமா மாற்றி பயன்படுத்தலாம். உணவுப் பொருட்களை வீணாக்காமல் பயன்படுத்துவோம். உணவுப் பொருட்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம்.

நேயர்களே, இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 வளம் வர இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல தெரிஞ்சுக்கலாம். 12:10 மங்கையர் உலகம், இன்றைய தலைப்பு திரையில் நான். 12:50 பாப்கார்னர், ஒரு மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் வர இருக்கின்றது மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம், இன்றைய நிகழ்ச்சியில் பாசிப்பயிறு சாகுபடி அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் சுண்டைக்காய்ப்பாளையம் பி கந்தசாமி அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம், பி உஷா குழுவினர் வழங்கும் கரகாட்டம். மூன்று மணிக்கு இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் அரங்கேற காத்திருக்கிறது இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்கள்

0: மங்கள் வழங்கும் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் இனிய சங்கமமாய் பொன்மாலை. மாலை 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 இலக்கிய பேழை. பிறர் நல பெருந்தகை உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து தமிழக காதல் கதைகள் சொல்கிறார் முனிவர் சு மகேஸ்வரி அவர்கள். 7:25 அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. வரையிருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளே திருச்சி வானொலி அலை வரிசைகளோடு.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இனி கேட்டு ரசிக்க இருக்கோம் மங்கையர் உலகம். தோழிகளை உச்சி பொழுதோட உற்சாகம் கூட்ட நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண் வழியா அறிமுக தோழிகளே நீங்க வாங்க. 240-602-1 இந்த எண் வழியா அறிமுகமான தோழிகளை நீங்களும் பங்கேற்கலாம். இன்னைக்கு திரையில் நான் அப்படிங்கறதா உங்களுக்கான தலைப்புங்க. வானொலியில பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு சினிமாவில நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த கதாபாத்திரத்துல நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை கேட்கறதுக்காக காத்திருக்கிறோம் நாங்க. இணைப்புல வாங்க நீங்க. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். அதிபதி

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தோழிகளுக்கு நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு திரையில் நான். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்க போறோம். யார் அதுக்காக பதில் சொல்ல காத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கைலாஷ் நகர்ல இருந்து கல்பனா. நல்ல ஒரு முன்னுரையோட வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம்.
2: ஆ சரிங்க சார்.
1: திரையில நடிக்கிறதுக்கு என்ன கதாபாத்திரத்தை நீங்க தேர்ந்தெடுப்பீங்கம்மா?
2: அம்மாவா நடிக்கணும் சார்.
1: என்னம்மா அம்மாவா நடிக்கணுமா?
2: வயசாயிடுச்சுங்க சார்.
1: அதனால என்னமா?
2: அம்மா கரெக்டர் தான் தருவாங்க.
1: அடடா. இல்ல நீங்க எந்த கதாபாத்திரத்தை எதிர்பார்த்தீங்க?
2: இல்ல அம்மா அம்மா கரெக்டர் நடிச்சா நல்லாவா இருக்கும் சார்.
1: நல்லா இருக்கும். இந்த வேற அந்த அக்கா தங்கச்சி அப்படி எல்லாம்
2: அந்த மாதிரி வரலாம். அக்கா தங்கச்சி கேரக்டருக்குலாம் வரலாம் சார்.
1: சரிங்கம்மா. சரி, இது வயசாயிடுச்சு அம்மா கேரக்டர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களே.
2: இல்ல எனக்கு அந்த கேரக்டரும் பிடிக்கும் சார். அம்மானாலே ஒரு இதுதானே.
1: நிச்சயமா. அதாவது நிறைய சினிமா படங்கள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையான வாழ்க்கை வரலாற்று அப்படியே திரையில காமிக்கிறாங்க. நீங்களும் கூட உங்களுடைய அந்த என்ன சொல்றது உங்களுடைய சுத்தமான உங்களோட ஒரிஜினல் அந்த நடிப்பை வந்து சினிமாவில காட்டணும், அம்மாவா நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிதானே?
2: ஆமாங்க சார்.
1: ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இந்த அம்மா கேரக்டர்ல நடிக்கணும் சொல்றீங்க இல்லையா?
2: ஆமாங்க சார்.
1: எல்லா சினிமாவில மட்டும் இல்லாம எல்லா வீட்லயுமே அம்மா வந்து ஹீரோயின் தான்.

0: அப்படிதானே?
1: ஆமாங்க சார்.
0: சரி, வேற என்ன கேரக்டர்லாம் நடிக்கலாம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? அக்கா தங்கச்சி கேரக்டரும்
1: பிடிக்கும்
0: சார். நடிக்கலாம். கைலாஷ் நகர்ல இருந்து கல்பனாமா ரொம்ப சிறப்பா பேசினீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. தோழிகளை, இதே மாதிரி சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு கதாபாத்திரம் உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும், இப்படி எல்லாம் நடிக்க ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப இருக்கிற என் நிலைமைக்கு இந்த கேரக்டர் தான் கொடுப்பாங்க, ஆனாலும் இப்படி இருந்தாலும் அந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா நடிப்பேங்க அப்படின்லாம் நீங்க எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு திரையில் நான் அப்படிங்கிற தலைப்புல நீங்க பகிர்ந்துக்கலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்களை தொட்டு வந்து சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 மங்கையர் உலகம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு திரையில் நான் அப்படின்னு தோழிகள்கிட்ட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வந்த வரிசையில யாரு என்னவா நடிக்க காத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்னுடைய ஆசை அந்த காலத்து பத்தினி, சாவித்திரி, சரோஜா தேவி அம்மா இவங்கள மாதிரி ஹீரோயினா நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை.
3: பாருங்க,
4: நடிக்கணும்
3: இந்த மாதிரிதான். நம்மளுடைய கண்ணோட்டம் இப்படித்தான் இருக்கணும். அதாவது நான் ஒரு நடிகையா நடிக்கணும் அப்படிங்கறது சாதாரண விஷயம்.
4: அவங்களுடைய பாடல்கள் நம்மளுடைய ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில கேட்கும் போது நான் கூட சேர்ந்து பாடுவேன், ரொம்ப ரசிச்சு கேட்பேன். அவங்க எல்லாம் அப்படியே வாழ்ந்தாங்க அந்த கேரக்டராவே அந்த காலத்துல.
3: நிச்சயமா, அதாவது அப்படியே சொல்றது முழுசா பத்மினி அம்மாவா மாறுன்னு நம்ம தமிழ் செல்வி அம்மாவை பாருங்க அப்படின்னு வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நடக்குமா? நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு இயக்குனர் அப்ப என்ன?
4: அவங்க எல்லாம் கொஞ்சம் ஏஜ், அதுக்கப்புறம் இளமையா இருக்கிறது நம்ம 16 வயதுல ஸ்ரீதேவி அம்மா வருவாங்க, அப்படி ஒரு குடம் எடுத்துக்கிட்டு ஸ்டைலா நடந்துகிட்டு, அது ரொம்ப ரசிச்சு பார்த்த கேரக்டர் அது. ரொம்ப
3: சரிங்கம்மா,
4: இருக்கல
3: ரொம்ப சிறப்பு,
4: பிடிக்கும் எனக்கு.
3: அவங்களுடைய அந்த எண்ணத்தை, அந்த ஆசைய இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சி மூலமா திரையில நீங்க நடிச்சிட்டது மாதிரியே ஒரு ஒரு கதாபாத்திரத்தை கண் முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி தோழிகளை. இவங்கள மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட சொல்லுங்க. நீங்க எப்படி எல்லாம் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எந்த கேரக்டர்ல, எந்த கதாபாத்திரத்தில் நீங்க ஜொலிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தொட்டு வாங்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பினோட 240-102-1, 246-102-1 இந்த எண்கள் உங்களுக்காகவே.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15%.

0: சதவிகிதம் அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆகின் மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ் லே. ஸ்ரீ தைலா சில்க்ஸ் லே,
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கீர் உலகம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தோழிகள்ட்ட திரையில் நான் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்து கருத்துக்களை கேட்டோம். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த கேரக்டர்ல நடிப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த தோழி இணைப்புல இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்கம்மா, யார் பேசுறீங்க? ஆமா, வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்களும். நீங்க என்ன கேரக்டர்ல நடிக்க போறீங்க?
7: உணர்வுபூர்வமா
6: நடிச்சிருப்பாங்க. தேவயானி அம்மா நடிச்ச படத்துல ஏதாவது ஒரு, இந்த படத்துல இவங்க பண்ண அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
7: நினைக்கிறேன்.
6: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்களும் விரைவிலேயே திரையில வந்து ஒரு நடிகையா நீங்க ஜொலிக்கிறதுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் பண்பலை மூலமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா, நன்றிமா. தோழிகள் ரொம்ப அழகா சிறப்பா அவங்களுடைய ஆர்வத்தை, இந்த வாய்ப்பு கிடைச்சத நம்ம சினிமாவில் நடிக்க போறோம் இல்ல அப்படிங்கறது அடுத்தது. ஆனா இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை நமக்கு நிறம் நிஜமாலுமே கிடைச்சதா கருதி அதை ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா. என்னோட கேரக்டர் இது, இதை நான் திரையில காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்குமே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய தோழிகளுக்கு ஆசை இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா எங்களுக்கும் நாங்கள் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இன்றைக்கி இணைப்பில் வந்து சொல்லணும் கூட ஆசைப்பட்டிருப்பீங்க, இணைப்பு கிடைக்காம கூட போயிருந்திருக்கலாம். அதுக்காக வருத்தம் வேணாம். ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம பண்பலை உங்களுக்காக தயாராக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச உங்களுக்கும் மனம் தளராம முயற்சி செஞ்ச உங்களுக்கும் பண்பலையின் சார்பில் வாழ்த்துக்களை பகிர்ந்து, அடுத்ததா 12:50 பாப் கார்னர், அடுத்து மடல் வழி விருப்ப கானங்களோட 1 மணிக்கு மதுர கீதமும் வர இருக்குங்கிற நினைவூட்டலோட இனி நாம கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜூ, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும்

0: மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதற்றம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்திருக்கேன். 436 ரூபாய் கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன், அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தினந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர் கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன்கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக்

0: ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் சிஏஎஸ்எஃப் அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி FM ரெயின்போ 102.1.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Akashwani to GFM 102.1 il Pop Corner.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பாசி பயிறு சாகுபடி அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க நாமக்கல் சுண்டைக்காய் பாளையம் பி கந்தசாமி அவர்கள். இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் உஷா குழுவினர் வழங்கும் கரகாட்டம்

0: நீங்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள், பள்ளி கல்லூரிகள் மற்றும் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை முதலமைச்சர் வழங்கினார். திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தருமபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். ஒருநாள் நடைபெறும் நீட் தேர்வு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மனிதநேய ஜனநாயக கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி வனப்பகுதியில் 3வது நாளாக காட்டுத்தீ தொடர்வதால் பக்தர்கள் இன்று ஒருநாள் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர கீதம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டிருக்காங்க. வெண்கரும்பூர்லேருந்து நேரு, கொள்ளிடத்திலிருந்து காமராஜ், செங்கம் புனிதன், லால்குடியிலிருந்து ராஜேந்திரன் இவர்களின் விருப்ப பாடல் புதிய பூமி திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் மதுரை கீதம் நிகழ்ச்சியில. பாடல் கேட்டிருக்காங்க மதுரையிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், மந்தாரகுப்பத்திலிருந்து மண்டோதிரி. இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: அவசரம் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நீங்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். முத்தரசநல்லூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தங்கப்பதுமை படத்தில் டி எம் சவுந்தரராஜன், ஜிக்கி பாடிய பாடல், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு,

மதுரகீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. திருமழி இசையிலிருந்து ராணி, மணிவண்ணன், மயிலாப்பூர்லேருந்து ஆனந்தி, மணிகண்டன், குப்பாநத்தத்திலிருந்து ராம் பிரசாத், கோகிலா, அடையாளப்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருப்பங்குடியிலிருந்து சாந்தி விஜயகுமார், இவர்களுடைய விருப்ப பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக.

0: மகிழ்ச்சி. FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். மற்றொரு கீதம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்காங்க. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து, முசிறி மேட்டுப்பாளையத்திலிருந்து தேவிகா சுப்பிரமணியம், கீர்த்தனா சதீஷ், அதியமான் அதிரன், அண்ணாமலை வினோத், காமராஜ் இவர்களின் விருப்பாடல் இதுவும்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
7: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி K.ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி K.ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். மலக்கோட்டையிலிருந்து ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தன்ஷிகா ஸ்ரீ இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம். TM சௌந்தரராஜன் குரலில் ராஜப்பா ரங்கத்துறை திரைப்படத்திலிருந்து.

0: மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மதுர கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க நால்குடி துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின்

0: ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உரமணி 40 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம் நிகழ்ச்சியோடு. ராமேஸ்வரத்திலேருந்து மதினா, ரம்ஜான் இவங்க வந்து பாடல் கேட்டிருக்காங்க. காஞ்சி தலைவன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், டி சுசீலா பாடியது.

மதுர கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பெட்டவாய்த்தலையிலிருந்து நந்தகோபால், இவர்களின் விருப்ப பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, குரல்களில்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக

0: ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
1: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஒ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில், விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் tngase.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9,000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை எல்பிடி, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார்.

அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: into semi-finals with straight set win over Russia's Diana Schneider. With that, we end the midday news.
1: நேரம் பிற்பகல் 2:15. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாசிப்பயிறு சாகுபடி அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் மாவட்டம் சுண்டாங்கிப்பாளையம் பி. கந்தசாமி அவர்கள்.

0: இருக்கு.
1: மானாவாரியில பயர் வகை பயிர்கள் சாகுபடி, பட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்யறது மட்டும் இல்லாம பூச்சி நோய் தாக்குதல் ஏற்படாத வண்ணம் விதை நேர்த்தி செய்யறது. முக்கியமா விதை பண்ணை அமைச்சி நேர்த்தியா செய்து லாபம் ஈட்டுறது, கூடவே கால்நடை வளர்ப்போம். இப்படி ஒன்னோட ஒன்ன தொடர்பு படுத்தி விவசாயத்தை செய்துட்டு வரக்கூடியவர் தான் நாமக்கல் மாவட்டம் சுண்டாங்கிப்பாளையம் பி கந்தசாமி அவங்க. அண்மையில இவங்களை சந்திச்சு இவங்களுடைய விவசாய அனுபவங்களை பத்தி நாம கேட்டதும் அவர் சொன்னதும் இதோ.
2: என்னென்ன பயிரெல்லாம் போடுறாங்க, அங்க விவசாயம் என்ன மாதிரி, தண்ணி வசதி எல்லாம் எப்படி?
3: திருமுனிமுத்தாறு பகுதியில தண்ணி வசதி நல்லா இருக்குங்க சார்.
2: சரி,
3: அங்க அதிகமா தென்னைக்கு மாறிட்டாங்கல்லாம், மற்ற பயிர் லாபகரமா இல்லை, அதனால எல்லாம் தென்னை தான் அதிகமா இருக்கு. ஆழத்தை விட்டா பருத்தி போடுறாங்க. இப்போ எங்கள் பகுதி வந்து மானாவாரி பகுதி, கிணறு, கிணத்துல ஒரு பகுந்தான் தண்ணி இருக்கும். நாங்கள் வந்து பாசி பயிர், நிலக்கடலை, மக்காச்சோளம், கோயப்ப சீவன சோளம் அது மாதிரி தான் போடுறோம். கோயப்ப சோளம் வந்து வெட்டினரி காலேஜ் கொடுக்குறோம், ஒரு கிலோ 400 ரூபா.
2: எவ்வளோ வாங்கிக்கிறாங்க அவங்க?
3: அவங்க வந்து சீடு ப்ரொடியூசர்ஸ் மீட்டிங்னு ஒன்று போடுவாங்க.
2: சரிங்க.
3: அதில் அவங்களுக்கு எவ்வளோ வாண்டட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நம்ம வருஷம் ஒரு 400 கிலோ 300 கிலோ கொடுக்கலாம். அது இல்லாத சவுண்டில் விதை கொடுக்குறேன். சவுண்டல் ஒரு 100 மரம் இருக்கு, அந்த விதை கொடுக்குறோம். அப்புறம் தட்டைப்பயிர் கொடுக்குறோம், தீவன தட்டைப்பயிர், கொடிப்பயிர் அது கொடுக்குறோம்.
2: சரி, மண் என்ன மாதிரியான மண் உங்களோட?
3: மண் செம்மண் தான் சார். நம்மளுக்கு
2: தண்ணி வந்து எத்தனை இருக்கு அந்த கிணத்துல? இந்த வருஷம் தண்ணி இருக்கா அவ்வளவுக்கு?
3: தண்ணி சுமாராக தான் இருக்கு சார். போன வருஷம் தண்ணி வெள்ள கிணத்துக்கு தண்ணி வெள்ள மழை இல்லை, தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. குடிக்கிறது தான் அது இப்பெல்லாம் எல்லா கிணறுமே ட்ரை ஆயிடுச்சு. அந்த திருமணிமுத்தாறு பெல்ட் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஏரி அதெல்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணி இருக்கு.
2: மொத்தம் எத்தனை ஏக்கர்ல பண்றீங்க நீ?
3: மொத்தம் 7 ஏக்கரா இருக்குங்க சார், மானாவாரி பூமி தான்.
2: தண்ணி இந்த வருஷம் பெரிய அளவுக்கு இல்ல, போன வருஷமே கொஞ்சம் தண்ணி இதாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்க எப்படி அதை சமாளிக்கிறீங்க?
3: மானாவாரி பயிர் இருக்கு, அது அப்படியே அப்பப்போ மழை பெய்யலங்க சார். நிலக்கடலைக்கெல்லாம் அதிகம் தண்ணி தேவையில்லை, பாசி பயிருக்கும் அதிக தண்ணி தேவையில்லை, மானாவாரி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
2: பாசி பயிர்னா எந்த பட்டத்தில் போடுவீங்க?
3: பாசி பயிர் வையாசியில் போடுவோம், அப்புறம் காத்தியில் போடுவோம். காத்தியில் வந்து கோ 6, அது டியூரேஷன் கம்மி, 65 நாள். இப்போ வந்து வம்பன் 4 போடுவோம்.
2: கார்த்திகைலாம் போட்டால் மழை அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே இல்லை இருக்கும்.
3: ரெண்டு மழை பெஞ்சு காத்தியில் உங்களுக்கு மழை காலம் போயிருதில்ல, கிட்டத்தட்ட ரெண்டு மழை பெஞ்சாலே வந்துடும். அது வந்து டியூரேஷன் கம்மி, 60 நாள் தான். அது ரெண்டு மலை குறுக்க பெஞ்சா போதும், கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சா வந்துடும். ரொம்ப குறுகிய பயிர்னு வச்சுங்களேன், ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும், வந்தால் கூட நல்லா இருக்கும்.
2: சரி சரி, என்னென்ன ரகம்லாம் போடுறீங்க?
3: வம்பன் 4, கோ 6, கோ 8, MH.
2: எந்தெந்த பட்டத்தில் இந்த ரகங்கள் சரியா இருக்கு?
3: வம்பன் 4 வந்து வையாசி, ஆணி, ஆடி சரியா இருக்கும். MH அதே பட்டம் சரியா இருக்கும்.
2: சரி,
3: கோ 6 வந்து காத்தி பட்டம் சரியா இருக்கும், அது வந்து டியூரேஷன் கம்மி, அதனால அந்த பட்டத்துக்கு தான் அது சரியா இருக்கும். வறட்சி தாங்காது, இதெல்லாம் வறட்சி தாங்க.
2: விதை எங்கிருந்து வாங்கிக்கிறீங்க?
3: விதை டெப்போல தான் சொல்லுவாங்க.
2: அக்ரி இதுல வாங்கிப்பீங்க?
3: அக்ரி ஆபீஸ்ல தான் வாங்குவோம்.
2: எவ்வளோ, 1 ஏக்கர் போடுவீங்களா?
3: இல்ல போடுவோம், நான் 3 ஏக்கர் 4 ஏக்கர் கூட போடுவோம். 1 ஏக்கராவுக்கு 8 கிலோ விதை, அது அங்கேயே வாங்கிக்குவோம். அப்புறம் விதை பண்ண போட்டோம்னா அவிலே திரும்ப எடுத்துக்குவாங்க.
2: விதை பண்ண போடுறதுக்கும் இது பண்றாங்க?
3: விதை பண்ண போட்டு அவங்களே எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க, ஏடி வரைக்கும் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. வந்து களை இல்லாம பாத்துக்கணும், நல்லா நீட்டா வச்சிருக்கணும்னு வச்சுங்களேன். கொஞ்சம் கண்ணாப்பண்ணா இருந்தா ரிஜெக்ட் ஆயிரும். அப்புறம் திரும்ப நம்ம பயிரை அடிச்சு சளிச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். வெளி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து 80 ரூபா 85 ரூபா போகும் சார். அப்படி 100 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ் 20 ரூபா கொடுப்பாங்க, 120 ரூபா கிடைக்கும். அதனால விதை பண்ண போட்டால் லாபகரமாக இருக்கும்.
2: சரிங்க, இப்போ போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார்படுத்துவீங்க?
3: முதலுக்கு வந்து குப்பை ஓட்டுவோம்.

0: சார், ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 5 பெட்டி டிராக்டரில் ஓட்டுவோம்.
1: குப்பையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க
0: குப்பை
1: மாடுகள் எல்லாம்
0: எங்கிட்டே
1: வச்சிருக்கீங்க.
0: எங்ககிட்ட இருக்கு, மாடு ஆடு அதெல்லாம் குப்பையெல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைதாம்பெல்லாம் வெட்டி போட்டு ஒரு குழியில் வந்து போட்டோம்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதை அள்ளிக்கலாம். நம்ம ரெண்டு அளவு ஓட்டுவோம்,
1: சரிங்க.
0: அப்புறம் மறுக்கா விதச்சி ஓட்டிடுவோம். மானாவரி தான் அதிகம் போடுவோம், அது விதை நேர்த்தி பண்ணி தான் சார் விதைப்போம்.
1: விதை நேர்த்தி பண்ணுறதுனா எப்படி விதை நேர்த்தி
0: ஒரு
1: பண்ணுவீங்க?
0: கிலோவுக்கு 2 கிராம் கார்பன்டிஷன் மருந்து கலக்கி அதை விதைக்கணும்.
1: எவ்வளோ நேரம் கலந்து எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க?
0: 24 நேரம் வச்சுருந்து விதைக்கணும்.
1: வேற ஏதாவது கூட அந்த கார்பன் டிசமோட வேற ஏதாவது போடுவீங்களா?
0: வேறு
1: அரிசி
0: எதுவும் போட
1: கஞ்சி இந்த
0: மாட்டோம், அதில்
1: மாதிரி?
0: இல்லை, கார்பன்டிஷன் மட்டும் தான் போடுவோம். எல்லாம் அது இல்லைனா சூடாமோனாஸ் போடலாம்,
1: சுடோ மனசுனா எவ்வளோ போடுவீங்க?
0: அது 4 கிராம் போடணும்.
1: போட்டு 24 மணி நேரம்
0: ஆ,
1: வச்சிருந்து
0: 24 மணி நேரம் வச்சு எது
1: இப்போ நல்லா உழவு ஓட்டிட்டு விதப்பு எப்படி விதப்பீங்க? கை விதப்பா?
0: கை விதைப்பு தான் சார் விதைப்போம். அது என்ஜினியரிங்ல மட்டும்தான் அந்த வண்டி இருக்குது, விதைக்கிற வண்டி, அது டிமாண்டு, அது வண்டி கிடைக்காது, ப்ரைவேட்லாம் இல்லை. கை விதைப்பே நல்லா அழகாக விதைச்சிருவோம்,
1: போதுமான அளவுக்கு விதை இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: இல்லை அது இப்போ ஓரளவுக்கு மதிப்பாக அந்த காலத்துலேருந்து அப்படி தான் சார் விதைக்கிறோம். எல்லா பயிருமே அப்படி தான் விதைக்கிறோம். கடலை இப்போ நிலக்கடலை தவிர மீதி எல்லாமே சோளம் எல்லாமே கை விதைப்பு தான் விதைக்கிறோம். கரெக்டாக அதெல்லாம் வந்துடும், நம்ம அப்படியே விதைச்சிட்டே போயிட்டு விதைச்சிட்டே வரணும். திரும்ப இந்த வாக்கில் விதைக்கணும், விதைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு சில இடத்துல 2 செடி இருந்ததுன்னா நாங்கள் எடுத்து விட்டுருலாம், இருக்க ஒரு 20 நாள் கழித்து ரெட்டை செடி இருந்ததுன்னா எடுத்து விட்டுருலாம்.
1: தண்ணி பாய்ச்சறது இப்போ என்ன பண்ணுவீங்க? மானாவாரியில் விட்டீங்கன்னா தண்ணியே கிடையாது,
0: மானே
1: மழை
0: தண்ணி இல்லை,
1: பஞ்சம்.
0: மானாவாரி தான் இப்போ ஆசிப்பேர் பொறுத்தளவுக்கு மானாவாரி தான் பண்ணுவோம்.
1: தண்ணி கொடுக்குறதுன்ற பேச்சே இல்லை.
0: தண்ணி இருந்தால் கொடுக்கலாம் சார், தண்ணியெல்லாம் இல்லை. அப்புறம் அது வேற பேர் பருத்திக்கு இது போட்டுக்கலாம், இப்போ ஆசிப்பேர்
1: போட்டு எத்தனை நாளுக்குள்ள மழை வந்துச்சுன்னா சரியா இருக்கும்?
0: இல்லை விதைச்சி ஒரு 20-30 நாள் கழித்து பேஞ்சால் போதும், அது தாங்கும். ஒரு 4 மழை பேஞ்சாலே வந்துடும், அவ்வளோ மழை ஒரு 25 mm கணக்கிலே ஒரு 4 மழை பேஞ்சாலே வந்துடும். அப்புறம் உங்களுக்கு பேடி ஹார்வெஸ்ட் வச்சு அப்படியே அறுத்த எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன், கையில் பிரிச்சா கூலி நிறையா ஆகும்.
1: சரி, இப்போ போட்டதுக்கப்புறம் களையெல்லாம் ஏதாவது நம்ம செய்யணுமா?
0: ஆமாம் சார், விதைச்சி 3ஆம் நாள் வந்து ப்ளோ குளோரின் அப்படின்னு வந்து ஏக்கராவுக்கு வந்து 60 mL தெளிக்கணும், அது பில்லெல்லாம் முளைக்காது.
1: அது முளைக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா போட்டு 3 நாள்லேயே அது களைச்செடி அடிப்பீங்களா நீங்கள்?
0: ஆமாங்க, விதைச்சி 3ஆம் நாள் இந்த மருந்து அடிச்சிடணும். அப்புறம் ஒரு சில பில்லு தப்புன்னு பில்லு இருக்கும், அது 30ஆம் நாள் ஆள் விட்டு பிடிங்கி எடுத்துருவோம்.
1: கை களையா பறிப்பீங்க?
0: கை களையா? ஆமாம், கை களையா எடுத்துருவோம். அது மருந்து சில இடத்துல படாமல் இருக்கணும்.
1: சரிங்க. பூச்சி நோயெல்லாம் எப்படி? இதில்
0: பூச்சி அசுவனி வரும் சார், அப்புறம் வேற வெள்ளை அது மாதிரி வரும்.
1: கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்க?
0: அதை குளோரி பேரிபாஸ் அடிப்போம், 1 லிட்டர் தண்ணிக்கு.
1: எல்லாத்துக்கும் மருந்து தான் அடிப்பீங்களா? வேற எந்த முயற்சி பண்ணுறது கிடையாதா?
0: மருந்து வேப்பெண்ணெய் அடிக்கலாங்க, வர்றதுக்கு முன்னே அடித்தா வேப்பெண்ணெய் அடிக்கலாம், இல்லைன்னா குளோரி பேரிபாஸ் அடிப்போம், 3 mL. அவங்க கடைக்காரங்க நிறையா சொல்லுவாங்க, நாங்கள் கேவிக்கு ப்ரொஃபஸருங்களை கேட்டு தான் பண்ணுவோம், எந்த மருந்து அடித்தாலும் அவங்கள கேட்டு தான் அடிப்போம்.
1: போவீங்களா நீங்கள் அந்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையங்கள் இதுக்கெல்லாம் போவீங்களா?
0: ஆ, போவோம் போவோம்.
1: எங்கே போகிறீங்க? நாமக்கல்லில் போவீங்களா?
0: ஆமாம், நாமக்கல் தான், நாமக்கல் தான் போவோம், வெட்டினரி காலேஜுக்குள்ளேயே இருக்குது.
1: சரி சரிங்க. இப்போ இது அறுவடை சமயத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? இதை பாசி பேரை பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன?
0: அதை பேடி ஹார்வெஸ்டர் வச்சு ஏற்றுருவோம், நெல் இருக்கிற மிஷின்.
1: எவ்வளோ வருது அதிகபட்சம் நமக்கு ஒரு நல்ல மகசூல் சாகுபடி?
0: ஒரு 450 கிலோ வரும் சார் ஏக்கராவுக்கு,
1: ஒரு ஏக்கருக்கு.
0: ஒரு ஏக்கராவுக்கு
1: விலை எவ்வளோ போகுதுங்க?
0: விலை 80 ரூபா 85 ரூபா போகுது. அது சீடு பாமா தான் பெரும்பாலும் எங்கள் ஊரில் போடுவோம்,
1: அதாவது அவங்களுக்கே டிபார்ட்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுத்து
0: டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்துறதுங்க. விதை அவங்ககிட்ட வாங்கணும், அவங்ககிட்ட வாங்கி அந்த பில்லெல்லாம் வச்சுருக்கணும் பத்திரமா. அப்புறம் அவங்க வந்து வந்து பார்ப்பாங்க
1: தூய்மையான விதையாக இருக்கா, கலப்பலம் இல்லாமல் இருக்கான்றதெல்லாம் எப்படி பார்த்து அவங்க உறுதி செய்கிறாங்க?
0: வேற ரகம் ஏதாவது 1-2 கலந்துருந்ததுன்னா அதை பிடுங்கி விட்டுருவோம், பில்லும் இருக்கக்கூடாது, பில்லு இருந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, கலவன் நீக்கிறது அதெல்லாம். அவங்க ஃபஸ்ட்டு ஏஎஸ்ஓ வருவாங்க, அப்புறம் ஏடி வருவாங்க, இது என்ன கைடு பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் பண்ணுவோம். எந்தெந்த செடி எடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அந்த செடியெல்லாம் பிடுங்கி விட்டுருவோம், களை இல்லாமல் பார்த்துக்குவோம். அப்புறம் அவங்க அறுவடை பண்ண சொல்லும்போது அறுவடை பண்ணுவோம், தூத்துன்னு உட்பாடு வந்து ஒரு தரம் பார்ப்பாங்க, அது ஓகே சொன்னால் தான் நம்ம அங்கே டெப்போவில் கொண்டு போய் வச்சிடணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விடுவாங்க.
1: பொதுவாகவே விதை பண்ணிக்கு மட்டும்தான் போடுறீங்களா இல்லை சாதாரணமாக வெளியில் போட்டு இது பண்ணி?
0: சாதாரணமாக போடுவோம், விதை பண்ண போட்டால் தான் சார் லாபம்,
1: காசு ஓரளவுக்கு அதில் தான் வருது.
0: ஆமாம், அதில்
1: அதுக்கு ஏதாவது மானிய கூலி இதெல்லாம் கொடுப்பாங்களா?
0: அதான் இன்சென்டிவ் 20 ரூபா கொடுப்பாங்க,
1: கொடுக்குறாங்க.
0: வெளி மார்க்கெட்டு 85-னா 100 ரூபா கொடுக்குறாங்க ரேட்டு.
1: சரிங்க. இது இல்லாமல் வேற என்னென்ன பயிரெலாம் போடுறீங்க? நிலக்கடலை போடுறீங்களா?
0: நிலக்கடலை போடுவோம்,
1: அதுக்குன்னு ஏதாவது ரகம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்களா?
0: TME 13 அது போடுவோம், அதுக்கு ஆயில் கண்டென்ட் அதிகம், அந்த ரகம் தான் போடுவோம்.
1: ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி
0: ஜாஸ்தி அதில், அதனால் அந்த ரகம் தான் போடுவோம். அப்புறம் கோயப்ப சோளம், அது தீவன சோளம் 1 கிலோ 400 ரூபா,
1: அது வந்து யூனிவர்சிட்டி கொடுக்கறதுக்கு.
0: ஆமாம், கேவிகே கொடுக்குறோம், கேவிகே வந்து அவங்க இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. அப்புறம் அதில் சவுண்டல் மரம் ஒரு 100 மரம் இருக்கு, அதுவும் விதை கொடுக்குறோம், அது கிலோ 300 ரூபா.
1: தீவனமாகவும் உங்களுக்கு பயன்பட்டுக்குதா நீங்கள் வச்சு?
0: நான் ஆட்டு தலைக்கு வந்து எடுத்துக்குவோம், ஆட்டுக்கு விதையை அங்கே கொடுத்துருவோம்.
1: ஆட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? ஆடு எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க?
0: ஆடு 10 ஆடு இருக்குங்க, ஆடு ஒரு 6-7 ஆடு இருக்குது, அப்புறம் குட்டி இருக்குது.
1: இது எல்லாத்தையும் நீங்களே பராமரிச்சுருக்கீங்களா, ஒரே ஆளை சமாளிச்சுக்கிறீங்களா?
0: இல்லை நாங்களே தான், காட்டில் அவுத்து விட்டுருவோம், 1 ஏக்கரா கிடக்குது சும்மா, அப்புறம் தலை வடிச்சு பண்ணுறோம்.
1: சரிங்க, அது கொடுக்கறது எப்படி சந்தையில் கொண்டு போய் கொடுக்குறீங்களா இல்லை அது வந்து

0: வியாபாரிங்க
1: இல்லை இங்கேயே
0: வாங்கிட்டாங்க.
1: வந்து வாங்கிக்குவாங்க. கிலோ 400, 420 ரூபா. உயிரடை,
0: உயிரடையா?
1: உயிரடை, உயிரடை.
0: ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பீங்களா எப்படிங்க?
1: ஆ, ஒரு 7 8 மாதம் மேய்க்கணும் குட்டி. மேய்ச்சுன்னா வித்தரலாம்.
0: சீசன் பார்த்து கொடுப்பீங்களா, தீபாவளி பொங்கல் இந்த
1: இல்லை
0: மாதிரி
1: அந்த
0: கொடுப்பீங்க?
1: மாதிரி முடியாது. அது எப்பவும் ஒரே ரேட்டாக தான் வச்சுருக்கான். ஒன்றும் பெருசாக அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து செம்மறி தான் ரம்ஜானுக்கு வந்து ரேட் அதிகமாக விற்கும். இது அப்படி கிடையாது, ரெகுலராக ஒரே ரேட்டு தான். கறி வந்து இப்போ நீங்கள் 850 ரூபா போகுது
0: ஆனால்
1: எங்கேயோ.
0: செலவெல்லாம் போக ஓரளவு லாபம் இருக்கா ஆடு வளர்ப்பில்?
1: ஆடு வளர்ப்பதுக்கு இந்த அலையிற கூலி தான் சார், அதுவும் கூலி தான் இருக்கும்.
0: ஏன்னா
1: ஒன்றும்
0: இப்போ நீங்கள் செய்கிறது எல்லாமே மானாவாரி பயிர் தான் செய்கிறீங்க.
1: ஆமாம்,
0: அப்படி இருக்கும்போது எதில் தான் உங்களுக்கு ஓரளவு லாபம் வர்ற மாதிரி இருக்குங்க? எது ஓரளவு
1: எல்லாமே
0: பரவாயில்ல?
1: சுமாரான லாபம் தான் சார், பெரிய லாபம் இருக்காது. தோட்டப்பயிர்னா கொஞ்சம் ஈல்டு அதிகம் வரும். தோட்டப்பயிரும் ஒரு போகம் செய்வோம், ஒரு போகம் வந்து கடலை போடுவோம், காத்தி பட்டம் கடலை போடுவோம், அது கொஞ்சம் ஈல்டு அதிகம் வரும். அந்த கொடி வந்து ஆட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு போகம் மட்டும் தண்ணி பயிர் பண்ணுவோம்னு வச்சுங்களேன், மக்காச்சோளம் போடுவோம்.
0: சரிங்க, இப்போ உங்கள் அனுபவத்தெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்லுவீங்களா?
1: ஆ சொல்லுங்கள் சார். அது
0: சொல்லுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் என்ன?
1: 900 37 34 052.
0: இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
1: 900 37 34 0052.
0: நன்றிங்க.
1: நன்றி.
2: உளுந்தே போடணும் நம்ம நாடு வாழ, வீடு வாழ போடணும். உளுந்தே போடணும் ஏக்கருக்கு 10 கிலோ தழைச்சத்து.
3: மானாவாரி சாகுபடி அப்படிங்கிறதுனால குறுகிய கால பயிர்களை தேர்வு செய்து நிலம் தயாரிப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் முழு கவனம் செலுத்தி விதை பண்ணையில லாபத்தை எட்டிட்டு வராரு. இதுக்காக முறையான பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டாரு. அதே போல குறுகிய காலத்துல அதிக லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஆடு வளர்ப்புலையும் லாபம் பார்த்துட்டு வரக்கூடிய நாமக்கல் மாவட்டம் சுண்டாங்கிப்பாளையம் பி கந்தசாமி அவங்க இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு.

0: மச்சான், இந்த அநியாயத்தை கேட்டியா? அந்த மேட்டுத்தரு குப்புசாமி இருக்காரே, பாசன வாக்கா கரையில கார பூச்சி பண்ணிருக்காங்களே, அதுல ஒரு கல்லை எடுத்து துணி துவைக்கிறது கொண்டு போயிட்டாரு மச்சா, இது நியாயமா?
1: வேலம்மா, இது சட்டப்படி குத்தம். வாக்கா கரையையும் இந்த ஏரிக்கரையும் பாதுகாக்கிறதுக்கு அரசுல என்னென்னமோ பண்ணிருக்காங்க நல்ல திட்டங்கள், அதையெல்லாம் பாதுகாக்கிறது நம்ம கடமை. இல்லைன்னா பாசனத்துக்கு தண்ணி கிடைக்காது. இதை எல்லாரும் உணரணும்.

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்குவாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். நேரம் பிற்பகல் 2:30.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்று இந்நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது உஷா குழுவினரின் கரகாட்டம். உலகத்திலேயே பெரிய பிணி பசிதான். பசி வந்திட மானம், குலப்பெருமை, கல்வி, உடல் வளம், அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, பெண்ணாசை ஆகிய 10 பறந்து போகும் என்பது அவ்வையின் வாக்கு. சீத்தலை சாத்தனார் பசியை போக்குவதற்காகவே மணிமேகலையையும் அக்ஷய பாத்திரத்தையும் தன் கதையில் படைக்கிறார்.

சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் கவிஞராகி பசிப்பிணியை போக்கிய சிறுகுடியைச் சேர்ந்த பன்னனை சிறப்பித்து ஒரு பாடல் எழுதி வியந்தார். சோழ மன்னன் கிள்ளி வளவன் சேரர்களின் காவல் மரத்தை வெட்டிய பெருமைக்கு உரியவன். உழவு தொழில் நலிவுற்ற போது வரிவிலக்கு அளித்து உதவிகள் செய்தவன்.

இந்த சோழ மன்னனை சிறப்பித்து 10 புலவர்கள் புறநானூற்றில் பாடியுள்ளனர். அத்தகைய சிறப்புகள் கொண்ட கிள்ளி வளவன் சிறுகுடிப்பண்ணன் என்பவரை பற்றி பாடியுள்ளார். சோழ நாட்டின் கடற்கரை ஊர்களில் ஒன்று சிறுகுடி. அங்கு பண்ணன் என்பவர் தன்னை நாடி வந்தோருக்கு உணவளித்து மகிழ்ந்தார் என சோழன் குறிப்பிடுகிறார். மேலும் தான் வாழ்நாள் அனைத்தையும் பாணன் எடுத்துக்கொண்டு வாழட்டும் என மனமுருகி கூறுகிறார். பசிப்பினி போக்கிய மருத்துவன் சிறுகுடி பண்ணன் என புலவர்கள் போற்றுகின்றனர். மேலும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என மணிமேகலை புறநானூறு ஆகியவற்றின் வழி நின்றும் சிறுகுடி பண்ணன் போற்றப்படுகிறார்.

அன்றும் சரி இன்றும் சரி பசியை போக்குபவர்கள் இறைவனாகவே பார்க்கப்படுகிறார்கள். தனி ஒருவருக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம் என்பது பாரதியின் வார்த்தை.

அவர் உலக பொது நோக்கில் கூறி சென்றார். நம் முன்னோர் வழிபோக்கர்களுக்கு உணவளித்த பின்பே தான் தினமும் உண்டு வந்தனர். இன்றும் நம்மில் பல பேர் கேட்கும் முதல் வார்த்தை, சாப்பிட்டீங்களா? நாமும் சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வோம், மற்றவர்களுக்கும் உணவளித்து மகிழ்வோம். திருவள்ளுவர் வழி நின்று. இனி பசி என்பதை உணர்ந்தாலோ அல்லது பசி என்ற வார்த்தையை கேட்டாலோ நமக்கு சிறுகுடி பண்ணன் நம் மனத்திற்கு

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90 வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 2 1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

0: நேயர்களை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் இசைத்தூரல். மாலை 4 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்களின் வண்ண கோலங்கள். இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது 5 மணிக்கு பொன் மாலை. மாலை 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் ஷிரின் அவர்கள். இரவு 7 மணிக்கு இலக்கிய பேழை பிறர் நல பெருந்தகை உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக காதல் கதைகள் சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். இரவு 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. நேயர்களை, நமது வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய முன்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. நேரம் பிற்பகல் 3 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருக்கும்.

இருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், இதற்காக 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் மற்றும் தன்னார்வ குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை முதலமைச்சர் அளித்தார். நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. முன்னதாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டுமென்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர்கள் பயனடைந்தனர் என்றும் கூறினார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்று கூறினார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்டத்திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் கூறினார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொது பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு மாணாக்கர் நேரடி கலந்தாய்வும் நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார்கள் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏதாவது குழப்பத்தில் இருக்கப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் நமக்கு நல்ல தீர்வா அமைஞ்சிரும். அதனால எல்லாருமே எப்போதுமே நல்ல வார்த்தைகளையே பேசுவோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதமான பாடல்களோட, இடையிடையே தகவல்களோட, உங்களின் என்ன கருத்துக்களோட நாம இனி கேட்டு ரசிக்கலாம் இசை தூரல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி வழங்கல் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

3:11. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். உலக அளவுல கணித துறையில உயரிய விருதா பார்க்கக்கூடியது ஃபீல்ட்ஸ் மெடலுங்க. அமெரிக்காவில 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த விருதை முதன்முறையா 2 சீன அறிஞர்கள் வென்று சாதனை படைச்சிருக்காங்க. சீனாவோட யூ டெங் மற்றும் ஹாங் வாங் இவங்க தான் இந்த விருதை தட்டி சென்றிருக்கிறாங்க. இது மூலமா 90 ஆண்டுகால இந்த விருது வரலாற்றுல விருதை பெறக்கூடிய 3வது பெண்மணி அப்படிங்கிற பெருமையை வாங் ஹாங் பெற்றிருக்கிறாங்க. 1900 ஜெர்மனி விஞ்ஞானி டேவிட் ஹில்பர்ட் முன்வச்ச வாயுக்களோட இயக்கம் குறித்த 100 ஆண்டுகால புதிருக்கு யூ டெங் விடை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி 1917 ஜப்பான் விஞ்ஞானி சோய்ச்சி ககையா அவங்க எழுப்பின கணித புதிருக்கு ஹாங் வாங் முப்பரிமாண வடிவுல தீர்வு கண்டு உலகை வியக்க வச்சிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் எண்ண கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: மூன்று மணி 19 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல நேயர்களுடைய என்ன கருத்துக்களையும் நம்ம இப்போ பகிர்ந்துக்க போறோம். அந்த வரிசையில கடிதம் மூலமா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க மாத்தூர்ல இருந்து காதர் பி வி இக்பால். 1ஆம் தேதி இன்றைக்கு குரளமுதம் மற்றும் இனித்தானும் நல்லவை கேட்க சிந்தனைகள் மற்றும் பக்தி பாடல்கள் அனைத்துமே கேட்டு மகிழ்ந்தோம். மடல் மாணிக்கம் தனது மடலில் உணவே மருந்து என்ற சிந்தனைகளை குறிப்பாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சுவையான கருநீல பழமான நாவல் பழத்தின் சிறப்பையும் ஒரு மரம் வீடுகளில் வைத்து வளர்க்க வேண்டும் என்ற தகவல் சூப்பர். காலை மலர் நிகழ்ச்சி இடம்பெற்ற தகவல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு வசந்த அளிப்புல கலைகளில் ஒன்றான நாடகத்தின் சிறப்பம்சங்களை குறிப்பாக அதிக அளவு மேக்கப் போட தேவையில்லை அப்படிங்கிற பல தகவல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பாராட்டுகள். 11 மணிக்கு சரிகம ரசிகம அன்று அமீர் கல்யாணி ராகத்தில் வந்த திரைப்பட பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. 2:30 மணிக்கு மணிமலர் நிகழ்ச்சியில் துவாக்குடி நகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடக விழா நாடகம் 2026 அதை குறித்தின விஷயங்களுக்கு நிறைய பாராட்டுகள் எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு 29/7/2026 அன்னைக்கு மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். நகைச்சுவையுடன் முடிவில் முதலாளி கடையை கொடுத்தது விரதத்தின் மகிமையை உணர்த்தியது. 30ஆம் தேதி அன்றைக்கு தென்னகத்தின் திருக்கோவில் என்ற தலைப்பில் புராண நாடகம் கேட்டேன். காசியிலிருந்து எடுத்து வந்து தெற்கில் காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டிய பாண்டிய மன்னரின் வரலாற்று நாடகம் அருமையாக இருந்தது.

31 தேதியன்று இதுக்கு போய் அழட்டிக்கலாமா? கணவன் மனைவியின் அன்றாட சூழலில் வேலைக்கு செல்லும் அலுவலக வேலை பற்றியும் வீட்டு வேலையின் சிரமத்தையும் அதற்கான தீர்வுகளும் ஆசிரியர் எடுத்துக்காட்டியது சிந்திக்க வைத்தது, பாராட்டுகள் அப்படின்னு கடிதம் வழியா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தூர்லிருந்து காதர் பி வி இக்பால். இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். இது இசைத்தூரல்.

0: சிஹெச்இ எஃப்எஸ்எம்எல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா சிறப்பு சலுகை.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். 3:26. இன்னைக்கு தேசிய மகன் மற்றும் மகள் தினங்க. ஒவ்வொரு ஆண்டுமே August 11 அன்னைக்கு இந்த தினம் கொண்டாடப்படுது. இது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் வெளிப்படுத்த ஒரு சிறப்பு நாளை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவை மேம்படுத்துறது, அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட மகிழ்ச்சியை போற்றுறது, குழந்தைகளோட நேரம் செலவிடணும், வெளியில போய் உணவு சேர்ந்து உட்கொள்றது, இந்த மாதிரி விஷயம்லாம், அதாவது பழைய நினைவுகள் எல்லாம் நம்ம வந்து நினைவூட்டி குழந்தைகளோட அந்த நேரத்தை, தரமான நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கணும், அதற்கு பெற்றோரும் குழந்தைகளும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இந்த தேசிய மகன் மற்றும் மகள் தினம் கொண்டாடப்படுது. இந்த தகவலோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜப்பான்ல மனிதர்களுக்கான ஃப்ரிட்ஜ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஒரு மனிதன் உட்காரக்கூடிய அளவுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ள போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா, அந்த நாற்காலியில் அமர்ந்ததுமே 5 செல்சியஸ், அதாவது 41 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அந்த குளிர்ந்த காற்று நேரடியாக நம்மளுடைய தலை, கழுத்து, தோல்னு அப்படியே உடம்பு ஃபுல்லா வீசுமா. வெறும் 5 நிமிஷத்திலேயே உடல்ல வெப்பம் தணிஞ்சு 10 நிமிஷத்துக்குள்ள உடலோட வெப்பநிலை இயல்பு நிலைக்கு இந்த மிஷின் கொண்டுட்டு வந்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விலையை கேட்டா கொஞ்சம் வெப்பநிலை உயரும் போல. என்ன அப்படின்னா, இந்திய மதிப்புல கொஞ்சம் 1-9 லட்சம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்களோடு, உங்களின் என்ன கருத்துக்களோடும். இசைத்தூரல் எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: மகிழ்ச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது இசைத்தூரல். இசைத்தூரல்ல அடுத்ததா நம்ம கடிதம் மூலமா நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன். 8ஆம் தேதி அன்னைக்கு வந்தே மாதரம் முதல் அனைத்து நிகழ்ச்சிகளையுமே கேட்டு ரசித்தோம். மங்கள இசை சிறப்பாக இருந்தது. ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அருமை. மடல் மாணிக்கம் பகிர்ந்த தகவல் அருமை. நாள்மலர் மூலம் பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். சுழல் விளக்கு தந்த அறிவிப்புகள் பயனுள்ளதாக இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பாராட்டுகள். உடன் உரையாடிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. சரிகம ரசிகம நிகழ்ச்சியில் அமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்கள் அருமையாக இருந்தது. விளக்கமும் அருமை. வேளாண்ரங்கம் மற்றும் மணிமலர் நிகழ்ச்சியையும் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் மிருதங்கம் வாசித்த ஸ்ரீவஸ்தாவிற்கு வாழ்த்துக்கள். இசைத்தூரல் நிகழ்ச்சி இடம்பெற்ற தகவல்கள் சிறப்பாக இருந்தது. ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுடன் உரையாடிய ராஜலட்சுமி மற்றும் அனிஷாவிற்கு பாராட்டுகள். பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். நேற்று பொன்மாலையில் ஒழித்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. உணவே மருந்து நிகழ்ச்சியில் கருத்துக்களை வழங்கிய மருத்துவர் ஷெரின் அவர்களுக்கு நன்றி. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடிப்பட்டம் சாகுபடி பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம். விவசாய நேயர்களுக்கு நல்ல நிகழ்ச்சி வழங்கிய ஆர் கண்ணனையா அவர்களுக்கு நன்றி. நாள் ஒன்றுக்கு விவசாய நேயர்களுக்கு மட்டும் 65 நிமிடங்களுக்கு மேலாக செலவெடுத்து வரும் ஆர்வியா அவர்களுக்கு பாராட்டுகள் நன்றி அப்படின்னு ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் அவங்க கடிதம் மூலமா கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி பண்பலை 100

0: நிகழ்ச்சி பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் பூனைக்காலி விதை, பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மூன்று மணி 42 எஃப் எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். உலகம் முழுவதுமே அதிகமாக உட்கொள்ளப்படக்கூடிய உணவுல மீன் ஒண்ணுங்க. மீன் இறைச்சியில புரதம், வைட்டமின், நல்ல கொழுப்பெல்லாம் நிறைஞ்சிருக்கு. உலகத்துல அதிகமா மீன் உண்ணக்கூடிய நாடு சீனா. இங்க மீன் ஒரு அன்றாட உணவுன்னு கூட சொல்றாங்க. பாரம்பரிய சீன உணவுகள்ல மீன் அடிக்கடி பயன்படுத்தப்படுது. சீனா உலகத்தோட மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளரும் கூட. ஒட்டுமொத்தமா உலகத்துல அதிக மீன்களை நுகரக்கூடிய நாடு சீனா அப்படின்னாலும் கூட தனிநபர் நுகர்வுல ஜப்பான் தான் முன்னணியில இருக்குன்னு சொல்றாங்க. மீன் உற்பத்தியில இந்தியா 2வது இடத்துல இருந்தாலும் மீன் நுகர்வுல இந்தியா 129வது இடத்துல இருக்குது. இந்த தகவலோட அடுத்ததா தங்களுடைய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியா நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில முதல்ல குமரன் நகர்ல இருந்து லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. 8ஆம் தேதி என்று இரவு இசை இனிமே அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய அன்பு அறிவிப்பாளர்கள் கௌதமன் மற்றும் அனிஷா இருவருக்கும் வாழ்த்துக்கள். 9ஆம் தேதி என்று இசைத்தூரல் நிகழ்ச்சியை வழக்கம் போல அசத்தலா தொகுத்து வழங்கிய மரியாவிற்கு வாழ்த்துக்கள். கின்னஸ் ரெக்கார்ட்ல மிக நீளமான தலைமுடி நம்ம இந்திய பெண்ணுக்கு இருந்தது அப்படின்ற தகவல் சிறப்பாக இருந்தது. பாடல்களும் அருமை, வாழ்த்துக்கள் மரியா. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில 2 அழகான குயில்கள் தான் சொல்லணும், மரியா மற்றும் அபிராமி நீலவண்ணன் தொகுத்து வழங்கியது சிறப்பா இருந்தது. எளிமையான கேள்விகள், நேயர்களோட அசத்தல் பதில்கள் அப்படின்னு நிகழ்ச்சி விறுவிறுன்னு போனது. பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் மரியா அண்ட் அபி. இணைந்திருங்கள். இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, அடுத்ததான் நாம கேட்டு ரசிக்க இருக்கோம் வண்ண கோலங்கள். அதனைத் தொடர்ந்து இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன்மாளி. நேயர்களோட என்ன கருத்துக்கள்ல அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது யாரோட மின்னஞ்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் கீழக்கொண்டையம்பட்டியிலிருந்து. அவங்க 9ஆம் தேதி அன்னைக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் உழைப்பே மூலதனம் அப்படின்ற தலைப்பில் சிறப்பாக பேசினாங்க. சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான 2 நாடகங்களும் நன்றாக இருந்தது. மறக்க முடியாத மதுர கீதம் அருமையான பாடல்களை வழங்கியது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்தி கட்டுரை 2:30 கேட்டும் பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் அரியலூர் காசிநாதன் அவர்களுடைய நாட்டு மாட்டுப்பால் விநியோகம் பற்றியும், நெய், வெண்ணெய், பன்னீர் தயாரிக்கிறது பற்றியான நிறைய விஷயங்களை உரையாடியதும், இடையில வந்த விருமாண்டி பட பாடலும் நன்றாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. பண்பலைக்கு வணக்கம். அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் குறுக்கழுத்து போட்டி கேட்டு ரசித்தேன். நிகழ்ச்சி கலகலப்பாக சென்றது. தினமும் ஒரு தலைப்புல கேள்விகள்

சுறுசுறுப்பு. இரவு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில பாடல்கள் அருமை. அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நிலையத்துக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அவங்களை தொடர்ந்து தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி அவங்களும் கூட மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். 9ஆம் தேதி என்று காலை 10:30 மணிக்கு களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சியில சூழலியலாளர் ஓசை காளிதாஸ் ஐயா அவர்கள் இயற்கையின் குரல் அப்படின்ற பொருள் ஆற்றிய சொற்பொழிவு சிறப்பாக இருந்தது. 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில 2 நாடகங்களும் நல்ல கருத்தை கூறி சென்றது, சிறப்பாக இருந்தது. 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் சிறப்பு, பாடல்களும் இனிமையாக இருந்தது. நேயர்களின் மின்னஞ்சல்களை அழகாக தெளிவாக வாசித்த மரியா மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள், பண்பலைக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். அவங்க தொடர்ந்து 10ஆம் தேதி அன்னைக்கு 9 மணிக்கு வசந்தலைப்பு நிகழ்ச்சியில வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் ஐயா அவர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை கூறியது சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த சித்ரா திருவாளன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கனவு காணுங்கள், யோசிக்க தொடங்குங்கள், வெற்றி தேடி வரும், முயற்சி செய்யுங்க, உங்கள் பேரே ஒரு நாள் பிராண்டா மாறட்டும் அப்படின்னு சிறப்பான கருத்தை சொல்லி நிகழ்ச்சியை முடித்த செண்பா மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில பாடல்கள் இனிமையோ இனிமை, 2 பட பாடல்கள்ல 6 பட பாடல்கள் சூப்பர். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய கலையரசி மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த மின்னஞ்சலை தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து ஐயா ராஜு அந்தமான்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் சூரியகாந்தி நிகழ்ச்சியில இடம்பெற்ற 2 நாடகங்களை பற்றி பாராட்டியிருக்கிறாங்க. இந்த நாடகங்கள்ல வந்த கதாபாத்திரங்கள் தங்களுடைய நடிப்பு மூலமா கருத்துக்களை தெளிவா எடுத்துக்காட்டினாங்க, சிறப்பா இருந்தது. ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு அப்படியே பொருந்தி போனது போலவே இருந்தது. கலைஞர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்ற இந்த மின்னஞ்சல அந்தமான்ல இருந்து ஐயா ராஜு நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இதமான பாடலோடு. இது இசைத்தூரல் FM Rainbow 102.1.

இசைத்துறல் கேட்டு இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவடி திரு குணசேகரன் ஒரு அழகான கடிதத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியே கொடிமரம்லாம் வரைஞ்சி மூவர்ண கொடியை பறக்க விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறோம். தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வரக்கூடிய இந்த சமயத்தில் ஒரு நாடு மட்டும் தங்கத்தை சாக்கடையில் கொட்டுதான் கேட்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வழியாக ஒவ்வொரு ஆண்டுமே தோராயமாக 43 கிலோ தங்கமும் 3000 கிலோ வெள்ளியும் அடித்து செல்லப்படுது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 25 கோடிக்கும் அதிகமாக. இன்றைக்கி இசைத்துறல் நிகழ்ச்சியில் இதமான பாடல்களோட இடையிடையே வந்த தகவல்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வியப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நேயர்களே, நம்ம வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நீங்கள் எங்களோட தாராளமாக பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. உங்களுடைய விமர்சனங்களை கடிதம் மூலமாகவும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. நேர்களே, அடுத்ததா நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியா வர காத்திருக்குது வண்ணக்கோளங்க. இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில பாரம்பரிய அரிசியில மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர். சிதம்பரம் அவர்கள்.

0: நாம் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடு முழுவதும் இதுவரை 10 கோடியே 33 லட்சத்திற்கும் அதிகமான

என விவசாய அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களவையில் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா 2026 சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இன்று தாக்கல் செய்தார். தீர்வாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகம் மற்றும் அதன் செயல்திறன், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் உள்ள 19 சேமிப்பு கிடங்குகளில் 183,400 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய முடியும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உறுப்பினரின் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், கடந்த ஒரு வருடமாக 321,648 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், தற்போது 111,000 மெட்ரிக் டன் நெல் இருப்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வளர்ச்சியடைந்த பாரத கிராம வேலை உறுதி வாழ்வாதார இயக்க திட்டம் கடந்த மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதுகுறித்த விளக்கம் அளித்த அவர், மத்திய அரசின் 60% பங்காக 7,586 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசின் பங்காக 5,057 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் பிபி கிராம் திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் 125 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகள் இருக்கும் காலத்தில் அதிகபட்சமாக ஆண்டிற்கு 60 நாட்கள் உச்ச வேளாண் காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் வேளாண் பணிகள் பாதிக்கப்படாது என்றும் அவர் கூறினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து நண்பக நிலவரப்படி 9,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் இரண்டாவது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்

0: 4:05 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தயாராக இருப்பீங்க.
1: அதாவது இப்படி நான் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்சிட்டிங்க. சாதாரணமாக
0: அதாவது எதுவுமே நமக்கு சாதாரணமே கிடையாது. களத்தில் இறங்கிட்டோன்னு வச்சுங்களேன், சரித்திரம் படைக்காமல் வெளியில் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சரித்திர நாயகர்கள் நம்ம வரலாற்றில் எல்லாருமே இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்திய சுதந்திர தின விழாவை நோக்கி நம்ம எல்லாம் ரொம்ப உற்சாகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாரதம் வெற்றி பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்குது.
1: ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப செருக்கோட கொண்டாடுறதுக்கும் தயாராக இருக்கும்.
0: நிச்சயமா
1: அதான் ஆனந்தமாக அமர்க்களமாக அட்டகாசமாக அசத்தலாக இந்த வண்ணக்கோலங்கள் தமிழோடு விளையாடு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்பலாம். வண்ணக்கோலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி சம்பந்தமாக பல எளிமையான கேள்விகள் கேட்போம், அதுக்கு நேயர்களும் வந்து சரியாக சொல்லுவாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பீடிகை போட்டிங்க.

0: அதனால் வந்து நம்ம சுதந்திர போராட்டம் சம்மந்தமாகவும் கவிஞர்கள் வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, அந்த பொன்மொழி சொல்லியிருக்காங்க, பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஜனரஞ்சகமான பாடல் வரிகள் தான். அதையும் நம்ம நேயர்கள்ட்ட கேட்போம், சரியான பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தொலைபேசி எண்கள்
1: சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோட 240-102-1. இந்த எண்ணில் இதுவரைக்கும் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்காதவங்க அழைக்கலாம். 246-102-1 இந்த எண்ணில் வழக்கமான நேயர்கள் ஒரு 3 நாட்களுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் பங்கேற்கலாம்.
0: இன்றைய வண்ணக்குளங்களில் உங்களோடு
1: அதிபதி
0: எல் கௌதமன்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நான்கு மணி 12 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண கோலங்கள்.
6: இணைப்பில் வரும் முதல் நேயர் வணக்கம்.
7: மரியாதைக்குரிய அன்பு அண்ணனுக்கும் அன்பு தொழில் அதிபதி அவர்களுக்கும் இனிய மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தஞ்சாவூர் பத்மாவதி.
7: ஆமாண்ணா.
6: சரிம்மா, எப்படிமா தஞ்சாவூர்ல வெயில் எப்படி இருக்கு? பரவாயில்லையா?
7: ரொம்ப சந்தோஷம் அண்ணா.
6: வெயில் எப்படி இருக்கு தஞ்சாவூர்ல? மழையா
7: அண்ணா? பொழுத்தி எடுத்துக்குதுண்ணா வெயில். மழையெல்லாம் இல்லைண்ணா, முந்தாடி சாயங்காலம் சும்மா ஒரு 5 நிமிஷம் பெஞ்சுது
6: அவ்வளவுதான். சரி சரி,
7: நாங்க அப்படியே தஞ்சாவூர் பக்கம் அமுச்சு விடுங்கண்ணா.
6: கண்டிப்பாம்மா, நாங்க இங்க திருச்சியிலேருந்து அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் வானத்தை பார்த்தா இப்ப கரும் மேகங்கள் இருக்கு, அதனால ஒருவேளை தஞ்சாவூர்ல மழை பெய்யுதோன்னு நினைச்சோம்.
7: இப்ப லைட்டா மோடம் போட்டாச்சு இருந்துச்சுன்னா, ஆனா மழை மட்டும் இல்லவே இல்லைண்ணா.
6: சரிப்பா, சரி நம்ம விளையாட்டுக்கு வந்துடலாம்.
7: தமிழோடு
6: விளையாடு.
7: தோழருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
6: நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள்மா. அருமைமா.
7: அப்புறம் இனிப்பு கிடைக்காது, உங்கள்ட்ட எப்ப பேசுவோம் தெரியாது, அதனால உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
6: சரிம்மா, அதாவது கத்தியின்றி யுத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு நம்ம சுதந்திர போராட்டத்தை வந்து அஹிம்சை வழியில போராடினதை பத்தி ஒரு கவிஞர் எழுதியிருந்தார்.
7: பட்டுக்கோட்டையார்
6: இல்லையம்மா. பதில் சரியா இல்லன்னு கேப்பமா? முட்டை நகரம் சொல்லுவோம்ல, முட்டை முட்டை நகரம் அப்படின்னு ஒரு ஊரை சொல்லுவோம்.
7: முத்து நகரம்,
6: முட்டை முட்டை முட்டை எக்.
7: நாமக்கல் கவிஞர்.
6: கரெக்ட்மா, அருமை,
7: நன்றிண்ணா,
5: பாராட்டுகள்.
6: சிறப்பு.
5: முதல் நேயர் வந்து வெற்றி வாகை சுட்டிட்டு போயிட்டாங்க.
6: நிச்சயமா.
5: அடுத்தது இன்னும் நிறைய இந்த மாதிரி கவிதை தொகுப்புகள்,
6: கவிதை தொகுப்பு இருக்கு. அப்புறம் நேயர்களுக்கு இந்த நாப்பிரல் பயிற்சி அது இருக்கு. இன்னும் சில தமிழ் சம்பந்தமான கேள்விகள்லாம் இருக்கு. தமிழ்ல கேட்கறதுக்கு கேள்விக்கா பஞ்சம்,
5: கேள்விக்கா
6: பதில் சொல்ல நேயர்களும் ஆர்வமா வருவாங்க அப்படின்னு
5: பதில் சொல்றதுக்கு நேயர்களும் பஞ்சம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும்.
6: வருவாங்கன்னு தான்
5: சொல்றேன். ஆமா, இணைப்புல வர வேண்டிய நேயர்களை நீங்க தொட்டுவாங்க. சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 240-106-102-1 இந்த எண்கள்ல இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான்கு மணி 18 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ணக்கோளங்கள். வண்ணக்கோளங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடிட்டு இருக்கோம். நேர்களை இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். 900-4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கலை அப்படின்னா தாராளமாக அழைக்கலாம். 240-6-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் வழக்கமாக பங்கெடுத்துக்கூடிய நேர்கள் நீங்கள் வரலாம்.
2: நிகழ்ச்சியை நடத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, உங்க பேரு? ராஜேந்திரன் ஐயா. உங்களுக்கு வந்து தமிழ் நாப்பிரல் பயிற்சி கொடுக்க போறோம், சரியா சொல்லிடுவீங்களா? சொல்லிதான் ஆகணும். நீங்க ஒரு வார்த்தை நாங்க சொல்லுவோம், அதை நீங்க திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும். கரெக்டா
3: திருப்பி திருப்பி அந்த வார்த்தையே சொல்லிட்டே இருக்கணும்.
2: ஆமா ஆமா, தப்பு இல்லாம சொல்லணும். சொல்லட்டுங்களா? தித்திக்கும் தீந்தமிழ் நாவில் தித்தித்து தித்தித்தது. சொல்லுங்க.
3: இன்னும்
2: தித்திக்கும் தீந்தமிழ் நாவில் தித்தித்து தித்தித்தது. தித்திக்கும் தீந்தமிழ் நாவில் தித்தித்து தித்தித்தது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
1: பாராட்டுகள், வாழ்த்துக்கள் நேர்களை. இதே போல நீங்களும் தமிழோடு விளையாடு வண்ணக்குழங்கள் நிகழ்ச்சியில நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரலையில பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:24 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடுதான்.
1: தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த நேரை வரவேற்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். மேடம் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: அப்படி போடுங்க.
1: ரெண்டு பேருமே சார் தாங்க இருக்கோம் மேடம். இல்ல
0: பரந்தமணியா?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் வட்டம் பனையூர் பரந்தாமன் பேசுறேன் மேடம்.
1: காரியத்திலே கண்ணா இருக்காரு அவரு. சரி, இப்ப சொல்லுங்க பரந்தாமன், உங்களுக்கான கேள்வி. இன்னும் ஒரு நாலு நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய சுதந்திர போராட்ட அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு நம்ம நாடே வந்து ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் ஆயத்தமா இருக்கோம் இல்லையா? அகிம்சை வழியில சுதந்திரத்தை போராட்டினதை பத்தி ஒரு கவிஞர் சொன்னாரு, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அது ஒரு நேயர் வந்து சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போற வரிகள், இதை யார் சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வரிகளை கேட்டோடனே அதோட அந்த வரிகள்ல உள்ள அந்த எழுச்சியை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இந்த கவிஞர் யார் அப்படின்ட்டு. இந்த வரியை சொல்லிடுறேன். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படி வெளியில். சொன்னது யாரு?
2: அது நான் படிப்பு கொஞ்சம் கம்மி சார், சரியா தெரியல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வீரமானவங்க தான் பேசுவாங்க.
1: சரி சரி பரவாயில்ல. பட் ஒரு கிட்டத்தட்ட அந்த சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா,
2: அவங்கள மாதிரி வீரமானவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பட் ஆனா எனக்கு சரியா புரியல.
1: அந்த மாதிரியான வீரத்தை பாராட்டி தான் ஒரு கவிஞர் இப்படி எழுதியிருக்கார்.
2: கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் தேங்க்ஸ் சார்.
0: என்னதான் இருந்தாலும்
1: பூட்டிய இருப்பு கூட்டின்

0: கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில்.
1: இந்த கவிதை
0: வருது பாருங்க,
1: நாலு தடவை படிச்சுட்டு அதை தமிழுக்கு உரிய சிறப்புங்க. ஆர்வத்தோட படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஆழ்ந்து படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரசிச்சு படிச்சோம்னு
0: வச்சுக்கோங்களேன்,
1: அப்படியே நம்ம மனசுல அப்படியே கல்வெட்டு பதிச்ச மாதிரி
0: ஆழ்ந்து ரசிச்சு ஆழமா அப்படின்ட்டு எத்தனை வார்த்தை சொல்றீங்க.
1: சுதந்திரம்னா சும்மா வந்ததா? சும்மா வந்தது சுதந்திரம், அதை எவ்வளவு ரசிச்சு எவ்வளவு உழைச்சு எவ்வளவு உணர்வு பூர்வமா போராடி வாங்கியிருக்கிறாங்க.
0: நிச்சயமா தமிழ் கவிஞர்களுக்கு இதுல பெரிய பங்கு இருக்குங்க. அதாவது மக்களை வந்து எழுச்சி ஊட்டி அந்நியர்களுக்கு எதிராக போராட வச்சதுல தமிழ் கவிஞர்களோட பங்கு பெரிய பங்கு இந்திய விடுதலை சுதந்திர போராட்டத்துல.
1: இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC

0: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
8: ஆகி மாசம் தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீதைலா சில்க்ஸிலே. ஸ்ரீதைலா சில்க்ஸிலே,
9: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
10: வண்ணக்கோளங்கள்ல, செவ்வாய் வண்ணக்கோளங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழோடு விளையாடு. நேயர்கள் வந்து அழகா வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்கற கேள்விகளுக்கு சரியான பதில்கள் வந்து சொல்றாங்க. அது என்ன, டாஸ்க்னு சொல்லுவோமா?
11: ஆமா, டாஸ்க்னே சொல்லலாம்.
10: தமிழ்ல எப்படி சொல்றது?
11: அது வந்து இப்ப வர நேயர் சொல்லுவாங்க. யார் இணைப்புல இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்
12: வணக்கம்.
10: சலீம் ஐயா, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஒரு கவிதை வரிகள், ஒன்னு எழுச்சி வரிகள்னு அதை சொல்லலாம். சொன்ன கவிஞர் யாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? படிக்கணுமா கவிதையை திருப்பி? பாரதிய. என்ன தெளிவா ரெண்டு சொல்றீங்களே, ரெண்டு பேர் சொல்றீங்களே?
12: பாரதிதாசன்.
10: எப்படிங்க ஐயா கண்டுபிடிச்சீங்க?
12: முன்னாடி படிச்சோம்.
10: ஓ சரிங்க சரிங்க. அருமைங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அதாவது என்ன கேட்டிருந்தோம்னா, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் அப்படின்னு ஒரு புரட்சி வரிகளை வந்து எழுதியிருந்தாரு கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அது நேயர் வந்து சரியா சொல்லியிருக்காரு.
11: இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடல நீங்களும் பங்கேற்கலாம் நேயர்களே. அதுக்கு நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பியனோட 240-102-1 மற்றும் 246-102-1.
13: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 4:38 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வண்ண கோலங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடு.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. சார், ஏன் உங்க பேரு?
2: ஸ்ரீ பாலகிருஷ்ணன், அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், பொங்கலூர் ஊராட்சி.
1: சரிங்க, என்ன என்ன பாலகிருஷ்ணன் சொன்னீங்க உங்க பேரு?
2: ஸ்ரீ பாலகிருஷ்ணன்.
1: ஸ்ரீ பாலகிருஷ்ணன். சரிங்க ஐயா. ஐயப்பா, நீங்க இந்த ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் பசங்க போறாங்க இல்லையா, வேன்ல ஏறி போறாங்கல்ல, அந்த வேன்ல பாத்தீங்கன்னா பள்ளி வாகனம், கல்லூரி வாகனம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது கரெக்டா தமிழ் படி அது சரியா தப்பா? பள்ளி வாகனம், கல்லூரி வாகனங்கிறது நமக்கு புரியுது, சரியா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு சரியா தீர்மானிக்க முடியல, அப்படிதானே? சரிங்க, இன்னொரு நேயர் சொல்றாருன்னு பாப்போம்.
0: இப்போ பள்ளி வாகனம், கல்லூரி வாகனம், இது சரியா தப்பா?
1: ஆமா,
0: இது எழுதியிருக்கிற முறை சரியா தப்பா
1: அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இது சரியா தவறா, ஏன் தவறு அப்படின்னா தவறுக்கான காரணம், ஏன் சரினா சரி, எது எதனால இது சரி அப்படிங்கிறது நேயர்கள் வந்து தாராளமா சொல்லலாம்.
0: அப்படி நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட
1: 840-102-1, இன்னொரு எண் வந்து 840-102-1.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: எதிர்பார்ப்போட
5: நம்ம நகர்ந்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். சுதந்திர தினத்தை சிறப்பா மகிழ்வோட கொண்டாடுறதுக்காக, சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் போற்றுவதற்காகவும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம்.
4: இன்னைக்கு
5: தமிழோடு விளையாடு சிறப்பா அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்குது. அடுத்ததா இனிப்புல யாரு நேயர் இருக்காங்க, அவங்க எப்படி நம்ம கூட வந்து விளையாட போறாங்க கேக்கலாம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த எதுல போறாங்க, பள்ளி வாகனத்துல போறாங்களா எப்படி போறாங்க? சரிங்க, அதான் பள்ளி வாகனம் கல்லூரி வாகனம் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்காங்க பல இடங்கள்ல. நம்மளும் பேசுறப்ப அப்படியே பேசுறோம், சரியா தப்பா அப்படின்ட்டு தெரியுமா உங்களுக்கு? சரியா, எந்த வகையில சரிங்கிறீங்க? பேர் சொல்ல வேணாம், கல்லூரி பேர் சொல்ல வேணாம், பொதுவா சொல்றேன். இப்போ பொதுவா நம்ம பேசுறதுன்னு வச்சுக்கோமே, நீங்க வாகனத்தை விட்டுருங்க, பேசுறப்ப பள்ளி வாகனம்.

0: சொல்ல போகிறோம் இருசக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம்ங்கிறோம். இந்த வாகனம்னு சொல்கிறது வந்து தமிழ் பெயர் இல்லை அப்படின்ட்டு தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேர் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்கிறாரா என்னன்னு நம்ம கேட்டுருவோம் ஐயா. நன்றிங்க பெரியசாமி, நன்றிங்க ஐயா.
1: இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ தான் தோணுது, ஒருவேளை அதை பள்ளி வாகனம் கல்லூரி வாகனம்னு சொல்லாமல் நான்கு சக்கர வாகனம் ஆறு சக்கர வாகனம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா?
0: அப்படியே சொல்ல முடியாது. தமிழில் தான் பேர் இருக்காங்க, தமிழில் அழகான பேர் வச்சிருக்காங்கல்ல.
1: அப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய,
0: ஆமாம், அதை யாராவது நேயர்கள் சொல்லணும் இல்லையா?
1: நேயர்கள் சொல்லணும்,
0: எதிர்பார்ப்பாக இருக்குது.
1: ஆமாம், யார் வந்து சொல்கிறாங்க, யார் வெற்றி வாகை சூட போகிறாங்கன்னு தெரியல.
0: நிச்சயமாக தொலைபேசியே நேயர்களுக்கும் தெரியும்.
1: நிச்சயமாக
0: இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் சொல்லிவிடுங்க.
1: சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1. இந்த எண்ணை தொட்டு சரியான பதிலை சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கோம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 இல் வண்ணக்கோளங்கள்.

திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை. GR

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நூற்றி 2.1 நாம் இணைந்திருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை வண்ணக்கோளங்களில் இன்னைக்கு தமிழோடு விளையாடு. அடுத்து நம்மோடு
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
5: வணக்கங்க.
3: வணக்கங்க ஐயா. உங்க பேர் என்ன, எந்த ஊரு?
5: லால்குடி வட்டம், கேவிபேட்டை கிராமங்க.
3: சரியான ஊர்ல இருந்தா வந்திருக்கீங்க. உங்க பேருங்க?
5: ராமானுஜம்.
3: ராமானுஜம் ஐயா. சரிங்க, கேவிபேட்டை என்னங்க விளக்கம் அதுக்கு?
5: களத்தில் வென்றார் பேட்டை.
3: சரி, இப்ப வழக்குல எப்படி சொல்லுவாங்க சாதாரணமா?
5: களத்தில் வென்றார் பேட்டை தாங்க.
3: இல்ல, சாதாரணமா வழக்குல எப்படி சொல்லுவாங்க அந்த ஊரை? வெளியில தெரிய வைக்கிறோம். களத்தில் வென்றார் பேட்டை, அதுதான் சரியானது. ராமானுஜம் ஐயா. சரிங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. கேள்வி வந்து அந்த கல்லூரி வாகனம், பள்ளி வாகனம்னு சொல்றோம், சரியா தப்பா?
5: தப்புங்க. பள்ளி உண்டு, கல்லூரி
3: உண்டு, அப்படிதான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது வேகன் அப்படிங்கறது ஆங்கில வார்த்தையை அத அடிப்படையா வச்சு வாகனம் அப்படின்னு நம்ம தமிழ் வார்த்தை உருவாக்கி இந்த மாதிரி விட்டுருக்கோம். ஆனா பார்த்தோம்னா கல்லூரி பேர் வந்து, பள்ளி பேர் வந்து உந்து அப்படின்னு சொல்றதுதான் சரியான ஒரு இதாகவும் இருக்கும்.
4: ஓ, அதுதான் இந்த காருக்கெல்லாம் வந்து சீருந்து, மகிழுந்து
3: பேருந்துனே நம்ம வச்சிருக்கோம்.
4: பேருந்து, ஆமாங்க. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்.
3: எடுத்துக்கலாம்.
4: சிறப்பு. இணைந்திருங்கள் நேயர்களே, FM ரெயின்போ 102.1 இது வண்ண கோளங்கள்.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
8: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
9: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
12: ஸ்ரீ தாயா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தாயா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் பங்கெடுக்க முயற்சி செய்த நேயர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துக்கிறோம். அடுத்ததான் இடைக்கால ராகங்களின் இனிய வரவுல நாம கேட்டு ரசிக்க இருக்கிறோம் பொன்மாலை. நேயர்களே, வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் எங்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் மாலை 5 மணி, கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக கேரளா மாநிலத்தை கேரளம் என்று மாற்றுவதற்கான மசோதா மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா குறித்து உள்துறை பேசிய உள்துறை அமைச்சர் திரு நித்யானந்த ராய், 2024 கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளித்ததாகவும் கூறினார். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. கூட்டுறவு மேம்பாட்டுப் பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழில் நிறுவனங்களுக்கு இந்த கழகத்திடமிருந்து நிதியுதவியை மாநில அரசு விரிவுபடுத்த இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் தலைமையில் போதை இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தருமபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப்பொருள் இல்லா தடுப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்று கூறினார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாக அவர் தெரிவித்தார். மருத்துவமனைகள்

நகரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 1 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. புதுதில்லியில் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55வது கூட்டத்தில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. திருப்பத்தூரில் குருமன்ஸ் பழங்குடியின மக்கள் தங்களுக்கு பழங்குடியின சான்றிதழ்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

ரிச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலைக்கு நேயர்களை இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். பொன்மாலை இது இடைக்கால பாடல்களின் இன்னிசை பவனி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன்மாலையில். பரத கலைக்காட்டும் அபிநயம், பார்ப்போர் உள்ளங்களில் உண்டாகும் பரவசம், சொல்லும் ஜதிகளுக்கு நர்த்தனமாடும் பாதங்கள், விழிகள் காட்டிடும் பாவங்கள். பொன்மாலையில் அடுத்து சலங்கை ஒளி என்னும் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், SP ஷைலா.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். சிப்பியில் கிடைக்கும் முத்து இயற்கையை நமக்கு தந்த அரிதானதொரு பரிசு. மிக அரிதான பாடல்களும் அரங்கேறும் பொன்மாலையில் அடுத்து

இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மலையல். குரல் எடுத்து கூவும் குயில் இனங்கள் கண்டு மனிதன் பாட கற்றுக்கொண்டான். வார்த்தைகள் இல்லாத குயில் பாட்டும் மனதில் இன்பம் கூட்டும்.

காற்றலைகளில் மளிகையின் மனமாக டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. கண்ணாடி போல் உருளும் தண்ணீர் குமிழிகள் முன்னாடி நாம் சென்று பார்த்தால் அவையும் நம் முகம் காட்டும். அன்பை விதைத்தால் அன்பே விளைபொருளாகும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். தேய்வது என்பது நிலவின் இயல்பு. தேய்ந்து தேய்ந்து மறையும் நிலா பின் வளர்ந்து வளர்ந்து முழு நிலவாகும் ஒரு நாள் பௌர்ணமியாக.

தென்றல் திங்கள் இரண்டையும் பாடுபொருளாக வைத்து பாடாத கவிஞர்களே இல்லை. குளிர்தரும் திங்கள், குளிர் சுமந்து வீசும் தென்றல், இரண்டுமே இன்பம் தரும் எப்போதும். ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாளில் இதோ வருகிறது அடுத்த கானம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1
3: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
4: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
3: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.
3: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 இருக்கு.

0: ரெயின்போ 102.1
1: இடைக்கால பாடல்களின் அரங்கமாய் இன்னிசை கானங்களின் சுரங்கமாய் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. ரோஜாவின் இதழ்களில் மகரந்த தூரிகை கொண்டு பட்டாம்பூச்சிகள் படம் வரையும். ரோஜாவின் மனமும் செவ்வந்தியின் மனமும் ஒன்று.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை. திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.

0: கேட்ட அந்த இனிமையான கானத்தோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்மாலை. நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இப்பொழுது கேட்போம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இந்தியா அமெரிக்க விண்வெளி ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நாசா தனது நிலைவு விண்வெளி ஆய்வு திட்டத்தில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் அறிவியல் தரவு பகிர்வு தொடர்பான விவாதங்களை முன்னெடுத்துச் செல்ல இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இது தொடர்பாக கடந்த 5-6 தேதிகளில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன், அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாயிகளுக்கு விவசாய அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்தார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு சான்றிதழ்களில் குழந்தையின் பெயர் விடுபட்டிருந்தால் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளர் தெரிவித்துள்ளார். பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி, வட்டாட்சியர், பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆதாரங்களுடன் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பை அரியலூர் மாவட்ட மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 3,110 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறையினர் இன்று தீயிட்டு அழித்தனர். மசினக்குடி வழியாக கல்லட்டி மலைப்பாதையில் சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்கள் வர நிரந்தர அனுமதி அளிக்க வேண்டும் என நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்று நடைபெற்ற அச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பண்டிகை காலங்களில் தற்காலிக கடைகள் அமைக்க அனுமதி தரப்படுவதால் மலை மாவட்ட வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும்

சுற்றுலா தலங்களில் நுழைவு கட்டணம், பார்க்கிங் கட்டணம் உள்ளிட்டவற்றை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி வனப்பகுதியில் காட்டுத்தீ அணைக்கப்பட்டுள்ளதால் சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல நாளையும் நாளை மறுநாளும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் திருச்சி அணிக்கு எதிராக 183 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய நெல்லை அணி 7 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக திருச்சி அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நம்ம திருச்சி மாவட்டத்தில் பிரதம மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின்படி தோட்டக்கலைத்துறை மூலமாக குடிவகை பயிர்களான பாகற்காய், புடலங்காய், சுரக்காய், கோவைக்காய், அவரை, பீன்ஸ், பட்டாணி, திராட்சை இது மாதிரி குடிவகை பயிர்களுக்கு நிரந்தர கல்தூண் அமைக்க இந்த மாதிரியான பயிர் செய்பவர்களுக்கு ஹெக்டேருக்கு 3 லட்சம் வழங்கப்படுகிறதாங்க. திட்ட மதிப்பீடு ஹெக்டேருக்கு 6 லட்சம், இதில் 50%, அதாவது 3 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுது. இதில் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு கூடுதலாக 20% மானியமும் சேர்த்தும் வழங்கப்படுது. குடிவகை பயிர்களுக்கு நிரந்தர கல்தூண் அமைக்க திட்டம் வச்சிருக்க விவசாயிகள் இந்த திட்டத்தின்படி மானியம் பெற வேண்டும் அப்படின்னா விவசாய நிலத்துக்குரிய சிட்டா, அடங்கல், நில வரைபடம், அதோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பயனாளிகளோட புகைப்படம், அப்புறம் முக்கியமாக மண் பரிசோதனை அட்டை, அப்புறம் பேங்க் பாஸ்புக் இவைகளோட நகல்களோட tnhorticulture.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இ சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து பயன் பெற்றுக்கொள்ளுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: நீங்களே நம்ம ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு இலக்கிய பேழை, இதில் பிறர் நல பெருந்தகை உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக காதல் கதைகள் சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி. இன்று 7:25 அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கவிருக்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இப்போது
1: நமக்கு எந்த நோயும் வராம இருக்கும்னா நம்ம சாப்பிடற உணவு மருந்தா இருக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப வர உணவே மருந்த கேட்கணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
2: இளம் வயதில் டைப் 2 டயபெட்டிக்ஸ் அதிகரித்து வருகிறது. உடற்பயிற்சி இல்லாமை, அதிக உடல் எடை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதற்கு முக்கிய காரணங்களாகும். முழு தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்த்து கொள்ள வேண்டும். குளிர்பானங்கள், இனிப்பு உணவுகள், வெள்ளை மாவு உணவுகள் குறைக்க வேண்டும். சரியான வாழ்க்கை முறை, உணவு முறையின் மூலம் நீரழிவு நோய் அபாயத்தை குறைக்க முடியும். ஜிங்க் என்பது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் அவசியமான தாது சத்து ஆகும். ஜிங்க் குறைபாடு ஏற்பட்டால் காயங்கள் ஆறுவதில் தாமதமாகும். சுவை உணர்வு குறைதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மீன், இறைச்சி, கோழி, பூசணிக்காய் விதைகள், பருப்பு வகைகள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஜிங்க் நிறைந்த உணவுகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்த முடியும். அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்துவதில் சரியான உணவு முறை, ஒழுங்கான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மிகவும் அவசியமாகும். ப்ரோபயோட்டிக் என்பது நமது குடலில் வாழும் நன்மை தரும் உயிருள்ள நுண்ணுயிரிகள். இது போதுமான அளவு எடுத்துக்கொள்ளும் போது உடலில் ஆரோக்கியமான நன்மைகளை வழங்குகிறது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, வயிற்றுப்போக்கு ஏற்படுவதை குறைக்க உதவுகிறது, சிலருக்கு மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது. ப்ரோபயோட்டிக் உள்ள உணவுகள் தயிர், மோர், லெசி, புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள். ப்ரீபயோட்டிக் என்பது நமது உடலால் செரிக்க முடியாத நார்ச்சத்து ஆகும். இது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக இருந்து அவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, கால்சியம் போன்ற தாதுக்களை உறிஞ்சப்படுவதற்கு உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. ப்ரீபயோட்டிக் உள்ள உணவுகள் வாழைப்பழம், வெங்காயம், பூண்டு, ஓட்ஸ், பார்லி, முழு தானியங்கள், பருப்பு வகைகள். ப்ரோபயோட்டிக் நல்ல பாக்டீரியா. ப்ரீபயோட்டிக் என்பது அந்த பாக்டீரியாக்களுக்கு உண்ணக்கூடிய உணவு. இவை இரண்டும் சரியான அளவில் உணவில் சேர்த்து கொள்வதால் குடல் ஆரோக்கியம், செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக

0: சர்க்கரை உள்ள குளிர்பானங்களை தவிர்த்து நாம் முழு தானியங்களையும் காய்கறிகளையும் நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளையும் நமது உடலில் எடுத்துக்கொள்வதால் நோயற்ற வாழ்வை வாழ முடியும்.
1: சரியான உணவு, ஒழுங்கான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்தா நோய்களை கட்டுப்படுத்த முடியும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ். ஷீரின் அவர்கள்.

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் வீரமலைப்பாளையத்தில் வரும் 16 வரை காலை மணி 7:30 தொடங்கி மாலை 5:30 வரைக்கும், அப்புறமா மாலை 7 தொடங்கி இரவு 10 வரைக்கும் யூனிட் பயிற்சியாளர்களோட துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற உள்ளதால் இந்த பயிற்சி தளத்தில்

0: பொதுமக்கள் பிரவேசிக்க வேண்டாம் அப்படின்னும், அந்த இடத்துல மேய்ச்சலுக்காக கால்நடைகளையும் விட வேண்டாம் அப்படின்னும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.
1: ரெடியா மாமே?

அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஆண்டிமடம் மற்றும் தாப்பழூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் அலைபேசி எண் 9499055877, அலைபேசி எண் மீண்டும் 9499055877, தொலைபேசி எண் 04-3-2-9-2-8-4-0-8-2, தொலைபேசி எண் மீண்டும் 04-3-2-9-2-8-4-0-8-2. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இனி கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக் கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள்

0: கள் கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்பு

0: பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு போகணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
7: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: திருச்சி பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி

சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் பூனைக்காலி விதை. பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

27 தேதிகளில் விருதுநகர்லேருந்து மதுரை மார்க்கமாக இல்லாமல் மானாமதுரை வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறதா. அதே மாதிரி நாகர்கோவில் கோவை ரயில் வண்டியன் 16321 இந்த ரயில் வண்டி அடுத்த மாதம் 3 கரூரிலிருந்து திருச்சி காரைக்குடி மானாமதுரை மார்க்கமாக விருதுநகர் சந்திப்பை சென்றடையுமா. இந்த தகவலை தெற்கு ரயில்வேயின் திருச்சி கட்டுப்பாட்டு மையம் பொதுமக்கள் வசதி கருதி வெளியிட்டிருக்கு. பயனுள்ள செய்திகள் துள்ளலான பாடல்களோடு திருச்சி வானொலி FM Rainbow 102.1 இது ஆரவாரம்.

இளைஞர் நலன் அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் திருச்சி அப்படிங்கிற முகவரியில் நேரிலோ அல்லது 0431-2426-8 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலோ 7401-7033-4944 அப்படிங்கிற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்று முதல்வர் கோப்பையை வெல்லலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருச்சி FM Rainbow 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம் ஆரவாரத்தில்.

முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விருப்பம் உள்ளோர் முன்பதிவு செய்து பங்கேற்க திருச்சி மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தின் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுப்பிரிவு மற்றும் அரசு ஊழியர்கள் இது மாதிரி 5 பிரிவுகளில் ஆண் பெண் இருப்பாளரும் பங்கேற்கும் வகையில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட இருக்குது. போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக வீரர்களோட குழு மற்றும் தனி நபர்களோட அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்திட வரும் 31 தேதி தான் கடைசி நாள். மேலும் முக்கிய விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி.

தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்றிரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், அப்புறம் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பும் வந்திருக்கு. இன்றைக்கு தொடங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லையாங்க. ஆனால் வட உள் தமிழகத்தில் சற்று வெப்பநிலை உயரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் இருக்குது. தமிழக கடலோர பகுதிகளான குமரி கடலின் சில பகுதிகள், அப்புறம் வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலோட சில பகுதிகள், அரபிக்கடல்னு எடுத்துக்கிட்டோம்னா மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலோட சில பகுதிகள், இங்கெல்லாம் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கேட்டது மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இணைந்திருக்கின்றோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில்.

0: இணைந்திருக்கின்றோம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 7 மணி. கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான உறுதிமொழி ஏற்று சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாட நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒவ்வொரு குடிமகனும் அஞ்சலி செலுத்த ஒன்றிணையுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இல்லங்கள் தோறும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் கீழ் அனைவரும் தங்கள் வீடுகளில் மூவர்ணக் கொடி ஏற்றுமாறும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் அனைவரும் ஒன்றிணையுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024-25 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை 115 கலைஞர்களுக்கு வரும் வியாழக்கிழமை புதுதில்லி விஞ்ஞான் பவனில் வழங்குகிறார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. சென்னை ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கு நேரடி கலந்தாய்வும் நாளை மறுநாள் தொடங்குகிறது. திருச்சி மாநகராட்சி சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் 8 நகர சுகாதார செவிலியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநகர ஆணையர் திரு வீர் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் உரிய ஆவணங்களுடன் வரும் 21 தேதிக்குள் கண்டோன்மெண்டில் உள்ள பொது சுகாதார பிரிவு அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டை சரகம் சக்கராப்பள்ளியில் நாளை மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தலைமையில் நடைபெறும் இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயனடையலாம். நெல்லை மாவட்டம் நான்குநேரி அருகே 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,550 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினரால் இன்று தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. 183 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் எடுத்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
3: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. தான் வாழும் போதும் தன் வாழ்விற்கு பிறகும் பிறர் நலனையே பெரிதாக எண்ணி வாழ்ந்த அன்னை வீரம்மாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் இ யோகராஜ் அவர்கள்.
4: நற்பணி நாயகி, பிறர் நல பெருந்தகை அன்னை வீரம்மாள். யார் இந்த அன்னை வீரம்மாள்? 1924 மே 16 திருச்சிராப்பள்ளி அருகிலுள்ள திருப்பதி

0: கலைத்துறையில் வேம்பு மேஸ்திரி பெரியக்கால் தம்பதிக்கு ஏழாவது குழந்தையாக தலித் குடும்பத்தில் பிறந்தவள் தான் வீராயி. அப்பா வந்து ரயில்வே கேங் மேஸ்திரி, அம்மா வந்து விவசாய பணி, அதோடு நாட்டுப்புற பாடல் பாடுவதில் திறன் பெற்றவர். எழுமூனூர் தொடக்கப்பள்ளியில் 32 மாணவர்களில் முதல் பெண், ஒரே பெண் யார் என்றால் வீராயி. பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரிய பிரகாசன் தான் வழிகாட்டுறாங்க. ஜியப்பூர் நடுநிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவர் வெங்கட் ராமா சர்மா. வீராயிங்கிற பெயரை வீரமாள் என்று மாற்றியவர். காந்தியின் மீது மிகுந்த பற்றுடையவர். பள்ளி பருவம் முதலே சமூக உணர்வையும் பகுத்தறிவையும் வீரமாளுக்கு ஊட்டியவர் போதலூர் தொண்டு வீரசாமி. வீரமாளுக்கு அகில இந்திய வானொலி நிலையத்தில் பெண்கள் உலகம் பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பேச்சை கேட்டுட்டு திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலைய கலைஞர் பணியில் சேர்கிறார். பெண்ணுக்கே ஏற்படக்கூடிய பல்வேறு நெருக்கடி அதெல்லாம் வென்றெடுப்பதற்கு வீரமாளுக்கு ஆதாரமாக இருந்தது என்று சொன்னால் அது கல்வி மட்டும்தான். அகில இந்திய வானொலி நிலையத்தில் முத்தாய்ப்பான ஒரு 3 நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்காங்க. 3 குழந்தையாக வானொலியில் பேசி நேயர்களின் பாராட்டை பெற்றவள். தேசிய ஒருமைப்பாடு நிகழ்ச்சியில் மலையாள பெண்மணியாக பேசி கவனத்தையும் ஈர்த்தவர். ஆப்பக்கார அங்காயி நிகழ்ச்சி மூலம் வானொலி வரலாற்றில் புகழ்பெற்ற இடத்தை பெற்றவள் வீரமாள். அதனால் வீரமாள் வந்து ரேடியோ தாயார் என்ற பாராட்டையும் பெற்றார். பெரியாரின் பேரன்பு பெற்று சுயமரியாதை இயக்கத்தின் சீர்திருத்தவாதியாக செயல்படுகிறார். சகோதரிகளே சிந்தியுங்கள், அறியாமையும் மூட நம்பிக்கையும் போன்ற கட்டுரை மூலம் தன்னுடைய எழுத்து பணியை தொடங்குகிறார். 1945 அம்பேத்கரை திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் சந்தித்து உரையாடல் நிகழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 1954 தமிழ்நாடு செட்யூல்டு வகுப்பு பெண்கள் நலச்சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க. அதே ஆண்டு வீரமாள் வீட்டு திணையில் பாலர் பள்ளியை தொடங்குறது மட்டும் இல்லாமல் 16 அந்த பாலர் பள்ளியினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றுறாங்க. தமிழ்நாடு செட்டில் வகுப்பு பெண்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு சமூக நலமைப்புகளை தொடங்குறாங்க வீரமாள். அன்னை ஆசிரம குழந்தைகள் காப்பகம், ராஜீவ்காந்தி குழந்தைகள் காப்பகம், டாக்டர் கமலம்மாள் முதியோர் இல்லம், அன்னை மேல்நிலைப்பள்ளி, எம்எம் தொடக்கப்பள்ளி, ஓய்வூதியர் இல்லம், பணிபுரியும் மகளிர் விடுதி, தையல் பயிற்சி மையம், அந்திம பராமரிப்பகம், பொழுதுபோக்கு அம்சம், மலநல ஆலோசனை மையம் என்று இந்த நலச்சங்கத்தின் சார்பாக பல்வேறு அமைப்புகளை தொடங்கி சிறப்பாக செயல் நடத்துகிறாங்க. 1958 பெண்கள் பாதுகாப்பு இல்லம் அப்படின்னு ஒரு இல்லத்தை தொடங்குறாங்க. வாசிப்பு பழக்கத்தை பரவலாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவ்வைன்னு ஒரு நூல் நிலையத்தை தொடங்குறாங்க. 1970 சாதி மத இன பாகுபாட்டை களைவதற்காக தமிழ்நாடு பெண்கள் நலசங்கம் அப்படின்னு புதிய பெயர் சூட்டுறாங்க. செட்யூல்டு வகுப்பு பெண்களுக்கு மட்டுமல்ல பிற வகுப்பை சார்ந்த நலிவுற்ற பெண்களுக்கு பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதை மாற்றுறாங்க. அகில இந்திய வானொலி இயக்குநராக சத்யபாமா வர்றாங்க. வீராமாவுடைய பணியை பாராட்டி அந்த பெண்கள் நலசங்கத்தில் தன்னை உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறார்கள். இல்லாமையும் இழிவையும் மாற்றிக்கொள்ளும் வகையில் ஒடுக்கப்பட்டவர்களே தங்களுக்கான சுய ஏற்றங்களுக்காக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள சாலையில் தொடங்கப்பட்டது தான் அன்னை ஆசிரமம். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் முயற்சியால் வினோபாவாவின் பூமிதானத்தின் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நிலம்தான் இன்றும் அன்னை ஆசிரமம் இருக்கக்கூடிய பகுதி. 1958 தமிழக அரசால் நீதிமன்றத்தில் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்டராகவும் நீதிமன்ற தலைவராகவும் நியமிக்கப்படுகிறார். திருச்சிராப்பள்ளி அரசு மருத்துவமனை, பாரத் சேவா சமாஜம், செஞ்சிலுவை சங்கம், குழந்தைகள் நல கவுன்சில், சர்வோதய சங்கம், கள விளம்பர செய்தி தொடர்பு மன்றம், பெண்கள் பாதுகாப்பு இல்லம், மாவட்ட சட்ட உதவி மையம், மாநில சமூக நலவாரியம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அரசு சம ஊதிய திட்டம், மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு அமைப்பு போன்ற அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் திறன்பட செயல்பட்டவர் தான் அன்னை வீரமாள். முதல் கலப்பு மனத்தை 1968 ஏற்படுத்தி வைக்கிறாங்க. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற அம்பேத்கருடைய ஈடுபாட்டோடு அந்த திருமணம் நடைபெறுது. வீராமல் தனக்காக வாழாமல் சமூகத்திற்காக வாழ்ந்த தொண்டை பாராட்டி 1983 அகில இந்திய தொழில் வர்த்தக சம்மேளம் அவுட்ஸ்டாண்டிங் உமன் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்திய அரசு 1993 குழந்தை நல சேவைக்காக தேசிய விருது வழங்கி அம்மாவை சிறப்பித்தது. 1996 இது என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு அற்புதமான சுயசரிதை எழுதியிருக்காங்க. 1997 50வது சுதந்திர தின பொன்விழாவில் சிறந்த சமூக சேவை ஸ்தாபன விருது அப்படின்னு விருது வாங்கியிருக்காங்க. 1998 தன்னுடைய கண்ணையும் தன்னுடைய உடலையும் தானம் செய்யக்கூடிய உயில் எழுதி வைக்கிறாங்க. உலக வரலாற்றில் சமூக மாற்றத்திற்காகவும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகும் உழைக்கும் மக்களுக்காக போராடிய களப்போராளி அன்னை வீரம்மாள் தொண்டை நாடறிய செய்வோம்.
1: தமது சமூக செயற்பாட்டால் மாற்றத்தை வித்திட்டு பலரது வாழ்வில் ஏற்றத்தை கண்ட அன்னை வீரம்மாள் குறித்து

0: நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள் இலக்கிய பேழையில் இணைகிறார்.
1: காதல் புன்னகைகளில் இல்லை, கண்ணீரில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காதல் கதைகளின் சுவாரஸ்யமே அதன் பிரிவில்தான் இருக்கிறது. தமிழக காதல் கதைகள் புத்தகத்தில் வடு என்கிற பிரபஞ்சனின் சிறுகதை நெடுங்காலமாக மனதில் மண்டி கிடந்த குற்ற உணர்ச்சிகளை பேசுகிறது. தவறாக நினைத்து விட்டோமே, இதில் காதல் இல்லையே, நீ நன்றாக இரு என்றல்லவா நான் நினைத்திருக்க வேண்டும், தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி காதலித்தவன் அழுகிறான். காதல் இதயங்களை பரிசுத்தமாக்குகின்றன. கல்லூரி முதலாம் ஆண்டு தொடக்க வகுப்பறை. சற்று பதட்டமாக இருக்கிற கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஹலோ சொல்லி அவனை மேலும் பதட்டமாக்குகிறாள் செண்பகா. கதைப்படியோ விதிப்படியோ பின்னான நாட்களில் அவளை காதலிக்க தொடங்குகிறான். காதலின் சந்தோஷமே காதலிக்கிறோம் என்பதிலா, இல்லை தான் ஒருத்தியால் நேசிக்கப்படுகிறோம் என்பதிலா? ஜாமெட்ரி பெட்டி அளவில் ஒரு பை வைத்திருப்பாள் செண்பகா. சில்லறைகள் கைக்குட்டைகள் எல்லாம் அதில் வைத்திருப்பாள். வகுப்புக்கு வந்தவுடன் சப்தமில்லாமல் பாக்கு பொட்டலத்தை பிரிப்பாள். அது ஒரு பழக்கம். கிருஷ்ணமூர்த்தியின் உஷார் காதுகளுக்கு அந்த மொரமொர சப்தம் வந்து விழும். பெஞ்சின் கீழாட்டத்தில் கையை நீட்டுவான் கிருஷ்ணமூர்த்தி. இரண்டு துண்டு பாக்குகள் உள்ளங்கையில் விழும். சமயங்களில் பொட்டலத்தில் உள்ளது எல்லாம் கொட்டிவிடும். உடனே பாதியை அவன் கையிலிருந்தே அவள் எடுத்துக்கொள்வதும் அல்லாமல் அவன் புறங்கையில் நறுக்கென கிள்ளி விடுவதும் உண்டு. பெண்கள் கிள்ளினால் வலிக்காது என்றும் நினைத்து கொள்கிற கிருஷ்ணமூர்த்தி தன் ஆயுசு முழுவதும் செண்பகாவை நினைத்து கொண்டே மட்டும்தான் இருக்கப் போகிறான் என்று நமக்கு அப்போது தெரியாது. ஏன், கிருஷ்ணமூர்த்திக்குமே தெரியாது. செண்பகா தன் காதலனை அறிமுகம் செய்து வைப்பது வரை பிறகு என்ன ஆனது என்பதுதான் கதை. ஒரு வடுவைப் போல மனதில் தங்கியிருக்கும் செண்பகா கிருஷ்ணமூர்த்தியை அறத்தின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்துகிறாள். ஆண்டுகளாக ஆக காதல் செடியிலிருந்து மரமாக, மரத்திலிருந்து பூவாக, காயாக, பின் விதையாக மீண்டும் செடியாகி வளரும். அது ஒருபோதும் முதிராது என்பதை கதை உணர்த்துகிறது. காடுவரை என்கிற கந்தர்வனின் கதை ஒன்று இருக்கிறது. கதையின் தொடக்கம்தான் அக்கதையின் முடிவும். ஆனால் காதல் தொடக்கமும் முடிவும் இல்லாத பேரண்டம். பெஞ்சமினை காதலிக்கிறாள் விஜயலட்சுமி. இருவரும் சமூகத்தில், மதத்தில், ஜாதியில், இனத்தில் வெவ்வேறு பிரிவினர். பெஞ்சமினுக்கும் விஜயலட்சுமிக்கோ இருவரும் ஒருவர். காதலில் பிணைக்கப்பட்டுள்ள ஓருயிர், ஒரே மனம், அவ்வளவுதான். திருமணம் செய்து கொள்கின்றனர். விஜயலட்சுமி பிரசவத்தின் போது இறந்து போகிறாள். சாவு வீட்டிற்கு வந்தவர்களெல்லாம் முடிந்தவுடன் கிளம்பி விடுகிறார்கள். எழுத்தாளர் கந்தர்வனும் கதையை முடித்து விடுகிறார். படிக்கும் நாம் தான் துக்கம் கேட்க போனவர்கள் போல் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். பெஞ்சமினோடு நாமும் அழுகிறோம். விஜயலட்சுமி பெஞ்சமினை ஏன் காதலித்தாள் என்பதை எழுத்தாளர் கந்தர்வன் தன்னை திரும்பி கூட பார்க்க தோன்றாத அந்த ஆணின் மீது அவளுக்கு கோபம் தோன்றியதோ வஞ்சம் தோன்றியதோ, அது இரண்டும் இல்லாவிட்டால் இப்படியும். ஒரு ஆண் ரயிலில் உட்கார்ந்து ஜன்னலை மட்டுமே பார்ப்பது, அல்லது ஆபீஸில் உட்கார்ந்து ஃபைல்களை மட்டுமே பார்ப்பது, இன்று என்னவோ போல் கிடக்கிறானே என்பதால் பரிவு வந்ததோ, அடிக்கடி பெஞ்சமின் செக்ஷன் போய் வர ஆரம்பித்தாள் என்றும் எழுதுவார். பெஞ்சமின் அதிகமாய் அலட்டிக்கொள்பவர்களுக்கே காதல் கீதல் எல்லாம் சாத்தியம் என்று நினைத்து கொண்டான் என்று எழுதுகிறார். இந்த இரண்டு கதை மாந்தர்கள் காதலர்களாகி நம்மை அழவைக்கிறார்கள். காடுவரை என்கிற கந்தர்வனின் கதை காதல் இருக்கும் வரை இருக்கும் என்றும் நாம் நினைக்கும் அளவிற்கு இருக்கும். இது போன்ற காதல் கதைகள் காதல் என்கிற சோலையில் பூத்து கிடக்கிற மலர்கள் என்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். இருவரும் இல்லை, அதில் ஒருவர் மட்டுமாவது மற்றொருவரை காதல் செய்ய வேண்டும். இதுதான் காதலின் பொதுவான வடிவமில்லையா? ஆனால் காதல் கதைகள் வடிவங்களை மீறுபவை. காலத்தின் கதைப்போக்குகளில் புதுமை செய்பவை. காலக் கண்ணாடியில் முகம் பார்த்து தன்னை காலத்திற்கும் புதுப்பித்துக் கொள்பவை. காதல் கதைகளில் திருப்புமுனைகள், துப்பறிதல், விசாரணை, பயமுறுத்துதல் என எதுவும் இல்லை. ஆனால் கதைகளில் முன்னிருப்பவை, எல்லோராலும் விரும்பப்படுபவை இந்த காதல் கதைகள்தான்.

0: நீண்ட நீண்ட மல்லிகை குவியல்களின் உச்சியில் செருகப்பட்ட சிகப்பு ரோஜா இந்த காதல்.
1: தமிழக காதல் கதைகள் நூலிலிருந்து சில கதைகளை பகிர்ந்து கொண்டார் முனைவர் சு. மகேஸ்வரி அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன்ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின்

0: அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப்பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின் போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடன் உதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
2: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீமில் எடுத்ததுனால எனக்கு இதில் 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலயமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸில் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலயமா ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலயமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலயமா லோன் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
3: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து ப்ரீடிங் யூனிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000 மேற்பட்ட

0: பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர் யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: உழவர் உலகம்
1: செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரை.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நீர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கீழவாசல் ஆர். சிதம்பரம் அவர்கள்.

0: ஏக்கா, அட முத்தக்கா,
1: அட பூங்கடி, வா வா. என்ன பையன் கையுமா வந்திருக்க?
0: தம்பிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. வர ஆவணி மாசம் முகூர்த்தம்.
1: பாரா,
2: நல்ல விஷயம். சரி, இப்படி உக்காரு.
1: இந்த தேங்காய கொஞ்சம் துருவி கொடு.
0: வந்தோட்டி வேலையாக்கும்.
2: கோச்சு கத அடுப்படி வரைக்கும் போயிட்டு வரேன்.
0: ஏக்கா, தெரியாமத்தான் கேக்குறேன், இம்பூட்டு தேங்காய திருவ சொல்றியே, என்ன இந்த தேங்காய் பருப்பி ஏதும் செய்ய போறியா?
1: ஆட இல்ல பூங்கொடி,
2: வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா காய்ச்சல் தலைவலின்னு வருது. ஆடி மாசம் காத்து அலசி எடுக்குது.
0: ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படித்தான், காலநிலையே சரியில்லை.
2: பெரிய பிள்ளைக்கு ரெண்டு மூணு நாளா உடம்புக்கு முடியல, அதுதான் கருப்பு கவுனி அரிசியில இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் கொடுத்தா உடம்புக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல?
0: தெம்பா தான் இருக்கும்.
2: காலைக்கு பூங்காறுல புட்டு செய்யலாமுன்னு இருக்கேன்.
0: நான் நினைச்சேன் நீ இம்பூட்டு தேங்காய நீ திருவுன்னு சொன்னப்பவே, ஏக்கா இந்த தேங்காவை திருவி நீ பிரிட்ஜில தானே வைக்க போற.
2: ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச?
0: இத விட கொடிய விஷம் வேற எதுவும் இல்லக்கா.
1: அடக்கடவுளே.
0: சரி முத்தக்கா, போன சம்பா போகத்துல போட்ட பாரம்பரிய நெல்லு இப்ப உனக்கு பயன்படுது போல.
1: அதுதான் இல்ல பூங்கொடி,
2: எல்லாத்தையும் கடையில தான் ரெடிமேட் மிக்ஸா வாங்கினேன்.
0: என்னக்கா சொல்ற நீயே?
1: ஆமா, அங்க இங்க கடனை வாங்கித்தான் சாகுபடி பண்றோம். காலத்துக்கு திருப்பி குடுக்கணுமேனு விளைஞ்சதா அப்படியே நெல்லாவே வித்துட்டேன்.
0: முத்தக்கா, கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு கடத்தரவுக்கு போன கதையால இருக்கு.
1: என்ன சொல்ற?
0: இலுப்பூ சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி இதெல்லாம் தான் நீயே சாகுபடி பண்ணிய.
1: ஆமா,
0: இதையே மதிப்பு கூட்டி இருந்தா அதிக லாபத்துக்கு வித்திருக்கலாம்ல. பாரு, இப்ப கடையில போய் வாங்கி இருக்க. என்னத்த நான் சொல்ல?
2: சரி சரி, போன கதைய விடு, இப்ப நான் என்ன பண்ண அத சொல்லு.
0: ஒன்னும் பண்ண வேணா, நான் செல்லுல பிளே பண்றத அத மட்டும் கேளு போதும்.
3: வணக்கங்க, உங்க ஊரு பேரு சொல்லுங்க.
4: நான் சிதம்பரம், நான் தஞ்சாவூர் சேர்ந்தவன்.
3: தஞ்சாவூர்ல?
4: தஞ்சாவூர்ல கீழவாசல் பகுதியில.
3: நீங்க என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு

0: நான் வந்து இப்ப மூணாவது தலைமுறை. எங்க அப்பா பாரம்பரியம் எல்லாம் ஏற்கனவே நிறைய போட்டிருந்திருக்காங்க. உரம் போடாம தான் அப்பயே போடுவாங்க. தனியா எங்கிட்ட ஒரு 30 நாட்டு மாடுகள் இருந்தது எங்க அப்பா இருக்கும்போது. அந்த நாட்டு மாட்டுகள் இரவு வச்சு தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா இருந்தவர்களும் பாரம்பரிய நெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தாங்க. கருங்குருவை வந்து வருஷம் வருஷம் வந்து போடாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அதனோட பலன்லாம் அப்போ தெரியாது. அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர்ஸு ரசாயன உரம் போட்டு அது மாற்று இது செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நோய் வந்தவொடனே நான் இயற்கை மருத்துவம் பார்த்துருந்தப்ப தீட்டாத அரிசியை வந்து சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு நான் மாறியிருக்கேன்.
1: சரி, இப்ப மொத்தம் எவ்வளவு இடத்துல போடுறீங்க இந்த பாரம்பரிய நெல்?
0: பாரம்பரிய நெல் வந்து நான் 3 ஏக்கருக்குல செஞ்சிருக்கேன்.
1: 3 ஏக்கர்ல இப்ப வேற எந்த ரகங்களும் செய்யறதுல வெறும் பாரம்பரிய ரகம் மட்டும்தான் செய்யறீங்க?
0: வெறும் பாரம்பரிய ரகம் மட்டும்தான் செய்யறேன். எப்பயோ ஒரு தடவை அரிசி நிறைய இருந்துச்சுன்னா ஒட்டு ரகங்கள் இருக்குல்ல அதை போடுவேன். அதை ரொம்ப ரேரா தான் போடுவேன். இல்லைன்னா அரிசி இருந்துச்சுன்னா நெல்லை தவிர்த்துடுவேன். தவிர்த்துட்டு மண்ணுக்கு வந்து வளம் பேக்க செனப்பு தக்கப்பூண்டு பலதானிய பயிர் அதை செஞ்சு மடக்கி விட்டுருவேன். மடக்கி விட்டுட்டு ஒரு போகமா போட்டுருவேன் அந்த தடவை.
1: சரி, இப்ப பாரம்பரிய நெல் ரகங்கள் போடுறதுனால முழுக்க இந்த ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் போடுறது இல்லையா? எப்படிங்க?
0: மொத்தம் எனக்கு 7 ஏக்கர். 7 ஏக்கர்ல வாழைத்தன்னை இருக்கு, காய்கறிகளும் போடுவேன். அதுல வந்து எந்த இதுலயுமே வந்து ரசாயன உரம்ங்கிறதே கிடையாது, பூச்சிக்கொல்லி மருந்தும் கிடையாது. பூச்சி வெரைட்டி நான் தயார் பண்ணிக்குவேன். உரத்துக்கு பதிலாக நாட்டு மாடு ஒரு 6-7 மாடு வச்சிருக்கேன். அதுல உள்ள கழிவுகளை எடுத்து மதிப்பு கூட்டுதல் மாதிரி பஞ்சகாவியா நீர்மோர் கரைசல் அது மாதிரி நானே தயார் பண்ணி வயலுக்கு போட்டு இது பண்ணிடுவேன்.
1: இதுக்கு வந்து ஏதாவது உங்களை மாதிரி இயங்கக்கூடிய விவசாயிகளோட சேர்ந்து வேலை செய்யறீங்களா
0: இல்ல தொடர்புகள் எல்லாத்திட்டையும் வச்சிருப்போம்? நான் தனியா செய்யறேன். தொடர்புகள் இருக்கு, எல்லாத்தையும் எல்லா விவசாயிகிட்டையும் கேட்டுக்குவேன். எனக்கு சந்தேகப்பட்டுச்சுன்னா எனக்கு மேல உள்ள சித்தரையா ஏற்கனவே வந்து மால்வார் இருந்தாங்க, அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன்ல, அதை வச்சு அப்படியே நான் இது பண்ணிடுவேன்.
1: சரிங்க, இப்ப இந்த 7 ஏக்கர்ல 3 ஏக்கர்ல அரிசி போடுறீங்க, பாரம்பரிய நெல் ரகங்கள் போடுறீங்க.
0: ஆமாங்க.
1: என்னென்ன ரகம் எல்லாம் போடுறீங்க நீங்க?
0: நான் அப்பப்ப மாத்திக்குவேங்கய்யா.
1: ஏன் அது மாதிரி?
0: சில பேர் வெரைட்டிஸா கேக்குறாங்கல்ல, அதனால இப்ப என்கிட்ட ஒரு 5 ரகம் வச்சுக்கோ மொத்தத்துக்கு. போன தடவை குள்ளங்கார் போட்டிருந்தேன்.
1: சரி,
0: குள்ளங்கார் போட்டிருந்தேன். அப்புறம் வெள்ளரை இதுல வந்து தங்கச்சம்பா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கருங்குரு இருக்கு. என்கிட்ட இப்ப மாப்பிளச்சம்பா இருக்கு. அடுத்த தர காட்டியானம் போடலான் இருக்கேன். இது வந்து நாள் கூட காட்டியானத்துக்கெல்லாம் ஒரு போகம் தான் போடலாம். ஏன்னா நான் என்னோட நெல்ல வந்து நான் வெளியில விக்கிறதே கிடையாது. நானே வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணி தான் வித்துட்டு இருக்கேன்.
1: அரிசி எல்லா ரகங்களையுமே?
0: எல்லா ரகங்களுமே.
1: சரி, இப்போ இதுவரைக்கும் எத்தனை ரகங்கள் உற்பத்தி பண்ணிருக்கீங்க? அதை எப்படி எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டி வித்தீங்க?
0: நான் இதுவரையும் ஒரு 15 ரகம் போட்டிருக்கேன். காட்டியானம், மாப்பிளச்சம்பா, கருப்பு கவுனி, மிளகுச்சம்பா, கர்டன் சம்பா, இல்பப்பூச்சம்பா, வெள்ளப்பண்ணி, குள்ளங்கார், பூங்கார், கர்த்தக்கார், தூயமல்லி ஒரே ஒரு தர போட்டேன் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் அதை போடல. அடுத்த தரதான் தூயமல்லி போடலான்னு இருக்கேன்.
1: சரிங்க, இப்ப இத மதிப்பு கூட்டி விக்கணும்ன்ற என்ன ஏன் வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு?
0: நெல் பாக்கும்போது இது ஈல்டு கம்மியா வரும். நம்ம வெளியில விற்கும் போது நமக்கு வந்து அந்த மதிப்பு கிடைக்காது. மதிப்பு கூட்டுதல் பண்ணி விற்கும் போது நமக்கு வந்து லாபங்கள் கொஞ்சம் கூட கிடைக்கும். இப்ப நெல்லா விற்கிறதோட அரிசி ஆக்கி வித்தோம்னா கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். ஆனா இருப்பு வச்சுதான் விற்க முடியும். நம்ம கஸ்டமர் வந்து நம்ம தான் தேடணும். அதே மாதிரி நம்ம சொல்லணும், இந்த அரிசியோட பலன்களை வந்து சொல்லணும்.
1: இல்ல இப்பதான் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, ஆங்காங்கே இந்த மாதிரியான சந்தைகள் நிறைய இருக்கு, மக்களும் விரும்பி வாங்குறாங்கல்ல?
0: மக்கள் விரும்பி வாங்குறாங்க. இன்னும் கூடுதலா அதை வந்து அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. எப்படின்னா அவுள் வாங்கிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்ப வந்து உங்க நிலையத்திலயோ இல்ல யூடியூப்லயோ நிறைய வருது. ஆனா இருந்தாலும் இது இந்த பாரம்பரிய நெல்ல வந்து நம்ம தீட்டாம தின்னாதான் நமக்கு நல்லது. தீட்டி தின்னம்னா அவ்வளவு பலன் இருக்காது, வர நோய்கள் வராது. ஆனா தீட்டாம தின்னம்னா பல நோய்களை குணப்படுத்தும். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அதே மாதிரி இது தீட்டாம சாப்பிட்டோம்னா பல நோய்களை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி பல பலன்கள் உண்டு. நான் ஒரு 15 வருஷமா அதில் இருக்கேன். இந்த 15 வருஷமா நான் வந்து பாரம்பரிய அரிசியில எல்லா அரிசியுமே சாப்பிட்டுருக்கேன். ஒரு 15 ரகம் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் தீட்டாம தான் சாப்பிடுவேன், தீட்டி சாப்பிட மாட்டேன். என்னைக்கோ ஒரு நாளுக்கேனா தீட்டி சாப்பிடுவேன். இந்த அரிசி விற்காம இருந்தது, வீணா பராபலா இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடுவேன். இல்லைன்னா முக்காவாசி நான் வந்து தீட்டாத அரிசி தான் சாப்பிடுவேன்.
1: அதாவது நம்ம மிஷின்ல கொடுத்து பண்ணா கூட கைக்குத்தல் மாதிரியான ஒரு இதுல நீங்க இது பண்ணிப்பீங்க. ரொம்ப பாலிஷ் பண்ணாம,
0: பாலிஷ பண்ணாமே எடுத்துடலாம். அது லப்பர்ல போவோம், செல்லரு அல்லர்னு இருக்குல்ல, அல்லர்ல போட்டா தீட்டிடும். செல்லர்ல போட்டோம்னா உரிச்சு குடுத்துரும், அந்த தோலை நீக்கி குடுத்துரும்.
1: கிட்டத்தட்ட கைக்குத்தல் மாதிரி,
0: கைக்குத்தல் மாதிரி தான் இருக்கும் அது.
1: ஆனா இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல அந்த மாதிரியான இத உண்பதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல?
0: எப்படின்னா அனுபவிச்சாதான் அது தெரியும். அது இன்னும் அந்த மக்கள் வந்து கஞ்சி தான் குடிக்கிறாங்க.
1: நிறைய நேரம் கஞ்சி
0: தான் குடிக்கிறாங்க. உணவாவே எடுத்தோம்னா ரொம்ப பலன் இருக்கும்.
1: எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி எல்லாம் எடுத்தா கரெக்டா இருக்கும்?
0: சாதமாவே சாப்பிடலாம், என்ன கொஞ்சம் நேரம் வேகும்.

0: அதுக்காக பயப்படுறாங்க. ரெண்டாவது கொஞ்சம் தடினமா இருக்கும். இப்ப நம்ம நைஸ் ரசியா சாப்பிட்டு பழகிட்டோம், பழகும் போது இதை மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அவங்களுக்கு. உடம்பு நம்மளோட ஆரோக்கியத்தை பாக்குறதா, இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா எவ்வளவு செலவாகுது?
1: சரி,
0: லட்சக்கணக்கில் செலவு பண்றவங்களாம் இருக்காங்க. இந்த அரிசியை சாப்பிட்டா அந்த செலவே இருக்காது.
1: எந்தெந்த அரிசி எல்லாம்?
0: எல்லா அரிசியும் பாரம்பரிய அரிசியில நீங்க எந்த அரிசி தின்னாலும் சரி. நான் இதுவரை மருத்துவத்துக்கே போனதே கிடையாது. அப்படியே போனாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் நான் இயற்கை மருத்துவத்தை போய் சிம்பிளா சரி பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு அவ்வளவு தூரம் செலவே கிடையாது. 15 வருஷத்துல மருத்துவத்துக்காக செலவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்ப எங்க வீட்டுல இருந்து 3வது வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இப்போ ஒரு டிசீஸ். நான் எவ்வளவோ சொல்லி அழைச்சிட்டு போனேன், இந்த அரிசியை சாப்பிடுன்னு. இன்னும் சாப்பிட மாட்டேன்றாங்களே. இப்ப ஆரம்பத்துல அவுள் அடிச்சேன், அவுள் அடிக்கும் போது கொஞ்சம் தேங்கிடுச்சு, விற்க முடியாம போனதுனால பாத்தீங்கன்னா அந்த அவுள் வந்து கொஞ்சம் வீணா பராப்பில இருந்துச்சு. 4 நாள் வெறும் அவுள் மட்டும் சாப்பிட்டுருக்கேன். எங்க அம்மா கூட சொன்னாங்க, எப்படி நீ அங்க வீட்டுக்காரங்கிட்ட சொன்னாங்க நீ வெறும் அவுளாவே சமைச்சு கொடுக்குற, அரிசி சமைக்க மாட்டியா அப்படின்னாங்க. அந்த அவுளோட தரம், இந்த அவுளோட வலுவு எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன் நல்லா. நீ சமைச்சு போடுன்னு சொல்லி அந்த அவுள் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் உணவே சாப்பிட்டேன். நான் 2 வேளை தான் உணவை எடுத்துக்குவேன். ஒரு வேளை உணவு எடுத்தாலே போதும், இந்த பாரம்பரிய நெல்ல அரிசியில வந்து ஒரு வேளை எடுத்தாலே போதும், பழமும் காயும் எடுத்தாலே போதும். அதுவும் வந்து நஞ்சில்லாததா இருந்தா அதுக்கு வலிமையே ஜாஸ்தி. நஞ்சில்லாத நம்ம தேடிதான் ஆகணும், யார் செய்யறாங்கன்னு நம்ம தேடிதான் ஆகணும், தேடினாதான் நமக்கு பலன்.
1: சரி, இந்த மதிப்பு கூட்டல் செய்ய ஆரம்பிச்சப்ப முதல்ல எப்படி எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டினீங்க, இப்ப எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டிட்டு இருக்கீங்க?
0: முதல்ல அரிசி, அவுளு, அப்புறம் இட்லி மாவு போட்டு கொடுப்பேன்.
1: இட்லி மாவு?
0: இட்லி மாவு. இட்லி மாவு எப்படி போடுவோம்னா, கைக்குத்தல் அரிசியில கருப்பு உளுந்த முத நாள் முளைக்க விட்டுருவோம். முத நாள் முளைக்க விட்டுட்டு அடுத்த நாள் கழுவிட்டு இந்த இட்லி மாவு போடுவோம். ஆனா 2 நாள் வச்சுக்கலாம், முத நாள் புளிக்காம இருக்கும். இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டாலும் புளிக்காதான் செய்யும். ஆனா அதனோட பலன் வந்து விபரீதமானது.
1: ஆனா அது பக்கத்துல இருக்கவங்க தான் இது பண்ண முடியும். இப்ப உங்க வீட்டுக்கிட்டே
0: அப்படின்னா இல்ல, அதுக்குன்னு கஸ்டமர் இருக்காங்க, கேட்டாங்கன்னா போட்டு கொடுப்பேன். இப்ப அதிரசம் போடுவேன், முறுக்கு போடுவேன், புட்டு மாவு போடுவேன், சத்து மாவு போடுவேன். ஆனா கஸ்டமர் கம்மி தான். கஸ்டமர் கம்மினா எல்லாம் நினைக்கிறாங்க விலை ஜாஸ்தி வருதுன்றாங்க.
1: இப்ப இட்லி மாவு பத்தி முதல்ல சொல்லுங்க.
0: அதான் இட்லி மாவு வந்து சாப்பிட்டோம்னா என்ன, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.
1: நம்ம நார்மலா சாப்பிடுற இட்லி மாதிரி சுவையா,
0: பாரம்பரிய அரிசியில எது செஞ்சாலும் சுவையா இருக்கும்,
1: மிருதுவா இருக்கும்,
0: மெதுவா சாப்டா இருக்கும். ஆனா வந்து என்னன்னா கலர் கருப்பு கலர்ல இருக்கும், அந்த பிரவுன் ரைஸ் இருக்கும்ல, ரெட் பிரவுன் கலந்த மாதிரி ரோஸ் அது மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல. தோசை போட்டு நல்லா எண்ணெய் போட்டோம்னா அப்படி வாட்ட வாட்டுன்னு வரும், அப்படி கொஞ்சம் கூட பிஞ்சிக்காம வரும். இதெல்லாம் நான் உன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கே போட்டேன். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன கேவுர் தோசையா அப்படின்பாங்க. அரிசி தோசைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கேவுர் தோசையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை ஊத்தி நிறைய விட்டோம்னு வச்சுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்ப இட்லி மாவு சாதாரண இட்லி மாவு 20 ரூபா வைக்கிறாங்க, இப்ப நான் வந்து 1.5 கிலோ 30 ரூபா வைப்பேன். அப்படிங்கும் போது மக்கள் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் பிரைஸ் தான் பாக்குறாங்க. அதை உணர்ந்தவங்க மட்டும்தான் அதை வந்து அந்த பிரைஸ் பார்க்க மாட்டேன்றாங்க. அதுல எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு காஸ்ட் ஆஃப் பிரைஸ் வரும்போது. மருத்துவ ரீதியா பார்த்தோம், அதுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் செலவு பண்றாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனா இது சாப்பிடுவோம் நல்லா இது பண்ணுவோம்னு இன்னும் வந்து சில பேர் வரமாட்டேன்றாங்க. அதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு.
1: சரி, வேற என்ன பொருட்கள்லாம் செய்றீங்க? இது இல்லாம அந்த அதிரசம் முறுக்கு இது மாதிரிலாம் செய்றீங்க?
0: அதிரசம் முறுக்கு
1: இதெல்லாம் பண்டிகை காலத்துல மட்டும் செய்வீங்களா இல்ல
0: கேக்குறவங்களுக்கு கொடுப்பேன்? கொஞ்சோண்டு ஸ்டால் மாதிரி வச்சிருக்கேன் நான் கடையில, அப்பப்ப போட்டு தீர தீர கொஞ்சம் கொஞ்சம்.
1: அதெல்லாம் எந்த ரகத்துல செஞ்சா நல்லா வருதுங்க? அது
0: ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதுல காட்டியானத்துல அதிரசம் போட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சாப்பிட்டதுனால சொல்றேன், கருப்பு கவுனியும் நல்லா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் பிடிக்கும்ல. ஆமா, முறுக்கு எல்லா மாவுலுமே போடலாம், நல்லா இருக்கும். உருண்டை எப்பயாச்சும் போடுவேன், உருண்டையும் வைக்கும். கேட்டு வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னாலே வந்து வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து சக்கரை ஆர்கானிக்கா தான் போடுவேன். அதே மாதிரி நான் அதிரசமும் தேங்காய் எண்ணெய் தான் சுடுவேன். எங்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் தான் சுடுவேன், வேற ஆயில் எல்லாம் போட மாட்டேன், சொல்லியே கொடுத்துருவேன்.
1: நீங்க தென்னமரத்துல இருந்து நீங்களே?
0: ஆமா ஆமா, அதுவும் செக்கெண்ணெய் தான் போடுவேன். சமயத்துல மிஸ் ரெண்டுமே வச்சிருப்பேன். லோட்ரி, லோட்ரினா அந்த இரும்புல ஓடுது இல்ல, அதுவும் வச்சிருப்பேன், செக்கிலையும் வச்சிருப்பேன். ஆனா செக்கில போட்டனா சொல்லிடுவேன், இது இந்த எண்ணெயில போட்டது, இது இந்த எண்ணெயில போட்டது அப்படின்னு சொல்லிடுவேன், சொல்லிதான் வைப்பேன். அது வாங்குறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நல்லா டேஸ்டா இருக்கும்.
1: சரி சரி.
0: ஆனா விலை பார்க்கும் போதுதான் கஸ்டமர் பயப்படுறாங்க. இப்ப சாதாரண அரிசியில வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்பாங்க, நாங்க 20 ரூபாய்க்கு விற்றாலும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் கை பிடிக்காம இருக்கும், நஷ்டம் வராம இருக்கும், லாபம் கொஞ்சம் வரும். மதிப்பு கூட்டுறதுனால, இப்ப நாங்க அரிசி வச்சிருக்கறதுனால மதிப்பு கூட்டுறதுனால அதுல லாபம் கிடைச்சிடும் எங்களுக்கு.
1: சரி, இது இல்லாம வேற என்ன செய்வீங்க? இப்ப இந்த மாதிரி தின்பண்டங்கள் செய்யறது?
0: தின்பண்டங்கள் அதாங்க, வேற எதுவும் இல்ல, செய்யறது இல்லைங்க. ஆனா அந்த உளுந்தங்களி செய்வோம், அது ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னா நாங்க செஞ்சுக்குவோம்.

0: பூக்கொடி பூங்கொடி
1: என்னக்கா
0: இந்த இயற்கை இடுபொருட்களை கூட நான் விலைக்குத்தான் வாங்குறேன்.
1: அதுதான் எனக்கு தெரியுமே.
0: பேசாம இந்த தஞ்சாவூர் கீழ வாசல் ஆர் சிதம்பர ஐயா சொன்ன மாதிரி நாட்டு மாடு வாங்கிட்டா நாமளே இயற்கை இடுபொருட்களை தயாரிச்சுக்கலாம் போல.
1: ஆமாக்கா, மாடு வாங்க காசு பணம் வேணுமேனு யோசிக்காத, சட்டு புட்டு மாடு வாங்க ஏற்பாடு பண்ணுக்கா.
0: ஆமா ஆமா பூங்கொடி, சம்பாவுக்கு தான் நான் ஏற்கனவே 2 ஏக்கர் நிலத்தையும் தயார் பண்ணிட்டேன்ல. செலவை குறைக்க மாடு வாங்கணும், வருமானம் நிறைய எடுக்க மதிப்பு கூட்டணும்.
1: ஏக்கா, நீ வாயிலே நல்லா வட சுடுவக்கா, ஆனா செய்யல.
0: பூங்கொடி அதிகமா பேசப்படாது, அடுத்து என்ன பேசுறாரு அத பிளே பண்ணு.
2: சரிங்க, இப்போ நம்ம நேரடியாக இந்த மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்களை உற்பத்தி பண்ணும் பொழுது ஒரு இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காருன்னா என்னென்ன விஷயங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. ஏன்னா இப்போ நீங்களே என்ன சொன்னீங்கன்னா சந்தையோட நிலவரம் வந்து அப்பப்போ ஒவ்வொரு மாதிரி இருக்கு, அதனால நமக்கான ஒரு மதிப்பு கூட்டுதலுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி வச்சுக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இது மாதிரியான யார் யாரெல்லாம் உற்பத்தி பண்றாங்களோ அந்த விவசாயிங்க என்ன மாதிரியான வாய்ப்புகளை வந்து தேடி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க.
3: நமக்குன்னு கஸ்டமர் பிடிச்சிக்கணுங்க, அதை வந்து எடுத்து சொன்னாதான் வரும். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சித்தப்பா பார்க்கணும், அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல அடைப்பு இருந்துச்சு. அப்ப கைக்குத்தல் அரிசி சாப்பிட சொன்னாங்க மருத்துவர்.
2: சரி,
3: சாப்பிட்டு சாப்பிடணும், நல்லா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு சிரமமா இருக்கும்ல, அதனால அந்த அரிசி வாங்குறது கொஞ்சம் தகையினாங்க. இப்ப முந்தானது போனோடனே மாதிரி திருப்பி கொண்டு வா, இப்ப 3 அடைப்பு இருக்குன்றாங்க. நாங்க அவர் இயற்கை மருத்துவர்கிட்ட தான் அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போகும்போது அவங்க சொன்னது இது மாதிரி அரிசி இந்த அரிசி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. இப்ப திருப்பி இப்ப மாறினோன்னு இப்ப முந்தானத்து போய் பார்க்கும்போது எனக்கு நீ அரிசி கொண்டா அப்படின்றாங்க. இப்ப அவங்க அந்த பலன் அடைஞ்சதுனால தானே திருப்பி அதை வர்றாங்க. ஆனா இப்ப அவங்க சிரமமா இருக்கிறதுனால வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மூட்டு வழியே வரவே வராது. இந்த கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு வேலை பார்த்தாலும் அசதியே தெரியாது.
2: சரி,
3: இதெல்லாம் நம்ம சொல்லணும்.
2: ஜீரக சம்பா இந்த மாதிரியான அரிசி எல்லாம் போடுறீங்களா நீங்க?
3: ஜீரக சம்பா போட்டிருக்கேன், ஜீரக சம்பா போட்டிருக்கேன். வாசனையா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும், சன்னமா இருக்கும். அது வந்து பிரியாணிக்கு போடுறவங்க ரொம்ப பேர் வாங்குவாங்க. அது அது ஜீரக சம்பான்னு சாப்பிடறதுக்கு நைஸா இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கணும். ஆனா விலை கூடுதலா இருக்கிறதுனால அது ஈல்டு கொஞ்சம் கம்மியா வரும். போன தடவை கூட கொஞ்சம் உண்டு எனக்கு ஒரு இது கொடுக்கும் போது ஒருத்தங்க சித்தரையா அவனுக்கு வந்து வாசனை ஜீரக சம்பா கொடுத்தாங்க. இப்ப அது கூட நெல் அரிசியா வச்சிருக்கேன், அரைக்கல. இப்ப அதே மாதிரி இப்ப கொடுக்கும் போது 100 நெல் கொடுத்தாங்க.
2: என்ன நெல்?
3: நெல்லைய பருன்னு. அது வயசு கூட வரும்போது என்ன செஞ்சிச்சுன்னா மயில் எல்லாத்தையும் தின்னுடுச்சு. அதனால அந்த கையில இல்ல, அது நெல்லைய பருல. நான் கொஞ்சம் கூட ஒரு புடி கூட இருக்கல, எல்லாத்தையும் மயிலே சாப்பிட்டுச்சு. அது நல்லா கட்டையா தான் இருந்துச்சு.
2: சரிங்க, பொதுவா இந்த மாதிரி ஒரு நெல் ரகம் போடுறவங்க இது போடுறவங்க எவ்வளவு பரப்பு போட்டா கரெக்டா இருக்கும், எந்த அளவுக்கு பரப்புல போட ஆரம்பிக்கலாம்?
3: எப்படின்னா ஆரம்பத்துல போடும்போது கொஞ்சமா போட்டுக்கணும். இப்ப நான் எடுத்தோடனே 3 ஏக்கர் ஒன்னா போட்டேன், அதான் மாறின உடனே போட்டேன். உடனே போடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு. எப்படின்னா ரசாயன உரம் போடாம போடும்போது அந்த பயிர் சரியா இல்ல. அதுக்கப்புறம் சினப்பு போட்டு தக்கப்புண்டு போட்டு அப்புறம் தொழு உரம் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வருஷம் தான் மாடே வாங்கினேன். என்னதான் வந்து இப்ப வேற தொழு உரம் வாங்குறதுக்கும் இப்ப நம்ம நாட்டு மாட்டு சாணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதனால இப்ப 1 ஏக்கருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் 1 மாடு இருந்தா கூட போதும். 1 ஏக்கருக்கு 1 மாடு இருந்தா கூட போதும். நம்ம
2: வச்சிருக்கீங்களா?
3: நான் தான் 7 மாடு வச்சிருக்கேன்.
2: சரி, எல்லாமே நாட்டு மாடு?
3: எல்லாம் நாட்டு மாடு தான்.
2: முளாஞ்சேரி மாடு?
3: ஏன்னா முளாஞ்சேரி 1.5 லிட்டர் பால் கறக்கும், 3/4 லிட்டர் கறக்கும், 1 லிட்டர் கறக்கும். நாங்க பால் கூட எடுக்கிறது இல்ல, ஏன்னா பால் கறக்கிறது அதுக்கு 2 ஆள் வேணும்.
2: சரிங்க,
3: அது வந்து உதைக்கும், சில மாடு நல்லா நிக்கும். அதனால நான் பாலே கறக்கிறது இல்ல, மாட்டு கண்ணுட்டிக்க விட்டுறது. பால் கறந்து குடுக்கலாம், அது ஒரு பிசினஸாவே செய்யலாம்.
2: சரிங்க,
3: ஆனா அந்த ரகத்துக்கு வந்து வேற ரகங்கள் மாடு இருந்தா அதோட சேர்த்து வச்சுக்கலாம். வேற ரகம்?
2: வேற ரகம்னா என்ன மாதிரி?
3: இந்த கீரு,
2: வடஇந்திய நாட்டு மாடு.
3: அந்த நாட்டு மாடு
2: பாரம்பரிய நெல் இதெல்லாம் ஒரு சைடுல போடுறீங்க, இதெல்லாம் முழுசுக்கா இயற்கையில பண்றீங்க, பரவாயில்ல. வாழை இதெல்லாம் வச்சிருக்கேன்றீங்களே, அதுல நோய் பூச்சி எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி சமாளிப்பீங்க?
3: வாழைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் குருத்து இது வந்துச்சு, அது ஜாஸ்தி உழுவாது. அதுக்கு நாங்க வந்து ரசாயன உரம் போடுறது இல்ல, ஜீவாமிர்தம் மட்டும்தான் போடுவோம் வாழைக்கு. வேணா பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் இருக்குல்ல, மில் சாம்பல் கிடைச்சிச்சுனா கொண்டாந்து கூப்பிடுவேன். கருக்கா இருந்துச்சுன்னா கருக்காவை போடுவேன்.
2: அதை வச்சே
3: பண்ணிடுவேன். நல்ல
2: வாழை. என்ன ரகம் அது?
3: எனக்கு 8 ரகம் இருக்கு, 8-9 ரகம் இருக்கு.
2: ஓ, 9 ரகம் பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கீங்க?
3: எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், ஒரு இதை ஒண்டியும் தனியா இருக்கும், மீதி எல்லாம் ஒன்னாதான் வச்சிருக்கேன்.
2: சரி. என்னென்ன ரகம் எல்லாம் போட்டிருக்கீங்க?
3: பூவன், முந்தன்,

0: கற்பூரவள்ளி, நாட்டு ரஸ்தாளி, பேன், பச்சை நாடா, செவ்வாழை, குட்டவாழை ஒன்று இருக்கு,
1: சரி,
0: நெய்வாழைன்பாங்க,
1: அதுவும் வச்சிருக்கீங்க. இதுக்கான கட்டையெல்லாம் எங்கேருந்து வாங்கிக்கிறீங்க?
0: கட்டை நெய் வந்து இப்போ நான் திருச்சியிலேருந்து வாங்கினது, திருவையாறுலேருந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்னன்னா, நான் கட்டை புதைச்சே 30 வருஷம் ஆச்சு ஒரு ஏரியாவில்.
1: சரி சரி.
0: அதை வச்சே என்ன வச்சுக்கிட்டே இருக்கேன்.
1: அப்படி பக்கத்தில் வர்றதை இது பண்ணி,
0: பக்கத்தில் வர்றதே ஒரு 30 வருஷம், ஒரு ஏரியா வந்து 25 வருஷம் வச்சிருக்கேன்.
1: இப்போ காட்டை வந்து நீங்க வந்து ஒன்றும் அங்கே உள்ள விட உழவு பண்றதோ?
0: உழவு பண்ணுவோம், கொத்துவோம், ஆள் விட்டு கொத்துவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை கொத்திடுவோம், இல்லைன்னா பூட்டு ரொம்ப இதாகும். அதனால இப்ப தென்னங்கொள்ளையில ஊடு பயிரா வர வச்சிருக்கேனா, அதுல உள்ள கழிவு, இந்த தென்னை மட்டை, பாலை, இப்ப பக்கம் பத்தா இதுக்கு இப்ப தேங்காய் உழுவுதுல, அந்த தேங்காயை உரிச்சு அந்த மட்டையும் அதிலே போட்டுருவோம்.
1: சரி சரி சரி.
0: அதிலே போட்டு அதை வருஷத்துக்கு ஒரு தடவை கொத்தி விட்டுருவோம். கொத்தி விட்டு கிடங்கு அதே

0: அதிலே போட்டு அதை வருஷத்துக்கு ஒரு தடவை கொத்தி விட்டுருவோம். கொத்தி விட்டு கிழங்கு. அதே மாதிரி மழைநீர் பாத்தீங்கன்னா, என் கொள்ளையில வந்து மழைநீரே வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வயலா இருந்தாலும் சரி, வாழை கொள்ளையா இருந்தாலும் சரி,
1: தண்ணி எப்படி இது பண்ணி
0: தண்ணி அப்படியே கொண்டாந்து அந்த கிடங்குல விட்டுருவோம். தென்னங்கொள்ளையில அவ்வளவு மூணு அந்த நடுப்புற அப்படியே கிழிச்சு விட்டு அந்த அந்த கழிவெல்லாம் அதிலே போட்டுருவோம். போட்டுட்டு வயல் தண்ணி வடிகிறது கூட அந்த அதிலே வடி விட்டுருவேன். மழைநீரும் வெளியில விட மாட்டேன். ரொம்ப ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சு ஒரே ஒரு தடவை தான் வெளியில விட்டுருக்கேன். நான் 15 ஆண்டுகள்ல வடி விடுறதே கிடையாது.
1: சரிங்க, இப்போ விவசாயிகள் வந்து பொதுவா நம்ம பகுதியில அவங்கவுங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதான் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருப்பாங்க.
0: ஆமா ஆமா.
1: இப்ப நீங்க சொல்ற மாதிரியான முறைகள் வந்து கொஞ்சம் கடினமா செய்ய வேண்டிய,
0: கடினமா தான் இருக்கும், பலன் ஜாஸ்தி இல்ல.
1: சரி,
0: இப்ப நான் வந்து என் மண்ணில வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கூட விட மாட்டேன்.
1: இப்ப
0: வேலை செய்யறவங்க ஒரு பாக்கு போட்டாங்கன்னா கூட அந்த பாக்கு பேப்பரை கூட எடுத்துருவேன். நான் அந்த அளவுக்கு என் மண்ணை பாதுகாத்திருக்கேன். இனி பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு வந்து மண், காற்று, நீர் மூன்றையும் நம்ம சரியா வச்சுட்டு போனோம்னா தான் நம்ம பின்னாடி வர ஜெனரேஷன்ல நம்ம காப்பாற்ற முடியும். இல்லனா வந்து நம்ம காப்பாற்றவே முடியாது. இன்னும் அது வந்து புரிதல் யாருக்குமே வரல. மண், நீர், காத்து மூணையும் நம்மளால எவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணாம முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்க கத்துக்கணும் எல்லாருமே. இப்ப நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோம், படிக்க வச்சுட்டா கூட பத்தாது. இப்ப உள்ள நோய்களை வந்து நம்ம சரி பண்ணணும்னா இந்த பழக்க வழக்கங்களையும் நம்ம வந்து சொல்லணும் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி இப்ப என் பொண்ணே வந்து ஒரு தடவை வந்து இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்குது. என்ன அரிசி கொடுக்குதுன்னா, இந்த மாவு அரைச்சி உளுந்து அரிசி, கைக்குத்தல் அரிசி போட்டு மாவு அரைச்சி காலையில ஒரு வேளை உணவாக கொடுக்குது. ஆனா அரிசியை மாத்த மாட்டேங்குது. என் பொண்ணே மாத்த மாட்டேங்குது. வரும்போது இடுப்பு வலி வருதுன்னுச்சு. நான் சொல்லும் போது என்னை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், நீ மருத்துவர்கிட்ட நீ அழைச்சிட்டு போனா நீ கைக்குத்தல் அரிசி சாப்பிடு, சாப்பிட்டதுக்கப்புறம் நீ அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த கைக்குத்தல் அரிசியில வந்து அவ்வளோ பலன் இருக்கு. நான் அதை தானே சொல்ல முடியும். நான் அனுபவிச்சதை வந்து என் பொண்ணுக்கு நல்லா
1: அவங்களுக்கே வந்து நீங்க ஒரு சில விஷயத்தை நம்ம திணிக்காம பாரம்பரிய நல்றாங்களே. சன்ன ரகம் ருசியா இருக்கக்கூடிய ரகம் இருக்கு. இப்ப நம்ம சீரக சம்பா,
0: சீரக சம்பா இருக்கு, இழுப்பப்பூ சம்பா இருக்கு, வாசனை சீரக சம்பா இருக்கு. நான் ப்ரொமோட் பண்றதே முதல்ல வந்து முதல்ல முதல் வாங்குறவங்களுக்கு வந்து சிகப்பரிசியே கொடுக்க மாட்டேன், கருப்பரிசியும் கொடுக்க மாட்டேன். முதல்ல வெள்ளரிசியை தான் கொடுப்பேன்.
1: ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து பழக்கம்
0: வரணும். அது எனக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். முதல்ல வந்து கொடுக்கும் போதே வந்து நிறையாவும் அரிசி கொடுக்க மாட்டேன். சில பேர் ஆர்வத்துல வந்து எனக்கு 10 கிலோ கொடுப்பாங்க. 10 கிலோ எல்லாம் கொடுக்க மாட்டேன், 1 கிலோ தரேன். ஒருத்தவங்க வீட்டுல நான் 1/2 கிலோ அரிசியை கொடுத்து திருப்பி வாங்கிட்டே வந்திருக்கேன். அவங்க ஒரு மாசமா வச்சிருக்காங்க. அந்த அரிசியை எப்படி தயார் பண்ணேங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும். நான் அதனால கொடுக்கவே மாட்டேன் 1/2 கிலோ. அதே மாதிரி ஒயிட் ரைஸ் தான் முதல்ல கொடுப்பேன். நீங்க சொல்ற மாதிரி ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, நீங்க சொல்லிட்டீங்க, அது உண்மை, 100%க்கு உண்மை. அந்த சாஃப்டா இருக்கிறத பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அது வேகும் போது, அதை சாப்பிடும் போது, அதுக்கப்புறம் எதனா சேப்பரிசி சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவேன்.
1: இப்போ தொடர்ச்சியா இந்த மாதிரியான ஒரு நல்ல முன்முயற்சியை எடுத்து ஒரு பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து போட்டு அதை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம வணிக ரீதியாகவும் அதை வெற்றி பெற செய்யணும். அது 4 பேருக்கு ஆரோக்கியத்துக்கும் பயன்படணும், மக்களும் நல்லா இருக்கணும், மண்ணும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க சிறப்பா அடுத்த
0: என்னோட இது இருக்கிறவர்களும் தொடர்ச்சியா நான் செய்வேன், இதை கைவிடவே மாட்டேன். எப்படின்னா பின்னாடி வர ஜெனரேஷனை நம்ம காப்பாத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது.
1: அந்த பொறுப்புணர்ச்சி தான் வந்து இது மாதிரி 100 பேர்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட இருக்க பொறுப்புணர்ச்சி தான் அந்த உலகத்தை ஏக்குது அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வகையில ஒரு நல்ல ஒரு பொறுப்புணர்வான ஒரு மனிதரை வந்து, அதுவும் விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப பொறுப்புணர்வானவங்க, அதுல இன்னும் பொறுப்புணர்வோட அதை வந்து இன்னும் பத்திரமா அந்த இதை பாத்துக்கணும், அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகும்போது நல்ல ஆரோக்கியமா அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு வந்து ரொம்ப தங்கமான ஒரு விஷயம். உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு நன்றி. உங்களோட என்ன சொல்லுங்க, யாராவது இப்ப பேசிட்டு இருந்ததுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கும், உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க, பேசணும்னு நினைப்பாங்க, இல்ல அவங்களுக்கு உங்களோட என்ன சொல்லுங்க?
0: 94 86 26 59 62.
1: இன்னொரு தடவை சொல்லுறீங்க,
0: 94 86 26 59 62.
1: உங்க பணி இன்னும் சிறப்பா நடக்கணும், நீங்க நினைச்ச மாதிரி நல்லா விளையணும். நிகழ்ச்சியில பங்கிட்டதுக்கு மிக்க நன்றி.
0: நிலையத்திற்கு உங்களுக்கும் நன்றிங்க.

0: நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம செய்யற எந்த செயலா இருந்தாலும் மத்தவங்களுக்கு வழிகாட்டுதலாவும் இருக்கணும், எதிர்கால தலைமுறையினருக்கும் பாதுகாப்பாவும் இருக்கணும். எப்படி நம்ம தஞ்சாவூர் கீழவாசல் ஆர் சிதம்பரம் ஐயா சொன்ன மாதிரி.
1: ஆமா ஆமா பூங்கொடி, 7 ஏக்கர்ல 3 ஏக்கர் பாரம்பரிய நெல் சாகுபடி,
0: ஆமா,
1: அப்புறம் வாழை தென்னை காய்கறி சாகுபடி, கூடவே 6-7 நாட்டு மாடு வளர்ப்பு, எல்லாமே சுற்றுச்சூழலை பாதிக்காத இயற்கை முறை விவசாயம்.
0: ஆமாக்கா,
1: மழை நீரை தக்க வச்சுக்கிறது, மதிப்பு கூட்டு விற்பனை. அப்பப்பா,
0: ஆமா முத்தக்கா, மொத்தத்துல மண்ணுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி இவரோட விவசாயம் பாதுகாப்பு வளையமா தான் இருக்கு.
1: ஆமா ஆமா பூங்கொடி. சரி, தம்பி கல்யாணத்துல ஸ்பெஷல் எதுவும் இருக்கா? என்ன
0: ஸ்பெஷல் இருக்குக்கா?
1: அண்ணது
0: கைக்குத்தல் அரிசி ஜீரக சம்பா அரிசி தான் கைவசம் இருக்குல்ல, இத வச்சுதான் விருந்தே பாலமா இருக்க போகுது. சரி சரி முத்தக்கா, இந்த இடியாப்பம் என்னாச்சுன்னு தான் பாரு, மணி 8 ஆச்சு, பசிக்குது வேற.
1: தான் பாக்குறேன். ஆடக்கடவுளே, அடுப்பு பத்த வைக்க மறந்துட்டேன் பூங்கொடி.
0: எப்பவுமே நீ வயலத்தான் வட சுடுவியாக்கா.
1: போதும் பூங்கொடி போதும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு. நீர்முகம் பங்கேற்றார் தஞ்சாவூர் கீழவாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: நிகழ்ச்சியில் இனி

0: உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியுமா அப்படின்னு என்ன பார்த்து பேசினவங்க எல்லாரும் மூக்கு மேல, எது மேல?
1: மூக்கு மேல
0: விரல் வைக்கிற மாதிரி பாரம்பரிய நெல்ல சாகுபடி செஞ்சு அரிசி அவளு இடியாப்ப மாவு தோசை மாவு முறுக்கு மாவுன்னு மதிப்பு கூட்டி வித்து பெரிய தொழிலதிபரா வரப்போறேன். நீ வேணா பாரு
2: ஏக்கா, நீ சொல்றத கேக்கும்

0: அதில் பன்மடங்கு உற்பத்தி.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும்.
2: இதுவரை உரையாடியவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இனி அறிவிப்புகள். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் ஆயத்தமாகி வருகிறார்கள். சம்பா தாளடி நெல் சாகுபடி பிரதான விவசாயமாகும். இது வழக்கமாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் தொடங்கி ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது. நடப்பாண்டில் 149,770 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா தாளடி சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உழவர் நண்பர்களே, விவசாயத்தின் அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்பு திறன் கொண்ட விதைகள்தான் பயிரின் விளைச்சலுக்கு பெரிதும் நிர்ணயிக்கின்றன. சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்டகால விதை நெல் ரகங்களான CR 1009, Sub 1, சாவித்ரி CR 1009, ADT 51, மத்திய கால ரகங்களான QR 50, TKM 15, நெல்லூர் மகசூரி, திருச்சி 3, Q56, Q57, Q58, சம்பா மகசூரி, வெள்ளை பொன்னி, KKM போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடனும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரியும் ஒரு மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணி ஆர்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், 15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விதை மாதிரி அனுப்பும் விவசாயிகள் தங்களுடைய பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பயிரின் வகை, ரகம், குவியல் எண் ஆகியவற்றோடு விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இவ்வாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண் அலுவலர் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டு காரிப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய வருகின்ற 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் திருச்சி மாவட்டத்தில் தற்போது வரை 10,000 ஏக்கரில் குறுவை நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 425 ஏக்கர் பரப்பளவிற்கு மட்டுமே விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர். மேலும் நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும், மழைப்பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் 15 நாட்களுக்கு பயிர் காப்பீட்டு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் குறுவை நெல் பயிருக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். நடப்பு காரிப் மற்றும் சிறப்பு பருவத்திற்கு ஷீமா பொது காப்பீட்டு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எனவே குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் பயிரை பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் வரும் 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பர்கூர், பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம் இந்த சந்தையில். உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற கால்நடைகளை வாங்கி பயனடையுங்கள். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்று பயனடையலாம். இவ்வாறு தமிழ்நாடு மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவித்துள்ளார். வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம். அனைவரும் பங்கு பெற்று பயனடைவோம். இதுவரை

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான உறுதிமொழி ஏற்று சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாட நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக காணொலி பதிவில், நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒவ்வொரு குடிமகனும் அஞ்சலி செலுத்த ஒன்றிணையுமாறு வலியுறுத்தினார். மேலும் இல்லங்கள்தோறும் ஹர்கர் தெரங்கா இயக்கத்தின் கீழ் அனைவரும் தங்கள் வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் அனைவரும் ஒன்றிணையுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேறிய இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இந்த மசோதாவை முன்மொழிந்தார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள், நிர்வாக செயல்பாடுகள் ஆகியவற்றில் செயல்திறன், சுதந்திரம், வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த மசோதா வழிவகை செய்கிறது. மக்களவையில் கேரளாவை கேரளம் என்று பெயர் மாற்றும் மசோதா, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா ஆகியன நிறைவேற்றப்பட்டன. நீட்தேர்வு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விலகி ஓடுவதாகவும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா அமெரிக்க விண்வெளி ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நாசா தனது நிலவு விண்வெளி ஆய்வு திட்டத்தில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் அறிவியல் தரவு பகிர்வு தொடர்பான விவாதங்களை முன்னெடுத்துச் செல்ல இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் தலைமையில் போதை இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தருமபுரி, நாகை உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்தனர் என்றும் கூறினார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கடந்த மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதுகுறித்து விளக்கமளித்த அவர், மத்திய

அரசின் 60% பங்காக 7,586 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசின் பங்காக 5,057 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் 125 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 1 TMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55வது கூட்டத்தில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொது பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கு நேரடி கலந்தாய்வும் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டை சரகம் சக்கராப்பள்ளியில் நாளை மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தலைமையில் நடைபெறும் இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயனடையலாம். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல நாளையும் நாளை மறுநாளும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சதுரகிரி வனப்பகுதியில் காட்டுத்தீ முற்றிலும் அணைக்கப்பட்டுள்ளதால் இந்நடவடிக்கை. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் கோவை அணி சற்று முன் 4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 40 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக இன்று பிற்பகல் நடைபெற்ற போட்டியில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இதமான குளிர்காற்று இனிமையாக வீச இமைகளை மெல்ல மூடி விழிகளும் களைப்பாரும். அந்தி மறைந்த முன்னிரவு பொழுதில் நம் நேயர்கள் மனமிரும்பும் இரவு இசை இனிமை நம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். 80கள் 90களில் வந்த திரை இசை கானங்கள் கேட்கும் நேரம் இது.
1: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்களோடு
0: எல் கௌதமன்,
1: ஆர்ஜே பழமலை.
0: தொலைபேசி எண்கள் 0431-800-102-1 புதிய நேயர்களும்,
1: 0431-200-102-1 என்று அறிமுக நேயர்களும் இணைப்பில் அவங்க வந்து உங்கள் பாட்டை கேட்டு ஜாலியாக
0: என்ஜாய் பண்ணலாம்
1: என்ஜாய் பண்ணலாம்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஏய் பாபு, டூர் வந்துட்டு காலங்காத்தால நம்ம திருச்சி பண்பலை 102.1 ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு டீ குடிக்கிற சுகம் இருக்கு. பிரம்மாதான்.
2: ஆமாண்டா சிவா, சூப்பர் சாங்கடா.
3: புத்தம் போதும்
2: சரி சரி கிளம்பு, இப்ப போனாதான் நம்ம பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நல்லா பார்க்க முடியும்.
1: ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், காரம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும்.
2: எங்க போனாலும் திங்கிறத விட மாட்டிய, உன் டிசைன் அப்படி.
1: டேய் டேய் டேய், நிறுத்துடா. ஓவர்சீன் உடம்புக்காகாது. நான் அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுது எனக்கு இல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுக்கத்தான்.
2: என்னடா சொல்ற,
1: தமிழ்ல தானே சொன்ன.
2: நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை அதுங்களுக்கு போட்டோம்னா அதுல உள்ள மசாலா பொருட்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். பறவைகளும் விலங்குகளும் தனக்கு வேண்டிய உணவுகளை தானா தேடி சாப்பிடுறப்பதான் அதுங்க உடல் நலத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு பறவைகள் போடுற விதைகளால பலவிதமான மரங்கள் வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டூருக்கு வந்தோமா, சூழலை கெடுக்காம என்ஜாய் பண்ணமா போனமான்னு இருக்கணும்.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: சரிம்மா,
4: நல்லது. என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
5: மேட்டுக்குடி படத்துல இருந்து அந்த பாட்டு போடுங்க சார்.
4: சரிம்மா, நேயரோட விருப்பத்தை நிறைவேற்றலாம்.
5: நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் மனவிடுதியிலிருந்து இளங்கோ பேசுறேன்.
0: இளங்கோ ஐயாவுக்கு என்ன பாடல் வேணுமா?
1: கீதாஞ்சலி படத்திலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது.
0: நன்றி சார்.
1: வணக்கம்.
2: ஒரு ஜீவன்

0: நேரம் 8:26. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்ததுன்னு சொல்லும் போதே நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து எட்டி பார்த்து இசையை கேட்டு ரொம்ப மதிமயங்கி போகக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாட்டு இருக்குது. இரவு பொழுதுல இந்த மாதிரி இனிமையான பாடல்கள் கேட்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு, அதுவும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார், எங்கன்னு பேசுறீங்க?
1: அன்பு சகோதரர், அன்பு சகோதரருக்கு இனிய இரவு இசை இனிமையோட இணைவது விராலிமலை ஏழுமலை கத்துல ஊராட்சி எடையபட்டி ஏழுமலை.
0: சரிங்க ஐயா, சரிங்க. என்ன பாட்டு, என்ன திரைப்படம் ஐயா?
1: நல்லா இருக்கியா சகோதரே?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நம்ம அந்த திருச்சி வானொலி கேட்டு நல்லா அமைதியா நல்லா சென்ட்ரல் காட்டு வீசிக்கிட்டு இருக்கேன், அருமையா இருக்கேன்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா.
1: அது அந்த மஞ்சு வரண்டு படத்துல இருந்து மாமா வாங்கி தந்த வந்த பட்டு சேலைகள்.
0: சரிங்கய்யா, பாட்டு கொடுத்துடலாம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி தம்பி.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமுலு ஐயா.
0: ஸ்ரீராமுலு ஐயா, எப்படிங்க நம்ம வானொலி அங்கெல்லாம் எடுக்குதா? எப்படி இணைய மூலமா கேக்குறீங்களா?
1: நான் வந்து இங்க நெட் இதுல கேக்குறேன் ஐயா, சிஸ்டத்துல கேக்குறேன் ஐயா.
0: ஓஹோ, சரி சரி சரி.
1: ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல சவுண்ட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கியா.
0: அருமையா இருக்கு. சரிங்க சரி,
1: அருமையா இருக்கு.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன பாடல் வேணும்? சந்தோஷத்தோட கேளுங்க.
1: புதிய வார்ப்புகள்ல, புதிய வார்ப்புகள்ல தந்தன தந்தன தாளம் வரும் பாடு.
0: அருமையான பாட்டு. தந்தன தந்தன தாளம் வருது காற்றலைகள்ல, கேளுங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு. நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேவிமங்கலத்திலேருந்து பிரேமா கண்ணன் பேசுகிறேன் சார்.
0: சரிம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: நினைத்தாலே இனிக்குங்கிற படத்திலேருந்து பாரதி கண்ணம்மா பாட்டு வேணும் சார்.
0: சரிம்மா, நேயரோட விருப்பத்திற்கேற்ற மாதிரி பாடலை வழங்கிடலாம்.
1: ஓகே.
0: நன்றி.

0: 80களோட முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவரும் கண்ணதாசன் கவிதை வரையிலும் அந்த மாயாஜாலம் அந்த நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் எல்லாமே அருமையான பாட்டு தான். சிறந்த பாடல்களில் மிகவும் சிறந்த பாட்டை வந்து நேயர் வந்து தெரிவு பண்ணியிருந்தாங்க. இரவு இசை இனிமையில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேரு.
1: தஞ்சாவூர் மகனமுச்சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் சார்.
0: குருமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அழகே உன்னை ஆதரிக்கிற அந்த படத்துல இருந்து ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடுறேன் சார்.
0: பாடலாமே, பாடுங்க.
1: நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேரா.
0: மாறிட்டீங்க, பேசிட்டு அப்படியே பாட வந்துட்டீங்க, அதான் மாறிதான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க.
1: ஆமா ஆமா சார், நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா போயிட்டே இருக்கு சார்.
0: சரிங்க சரிங்க ஐயா,
1: அருமையா அருமையா இருக்கு. சரி சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
1: வணக்கம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுட்ருக்கிறது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அருமையானதொரு பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுகிறேன் சார்.
0: சரிம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: எனக்கு எங்க முதலாளி படத்திலிருந்து குங்குமம் மஞ்சளுக்கு அந்த பாடல் கொடுங்க சார்.
0: சரிங்கம்மா, சந்தோஷம், கொடுத்துடலாமா?
1: நன்றி சார் வாய்ப்புக்கு.
0: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி.

0: இணைந்துகின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை நிமையின் நிறைவு நேரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: தோமலாம்பையும் வடசேரியிலேருந்து பேசுகிறேன் சார்.
0: ஐயா, உங்கள் என்ன பாட்டு வேணுங்க?
1: எனக்கு அண்ணாமலை பாட்டிலேருந்து வேணுங்க சார்.
0: அண்ணாமலையிலேருந்து? அண்ணாமலையா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, ஏன் இப்போ இவ்வளோ தயக்கம்? இப்போ தான் முதல் வர பேசுகிறீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: பேரை கூட சொல்லலையே நீங்கள். எனக்கு நம்ம உங்கள் பேர் அண்ணாமலையான்னு நினச்சிட்டேன். என்ன இப்போ உங்கள் பேர் என்ன?
1: குமரவேலு சார்.
0: குமரவேலா? சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: குமரவேலு, மச்சான் பேர் பாலு, மணி, ஜெனிதா,
0: எல்லாத்துக்கும் இந்த பாட்டா?
1: ஆமாங்க சார்.
0: நன்றி சார், நன்றி.

0: இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த இறுதி சினிமையில் மொத்தமாக 8 நேயர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம் சார், தொடர்ச்சியாக அருமையான பாடல்களை
0: அருமையான
1: கேட்டு.
0: பாடல்களை கேட்டாங்க. 8 பாடல், 8 நேயர்களும் முத்து முத்தான பாடல்களை கேட்டாங்க, அப்படி தானே?
1: ஆமாம், கடைசி
0: நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் போனதே தெரியல, அப்படி தானே?
1: ஆமாம், ரொம்ப இனிமையாக போச்சு. நமக்கு
0: ஆரம்பத்தில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, என்ஜாய் பண்ணிங்களா?
1: பயங்கரமாக சார், இப்போது நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வேணும்னா கூட நம்ம ஸ்வீட் சாப்பிட்றலாம், மனசுக்கு ஒரு ஸ்வீட்டு வேணும்னா அது நம்ம இசையால் மட்டும்தான் முடியும்.
0: அருமை
1: அது
0: அருமை.
1: இந்த இரவு பொழுதில் வழங்கும் போது நமக்கு ரொம்ப அருமையான ஒரு இரவு.
0: அருமையாக இந்த இறுதி சினிமை முடிந்தது. கேட்ட ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி News@9.
2: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9.

நேர்களே, கண்ணயரும் முன் கருத்தான பாடல்கள், காதிக்கினிய அந்த கால குரல்கள், நெஞ்சத்தை நிறைக்கும் நல்லிசை மெல்லிசை அலைகளாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. 938-546-1021 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நேர்களே நீங்கள் விரும்புகிற பாடல்களை குரல் பதிவு செய்தும் அனுப்பலாம், இல்லை குறுஞ்செய்தியாகவும் கொடுக்கலாம். பாடல் படம் விவரங்களோட உங்கள் பேரையும் ஊரையும் தெளிவாக குறிப்பிடுங்க. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் முதல்ல பார்த்தீங்கன்னா திருச்சி பெல் டவுன்ஷிப், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பெரியசாமி வந்து பாடல் கேட்டிருக்காங்க. படகோட்டி அப்படிங்கிற படத்தில் பி. சுசிலாவின் குரலில் இந்த பாடல் வருகிறது முதல் பாடலாக, இனிய பாடலாகவும்.

0: ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா குரல் பதிவு. நிகழ்ச்சியோட முதல் நேரம் குரல் பதிவு மூலமாக பாடல் அனுப்பிச்சிருக்காங்க.
1: வணக்கம் கௌதம் சார், நான் மலைக்கோட்டையிலேருந்து மாலதி பேசுகிறேன். எனக்கு படம் வந்து காதலிக்க நேரம் இல்லை, பாடல் வந்து என்ன பார்வை பார்வை, அந்த பாட்டு கொடுங்க சார். தேங்க்யூ.

10:10 நாம் இணைந்திருக்கின்றோம். ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நெகிழி திருச்சி வானொலியோட வாட்ஸ்அப் எண் 9385046102.

இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து பாடல் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா அடுத்து குறுஞ்செய்தி வந்திருக்கு. யார் அப்படின்னா, கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் செந்தநீர்புரம் ஆல்பர்ட் பட்டாளம் ரமேஷ். இவங்க வந்து ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்திலிருந்து டி எம் சுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய ஜோடி பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க.

0: பிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. இது நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் அதுவா இதுவா, இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமா அப்படிங்கிற தலைப்பிலே நேர்களை நீங்கள் வந்து பேசலாம். புகைப்படங்களை நம்ம சேமித்து வைக்கிறது, நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கிறதுக்கா, இல்லை வந்து பொது வெளியில் நம்ம வந்துட்டு அதை பதிவிட்டு அதுக்கான அந்த லைக்ஸ்லாம் வாங்குறாங்கல்ல, அப்படி ஒரு பர்பஸ்க்காக அந்த புகைப்படங்களை வந்து நம்ம சேமித்து வைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு விவாதிக்கலாம் வசந்த அழைப்பில் காலையில் 9 மணிக்கு அதுவா இதுவா நிகழ்ச்சியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய குறுஞ்செய்திகள் தான் வந்திருக்கு. குரல் பதிவு ரொம்ப அரிதாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக குரல் பதிவு நீங்கள் வந்து தெளிவாக உங்களுடைய ஊர் பேர் அப்புறம் பாடலோட பேர் பாடலோட அந்த என்ன வரி வருதோ அதை முதல்ல வருதோ அதை எழுதிட்டு படம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிடுங்க. குறுஞ்செய்தியில் அடுத்து பார்த்தீங்கன்னா லால்குடி வாவுசி நகர்லேருந்து மேவரிக் பயஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னா, செல்வம் படத்துலேருந்து எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒரு பாடல் வேணும்னு கேட்டிருக்காரு.
1: 1, 2, 3, 4, 5

0: தலை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆனாங்க
1: தலைகுனிவாக ஆனாங்க
0: அறிவில் தெளிவிருக்கு

0: சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மறுத்தலின் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரல் பதிவு மூலமாக பாடல் கேட்டிருக்கார் நேயர்.
1: சார் வணக்கம் சார், நான் மேல அம்பிகா படத்திலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் ஜோசப். எனக்கு உனக்காக நான்ன்ற படத்திலேருந்து ராமு ஐ லவ் யூ, ராஜா ஐ லவ் யூ பாட்டு போடுங்க சார். நன்றி சார்.

நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில். அடுத்து பார்த்தீங்கன்னா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மொராய் சிட்டி அப்படிலேருந்து கணேஷ்குமார் கௌதமி அப்படிங்கிறவங்க பாடல் கேட்டிருக்காங்க. பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற படத்துலேருந்து எனக்கு வந்துட்டு பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுசீலாவின் குரலில் வந்த இனிமையான பாடல், எனக்கு காற்றில் தவழ விடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க.

0: இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் நேர்களோட தெரிவெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. அடிக்கடி கேட்ட சில பாடல்களாக இருந்தாலும் கூட இரவு பொழுதில் நேர் விருப்பத்தில் கேட்குறப்ப அது அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நம்பலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி பீமநகர் அங்கேருந்து வந்து கீதா கிருஷ்ணமூர்த்தி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎம் சௌந்தரராஜனும் பி சுசிலாவும் இணைந்து பாடிய பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடலின் படம் குடியிருந்த கோயில்.
1: நீயே தான் எனக்கு மனவா.

0: நமது டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் நிகழ்ச்சியில் பழைய திரைசை கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேர்களே, நாளை முற்பகல் 11:02 கல்லூரி கலாட்டா, இதில் திருச்சிராப்பள்ளி இந்திரா காந்தி கல்லூரியிலிருந்து நேரலை, நாளை முற்பகல் 11:02 கல்லூரி கலாட்டா. ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் வந்து பழைய பாடல்னா அது நிச்சயம் பழைய பாடலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னு ஒருத்தர் குறுஞ்செய்தி அமைச்சிருக்காரு. குறுஞ்செய்தி அமைச்ச கையோடு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாடலையும் கேட்டிருக்காரு. அது வந்து பழம் பெரும் பின்னணி பாடகி பி லீலா அவர்கள் குரலில் வந்த பாட்டு, அதை நான் கேட்கணும் பண்பலையில் அப்படின்னு கேட்டிருக்காரு. குரல் பதிவுலையும் அந்த தகவல் அவர் சொல்லியிருக்கார். இதோ நேயரின் குரல் பதிவு.
1: வானொலி நிலையத்தாருக்கு எனது இரவு வணக்கம். ஐயா, நான் பக்கிரசாமி, தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம். நான் விரும்பி கேட்கும் பாடல் படம் டாக்டர் சாவித்திரி, பாடியவர் பி லீலா. பாடல் தேன் சுவை மிகவும் செந்தமிழ் கீதம், எழுவது குரலாலே சிந்தை கிளரும் மதுரசலாதம், எழுவது விரலாலே. அந்த பாடலின் தயவு செய்து ஒளிபரப்புங்கள்.

டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். தஞ்சாவூர் பகிரிசாமி ஐயா இப்படி ஒரு பீலீலா குரலில் ஒரு பாடல் கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா நேயர்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 70-80களில் அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பழைய பாடல்கள்லாம் அவங்க கேட்டிருந்த பாடலாம் அடிச்சுட்டு மறுபடியும் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் அங்கேருந்து தாமஸ் ஐயா பாடல் கேட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா மந்திரி குமாரி அப்படிங்கிற படத்துலேருந்து திருச்சி லோகநாதனும் ஜிக்கி அம்மாவும் பாடிய பாடல் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காரு. எல்லாருக்காகவும் இந்த பாடல் இனிதாக. ஜி ராமநாதன் இசையமைப்பில் மருதகாசியின் பாடல் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார்.

இரவில் வானில் விண்மீன்கள் கண் அயறுமுன் முத்து முத்தான பாடல்கள் நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் அறிந்த நிகழ்ச்சியில் நேர் விருப்ப தெரிவுகளாக. கச்சேவி, இது ஒரு வசதி. நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக அவங்களுடைய குரல் பதிவுகளையும் குறுஞ்செய்தையும் வந்து பாடல்கள் வந்து தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி 94 அதாவது 94 கரிய மாணிக்கம்

இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி கீழாண்டார் வீதி சண்முகம் ராஜலட்சுமி ஜெகதீஸ்வரி சுகாசினி கற்பகம் இவங்க வந்து சந்திரபாபு ரசிகராக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த நேர்பட்டாலுமே பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்க விருப்பத் தெரிவுகளாக ஜேபி சந்திரபாபு அவர் பாடிய பாடல் தான் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பாடல் கேட்டிருக்காங்க. மாமன் மகள் அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஜெமினி கணேசன், சாவித்ரி இவங்கள்லாம் நடித்த திரைப்படம் இது. இதில் சாவித்ரியோட அந்த புகைப்படத்தை வைத்துக்கிட்டு சந்திரபாபு வந்து இந்த பாட்டை வந்து பாடி ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பரபரப்பான பாடலாக இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னு இந்த நேர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் ஏதோ மாமன் மகள் படத்திலிருந்து.

0: என்ன ஸ்டாப்பிங் பிளேஸ் வரலீங்களே?
1: பிரேக்க போடு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு.
1: எப்படி?
0: தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
1: ஆனா சிம்மா குரல் விஞ்ஞான பாகத்துறேன். வெள்ளக்காரன் கூத்த பாத்துருக்கியா நீ?
0: இல்ல சார்.
1: எங்க ஜகாவா?

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
1: மாலதி,
2: மாலதி
1: நிஜமா?
2: யாரு
0: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன் சிம்மக்குற

ரிச் எஃப்எம் ரீம்டோ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இதனால் நேயர்கள் தொடர்ந்து பாடல் கேட்ட வண்ணம் தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி குமரன் நகர்லேருந்து சுவாமிநாதன் பாடல் கேட்டிருக்காரு. தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற படத்திலேருந்து பாடல் வேணும்னு சொல்லியிருக்காரு. கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் வேணும்னு கேட்டிருக்காரு.

நேர்களின் நெஞ்சங்களை நிறைத்து சென்ற ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்கள் வந்து ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கும். நிறைய நேயர்கள் வந்து ஒரு பாடலை வந்து தெரிவு பண்ணியிருப்பாங்க. எல்லா நேயர்களும் விரும்பி கேட்குற மாதிரி ஒரு பாடல், இனிமையான குரல் வளம் கொண்ட ஏ.எம். ராஜாவின் குரலில்.

இனிமையான அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஞாபகம் வருது. பண்பலையில் இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, மதுரை எஃப்எம் 103.3.

ஒன்று, திருச்சி எஃப்எம் 102.1 மற்றும் கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஆகிய அலைவரிசைகளில். மனசமயம் நிகழ்ச்சியில் இனிய பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். இணைக்கு நிகழ்ச்சியில மழை பெய்திருக்கிறது. பாடல்களின் முதல் வரிகளில் ஓஹோ ஓ ஓ என்ற சொல்லுடன் துவங்குகின்ற பாடல்கள் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. காலை நேரத்தில் சென்னை மாநகரில் வெயில் சுட்டெரித்தாலும் மாலை வேளையில் மழைச்சாரல் நம்மை மெல்ல மெல்ல வந்து மனதை தாளாட்டுகிறது. அந்த வகையில் முதல் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

மழைக்காலம் வந்தால், மழை நேரம் வந்தால் இந்த பாடலை கேட்கும்போது அந்த காட்சிகள்லாம் மனசுல வந்து வந்து போகும். அப்படின்னு சாலைகளில் நடனம் வர்றது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு அந்த பாட்டு அந்த மழைக்கும் ஏற்ற மாதிரி பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க கவிஞர். வாலியினுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசை சொல்ல வேண்டாம், கேட்ட உடனே பாடல் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் பூக்கள் மேல்நீர் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் இந்நேரம் பூஞ்சாரல் வீசாதோ அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்கள் அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. மழை துளிகள் அந்த பூக்கள் மேல் சிந்தும் போது அது வந்து வெண்பாவ பாடாதா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கற்பனை எழுதியிருப்பாரு. இந்த பாடல் சிச்சுவேஷன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அழகா அந்த பெண் பார்க்கும் நாடகம் ஏன் அப்படின்னு கேட்கிற மாதிரிலாம் பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. யாரும் சொல்லாத காவியம் ஆடை கொண்டிங்க ஆடுது, நேரம் கொண்டால் என்ன பொன் ஓவியம் வண்ணம் மாறாமல் மின்னுது அப்படின்னு சொல்லி, நான் பெண்ணாக ஆனது கல்யாணம் தேடவா, ஏன் கண்ணாளன் வந்து பூமாலை போடவா, யார் வந்தாலும் என் திரும்பாத ஞாபகம், பூ விலங்கு தேவை இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கோரஸும் அவங்களும் ஜஸ்ட் அனைவரும் அந்த பாடம் இருந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளை ரசிச்சு கேட்டோம். பாடலை மறக்க முடியாத ஒரு பாடல் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மீரா படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லி பாடிய பாடல்

கேட்ட பாடலும் கூட பல முறை கேட்டாலும் பாடி பார்த்தாலும் மனசுக்குள்ள எத்தனை வகையான இன்பம், அந்த பாடல் வரிகளில் எத்தனை வேரியேஷனை எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஆஷா போன்ஸ்லி அவர்களும் அந்த பாடலை காட்டியிருந்தாங்க. பாடலுடைய இசை சொல்லவே வேண்டாம், இசை அப்படி பாடல் முடியும் போது அப்படி கூட ஒரு நேரம் இந்த பாடலை ஒரு ரிப்பீட் மோட்ல வச்சு கேட்டால் கூட அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தான் தோணும். பாடல் வரிகளில் காதலையும் ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய தூதுவராக எப்படி எழுதணும்னு கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான் இருக்கிறது. அதில் நிழலை போல அகப்பட நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். அதாவது தன்னுடைய காதலிக்கே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக சொல்றாரு. அந்த அப்போ உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே, எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே, உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ, அந்த ஒரு சின்ன ரெண்டு வரிகள் தான். ஆனால் அதை வந்து எவ்வளவு எக்ஸ்பிரஷனோடு அந்த பாடலை அப்படி ராகமாக இழுத்து பாடும்போது நம்மளும் அந்த பாடல் வரிகளோடு இணைஞ்சிருப்போம், கரைஞ்சிருப்போம் பாடலை கேட்டு. நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இன்று தமிழின் ஓ என்ற சொல்லில் தொடங்கும் வியப்பு ஆச்சரியம் போன்ற உணர்ச்சிகளுக்கு கொடுக்கும் விதமாக ஓ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்ற அந்த ஓசையில் தூங்குகின்ற பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். கொடி பறக்குது படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் அடுத்ததாக.

வான் சொல்லியா மேகம் வரும், நீ சொல்லியா காதல் வரும். காதல் வருவதற்கு காரணங்கள் எதுவுமில்லை, அதன் காரணம் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அன்பு நிறைந்த மனங்களில் கண்டிப்பாக அந்த காதல் இருந்தே தீரும். அந்த பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்துவனுடைய பாடல் வரிகளுக்கு ஹம்சலேகாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

கல் விழிக்கும் முன்னே இருந்தன் கண்ணி என்ன ஆனாய், காட்சி மாறும் பெண்ணே நீயும் காட்சி மாறி போனாய், சிறையில் இருந்த பொழுது சிறகு கொண்டே.

கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேசன் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எடுத்த கே ஜி யேசுதாஸ் உமா ரமணன் குரல்களில் புதிய ஸ்வரங்கள் படப்பாடல்.

கானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல், இனி என் ஜீவன் உன்னோடு வருவேன் நாளும் பின்னோடு அப்படின்னு பாடலாம். அது மேல் உள்ள வரிகள்லாம் பார்த்தா இதுதான் தேவன் ஏற்பாடு, இணைத்தான் பூவை காற்றோடு, வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல். இந்த காதலுக்கு எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை யுகங்கள் வருடங்கள் கடந்தாலும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த மாதிரி பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் வாலி அவர்கள். இளையராஜாவினுடைய இசையில் தான் பாடல் கேட்டும். பூ முடிக்கும் நாள் வரைக்கும் காத்திருப்பேன் விரதம், நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம் அப்படின்னு கவிதை வரிகளா, அந்த சின்ன சின்ன கவிதை வரிகள் இந்த பாடல இருக்கு. சூரியோதயம் சந்திரோதயம் காலை மாலை நீயாக, பெண்ணோவியம் பொன்னோவியம் சூடும் பூவும் நீயாக, மாலை போலவே மாது மார்பில் ஆடிடும் போது, வேதங்கள் போத வெட்கங்கள் மோத, கையும் கையும் இணைந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் அந்த இசை அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகி நம்ம மனசை கூட கொஞ்சம் சந்தோஷத்தையும் பாடல் பாடி பாக்குற அனுபவத்தையும் கொடுத்தது அந்த பாடல். நேரம் இரவு 11:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில ஓ என்று தொடங்குகின்ற அந்த ஓசையில் தொங்குகின்ற பாடல் வரிகள் பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாடல் கண்டிப்பா பாடல் வரும்னு முதலே நேயர்கள் எதிர்பார்த்திருப்பீங்க. நிகழ்ச்சியில் எடுத்ததா ஓ பிரியா பிரியா அந்த பாடல் தான் கேட்க போறோம்.

பாடல் தொகுப்பை கேட்டவுடன் இந்த பாடல் எப்போது வரும் நேர்களை எதிர்பார்த்திருப்பாங்க. ஓ பிரியா பிரியா பாடல் தான் நம்மளும் பாடல் பாடலாம். ஒரு சோகத்தின் விளிம்பில் உள்ள பாடல் தான். பாடல் காட்சிகளையும் பார்த்துருப்போம். இப்போ சமீபத்திய காலங்களில் இந்த பாடல் எப்படி வந்து இசையமைக்கப்பட்டதுங்கிற காணொலிகள்லாம் பார்க்கும்போது, இந்த பாடல் கேட்கும்போது அந்த பின்னணி இசை அந்த மனோ மற்றும் சித்ரா தான் பாடிப்பாங்க. பாடல் அந்த பேக்ரவுண்டில் அந்த ஆஹா அந்த சவுண்டு அந்த பேக்ரவுண்டில் எப்படி அந்த பின்னணி கோரஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லி இளையராஜா அவர்களை விவரிப்பாங்க. அதை கேட்கும்போது இந்த பாடல் ஒரு கடம் கேட்டு அந்த இசையை நம்ம கடந்து போயிடும். அதற்குள்ளே எத்தனை வேலைகள், எத்தனை உழைப்பு, அந்த எத்தனை குரல், அது மாறி மாறி இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த இசையெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். அந்த பாடல் பாடல் வரிகள் கவிஞர் பாலி, இளையராஜனுடைய இசை சொல்லவே வேண்டாம். கேட்டு ரசித்தோம் பாடலை. உறங்கு செல்வதற்கு முன்பாக மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக விருப்பம் தெரிவித்த கமெண்ட் நேயர்களை பார்த்துவிட்டு வரலாம். செந்தில்நாதன் கும்பகோணத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களை குறித்து மீரா படத்தில் வந்த பாடல்கள் ஓஹோ மேகம் வந்தது மோகன் ராகமோட பாடல்கள் நன்றி அருமைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்து மருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. ஓஹோ என இரவில் கானமழை ஒலி உலா வந்தது, இன்பம் தந்தது, ஒவ்வொரு நெஞ்சில் வந்து பறந்தது, ஓ பட்டர்ஃபிளை நிலைத்து நின்றது, ஒய்யாரமாக பண்பலை மகிழ வைத்தது, ஓர வஞ்சனையின்றி தொகுப்பில் நின்று மணத்தது, நன்றி அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் இனிமேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு போஸ்டர் அனுப்பி விட்டுருக்காங்க. கவுந்தப்பாடி சென்னியப்பன் அவங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமை கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம்

சுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தீம் பாடல்களை நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் பாடல் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. ஓ என்ற ஓசை சொல்லில் தூங்குகின்ற பாடல் வரிகள் அடுத்ததா நிகழ்ச்சியில் கேட்க போறோம். நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பாடல் வரிகளையும் இசையிலையும் புதுவிதமான ஒரு வெஸ்டர்ன் பிளஸ் நம்ம கிளாசிக்கல் மியூசிக் ரெண்டையும் இணைத்து இசைத்து வந்திருந்த அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகளிலே புது கவிதை மாதிரி பாடல் வரிகளை இருந்தது கவிஞர். பிறவர் புலமை பெற்றான். வெண் பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு

நேரம் இரவு 11:47. விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி மனோ குரலில் ஒலிக்கிறது மை டியர் மார்த்தாண்டன் படப்பாடல்.

காதலின் சோகத்தை மெல்லிய ஒரு வரிகளால் அழகாக அதை கேட்கும்போது மனதுக்குள் ஒரு வலியையும் அந்த பாடலின் வலியையும் இசையோடு எழுதியிருந்தார் கவிஞர். பெரியசூடன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இமைகள் மூடும் கண்களாய் நான் வாழ்கிறேன், இதயம் கூட பாரமாய் நான் மூழ்கின்றேன், நீர்மேல் அழகிய கோலம் போட்டேன் தினம் தினம் நானும், நினைத்தால் இனிமைதான் நடந்தால் அருமைதான், நினைவே நினைவிலே விழியிலே எழுதடி அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை கேட்டு முடிச்சிருப்பார். அந்த காதலோட வேண்டுகோளை வைக்கும்போது அது கேட்டுக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது தெரியுங்க. அது மனு அவர்கள் ரொம்ப அருமையாக பாடுறாங்க. பாடலுடைய சேஞ்ச் ஓவர் இசை எல்லாமே இளையராஜாவினுடைய இசை தான். பாடல் கேட்டவுடனே தெரிஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்மணி படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது.

கேட்டு பாடலுடைய பாடல் வரிகள் பலவர் புலமைப்பித்து நிலைந்தது. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இறுதியா கமன் திருதி நேயர்கள் முத்துலட்சுமி லட்சுமி அவங்க நிகழ்ச்சியில பாடல்கள் அருமைன்னு சொல்லி கமன் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி பாடல் இதே தாமரை பாடல் கொடுத்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கமன் திருதி நேயர்களுக்கு நன்றி. நேர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.

0: நிகழ்ச்சி நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு, காற்றின் மொழி என தொடர் இசை பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு. உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

சுவை கொண்ட பூங்கொடியின் சுவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு. தாமரை கன்னங்கள் தேன்மலை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

நெரிலேனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரியன் பூபதி அவர்களின் நாகஸ்வரம், தாதாபுரம் டி ஏ மணிகண்டன் அவர்கள் தவில். துவக்கமாக ஜெய ஜெய கணபதி என துவங்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

தொடர்வது வேலனே நீ நினை மனைமை என துவங்கும் எம்எம் தண்டபாணிகர் தேசியர் இயற்றிய பாடல். ஆந்தோலிகா ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தொடர்வது நின்று ஜெப்ப காரணமே என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய கீர்த்தனை மந்தாரி ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சரஸ்வதி அன்னையே என துவங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல், கரகர பிரியாராகம், ஆதி தாளம்.

0: அருள்மணி மாலை.
1: நேர்களை நேரம் காலை 5 மணி 1 நிமிடம் நேர்கள் அருள்மணி மாலை கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.1, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள விநாயகர் அகவல்